நேர்களுக்கு வணக்கம். ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் இன்று சக ஆண்டு 1948 பாத்திரபத மாதம் 30 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 புரட்டாசி திங்கள் 4 நாள், 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் 21 தேதி திங்கட்கிழமை. மதியலை 720 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் இன்றைய காலை ஒலிபரப்பு ஆரம்பமாகின்றது. நேரம் 5:50 நிமிடம்.

0: தமக்குரிய மானத்தையும் பேணிக்காக்க விரும்புபவர்கள் புகழ் தேடுகிற செயல்பாட்டிலும் தன் குடிப்பெருமைக்கு இழிவு தரும் செயல்களை செய்ய மாட்டார்கள். குறள் எண் 962 அதிகாரம் மானம்.
1: சீரினும் சீரல்ல செய்யாரே சீரோடு பேராண்மை வேண்டுபவர்.
0: புகழோடு பெருமைக்குரிய மானத்தையும் பேணிக்காக்க விரும்புபவர்கள் புகழ் தேடுகிற செயல்பாட்டிலும் தன் குடிப்பெருமைக்கு இழிவு தரும் செயல்களை செய்ய மாட்டார்கள். குறள் எண் 962 அதிகாரம் மானம்.
2: குறளமுதம் கேட்டீர்கள். இனி இந்த அலைவரிசையில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சி நிரல் கேட்கலாம். காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குவர் பேராசிரியர் முனைவர் எம் ஏ கிருஷ்ணகுமார் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம், 7 மணி முதல் 9 மணி வரை புத்தம் புது காலை நாளும் அறிவோம், நீர் சேமிப்பு வாழ்வின் அடித்தளம் எழுதி வழங்கியவர் எஸ் சித்ரா அவர்கள். தமிழமுதம் வழங்குவர் முனைவர் சி ஆர் மஞ்சுளா அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு மகப்பேறு மருத்துவர் டாக்டர் ராஜப்ரியா ஐயப்பன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 9 இடம்பெறும். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கொச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 திரைக்காணம், 7:45 நகர்வலம், சென்னையின் 2வது ஏசி மின்சார ரயில் சேவை, வி விஜயலட்சுமி அவர்கள் எழுதிய செய்திக்கோவை இடம்பெறும். 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8:00 to 8:30 திரைகாணம், 9:00 அரங்கிசை. என் அனந்த நாராயணன் அவர்களின் வீண இசை, திருநாகேஸ்வரம் TRS மணிகண்டன் அவர்கள் மிருதங்கம், ஜி விஜயராகவன் அவர்கள் கஞ்சிரா. இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசிலும் இடம்பெறும். 10:00 ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 அன்றாட நிகழ்வுகளின் தொகுப்பு தொடர்ந்து முத்துச்சிதறல் இடம்பெறும். 11:00 தேன் சிந்தும் நேரம், 12:10 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் உமா மகேஸ்வரன் அவர்களின் பாட்டு இடம்பெறும். பி வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், பி குரு ராகவேந்திரா அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை, 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் சதுப்பு நில காடுகளை பாதுகாத்து கடற்கரையோர வாழ்விடங்களை மேம்படுத்தி நிலையான வருமானத்தை வழங்கும் திட்டம் குறித்த தகவல்கள் இடம்பெறும். பிற்பகல் 1:10 எண்ணுயிர் தோழி, வழக்கறிஞர் நிவ்யா அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். உடன் உரையாடுபவர் கே பரமேஸ்வரி அவர்கள். 2:15 திரைகாணம், 2:40 ஹிந்தி பாடல்.

ஆசிரியர் என் புவனேஸ்வரி அவர்கள், மாணவர் விஸ்வா சோனி. 2:55 வானிலை, 5:30 திரைகாணம், 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசாமி சுதர்ஷன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 6:55 திரை இசை, 6:40 மனதில் நின்றவை. 7:00 திரைகாணம், 7:10 திண்டுக்கல் மாவட்ட செய்திகள், எழுதியவர் எஸ் ராஜசேகரன் அவர்கள். 7:25 பண்ணை செய்தி, 7:30 உழவர் உலகம், அங்கக சான்று பெறும் வழிமுறைகள் குறித்து திருர் வேளாண்மை அறிவியல் நிலைய பேராசிரியர் முனைவரையே ஷீபா அவர்களின் உரை. தொடர்ந்து மெல்லிசை வேளாண் செய்திகள். 8:05 திரைகாணம், 9:15 செய்திச் சுடர், 9:30 அகில பாரத பிரதேச நாட்டுப்புறம் மற்றும் மெல்லிசை. உஸ்தாத் சலீம் அலாவாலே அவர்களின் கசல் இடம்பெறும். கோபால் சிங் கீஞ்சி அவர்களின் நாட்டுப்புற இசை டெல்லி அஞ்சல். 10:30 காற்றோடு கலந்திடவா. இனி 101.4 FM ரெயின்போவில் காலை 6:02 பக்தி நேரம், 6:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள், 7:00 வணக்கம் சென்னை, 7:30 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோஸ்வாமிநாதன் அவர்கள். 8:02 ரஷ்யா ரெயின்போ, 9:02 ரெயின்போ ராப். ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த அவ்வப்போதைய நிலவரம் காலை 9:30, 10:30, 11:30, 12:30, பிற்பகல் 1:30, 3:30, 4:30, மாலை 5:30, 6:30, இரவு 7:30 ஆகிய நேரங்களில் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 10:02 எட்சர்கோ, 11:02 உங்களுடன் ரெயின்போ, 12:02 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் சதுப்பு நில காடுகளை பாதுகாத்து கடற்கரையோர வாழ்விடங்களை மேம்படுத்தி நிலையான வருமானத்தை வழங்கும் திட்டம் குறித்த தகவல்கள் இடம்பெறும். 12:07 ஹாய் ஸ்நேகிதியே, 1:00 திரை காணம், 2:00 ரெயின்போ மெலடிஸ், 2:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி, 3:02 ஹலோ டாக்டர், அல்சைமர் தினத்தையொட்டி நரம்பியல் நிபுணர் டாக்டர் வெங்கட்ராமன் கார்த்திகேயன் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும், 4:02 ஃபன் பண்ணலாமா, 5:02 ரெயின்போ மேடை, 6:02 டிரைவ் டைம் வெஸ்டர்ன் மியூசிக், 7:00 ரெயின்போ சாட் பாக்ஸ், 8:05 மியூசிக் பை த வே வெஸ்டர்ன் மியூசிக், 9:00 ரெயின்போ ராகங்கள், 10:00 ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 அன்றாட நிகழ்வுகளின் தொகுப்பு டெல்லி அஞ்சல், 10:20 ரெயின்போ ரீவெஞ்ச். இனி 100.1 FM கோல்டில் காலை 6:10 தேன் இசை, 7:15 திரை இசை, 7:30 ஆட்சவேரே, 8:30 திரை காணம், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரை காணம், 11:30 மல்லை புதண்டா தெலுங்கு நிகழ்ச்சியில் அமராவதி கதாலு வழங்குபவர் சத்யம் சங்கரம் மஞ்சி அவர்கள், 12:00 திரை காணம், 12:40 மெல்லிசை, 1:10 இசை மலர், கே பாலாஜி பிரசாத் அவர்களின் பாட்டு, டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், திருவனந்தபுரம் ஆர் வைத்தியநாதன் அவர்கள் மிருதங்கம், 2:30 திரை காணம், 3:00 மதுரமதுரம் இசமயம், 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கர் சமாச்சார், 4:30 பரிகிரமா டெல்லி அஞ்சல், 5:00 அரங்கிசையில் எம் சுதர்ஷன் அவர்களின் பாட்டு, மேலக்காவேரி கே தியாகராஜன் அவர்கள் வயலின், மைசூரியல் வாத்திராஜ் அவர்கள் மிருதங்கம், 6:05 நிகழ்ச்சி நிலை தொடர்ந்து திரை இசை, 6:10 விசிலேஷன், 6:30 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 இளைய பாரதம், பி ஸ்ட்ராங் டு பி யூ, எஸ் ஜெசிகா வழங்கும் உரை, திங்க் செக் கிளிக் உரை வழங்குபவர் எஃப் அனுஷா, டெமோக்ரசி த ஸ்ட்ரென்த் அபிஷா ஷரல் வழங்கும் உரை, 7:45 திரைப்பட பாடல், 7:50 செய்தி கதமும், 8:15 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஹலோ ஃபார்மர்ஸ் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி, 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 9:30 பப்ளிக் ஸ்பீக், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:10 மார்க்கெட் மந்திரா, 11:40 திரை காணம். இனி 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் காலை 7:00 வணக்கம் தமிழ்நாடு, 8:00 உங்கள் விருப்பம், 9:00 கலக்கல் அரங்கம், 10:00 என் கேள்விக்கின பதில், 11:00 என்றும் இனியவை, 12:00 ரெட்ரோ நேரம், 1:00 பாடல் உங்கள் சாய்ஸ், 2:00 எங்கள் ஸ்டைல், 2:55 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் சதுப்பு நில காடுகளை பாதுகாத்து கடற்கரையோர வாழ்விடங்களை மேம்படுத்தி நிலையான வருமானத்தை வழங்கும் திட்டம் குறித்த தகவல்கள் இடம்பெறும். பிற்பகல் 3:00 வர்ணஜாலம், 4:00 ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், 5:00 பூந்தஞ்சல், 6:00 பக்தி மாலை, 6:40 என் விருப்பம், 7:00 7:25 திரை காணம், 7:30 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள், 7:35 பாட்டும் பயணமும், 7:55 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள், 8:00 நீ கோரினால், 9:00

0: நீன் செல்வங்கள், வாசிப்பு மாய்வும் வாசிப்பவர் ராமசாமி சுதர்ஷன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 9:15 என் இனிய பொன் நிலாவை, 10 எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு, 11 மனசு மயங்கும் நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.
1: என்ன உமா பண்ணிட்டு இருக்க, நீ வீடெல்லாம் கிளீன் பண்ணிருக்க, தண்ணி தொட்டியில இருக்க தண்ணி எல்லாம் எடுத்து வெளியில ஊத்தினிருக்க, என்ன எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிருக்க, என்ன வீட்டுக்கு விருந்தாளி வராங்களா யாராவது?
2: ஏரியஸ் கொசுனாலதான் டெங்கு காய்ச்சல் வரும். டெங்கு காய்ச்சல்ன்ற விருந்தாளி எங்க வீட்டுக்கு வராம இருக்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
1: என்ன சொல்றோமா?
2: டெங்கு காய்ச்சல் பார்த்தனா ஏடிஎஸ் அப்படிங்கிற கொசுனாலதான் பரவுது. இந்த ஏடிஎஸ் கொசு நல்ல தண்ணியில மட்டும்தான் உருவாக கூடியது, பகல்ல கடிக்கும். சோ அதனால தண்ணீர் சேமிச்சு வச்சிருக்கிற குடம், சிமெண்ட் தொட்டி, ட்ரம் இதுல எல்லாம் கொசு போகாத மாதிரி நல்லா மூடி வைக்கணும். அதே மாதிரி வீட்டை சுத்தி தேவையில்லாம இருக்கிற இந்த டயரு, தேங்காய் சிரட்டை, ஆட்டுக்கல், பிளாஸ்டிக் கப்பு, பெயிண்ட் டப்பா இது எல்லாத்தையும் தூக்கி போடணும். அப்படி இருந்தா கூட அதுல எல்லாம் தண்ணி தேங்காத மாதிரி பாத்துக்கணும்.
3: என்ன அர்த்தமாயிருந்தா?
2: கொசுக்கள் உற்பத்தி ஆகாமல் தடுப்போம், சுற்றுப்புற சூழலை தூய்மையோடு காப்போம்.
0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை, டெல்லி அஞ்சல்.

0: நேரம் 6:10.
1: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க, இதில் அமைதி என்னும் அருந்தவம். கருத்துக்களை வழங்குகிறார் பேராசிரியர் முனைவர் எம் இ கிருஷ்ணகுமார் அவர்கள்.
2: செப்டம்பர் 21 சர்வதேச அமைதி நாள். தாய் வயிற்றிலிருந்து உயிர்கள் பிறப்பது போல அமைதியிலிருந்தே ஒளிகள் பிறக்கின்றன. அந்த ஒளிகள் இசை போல் இனிமை பயக்க வேண்டும், உயிர்கள் மகிழ வேண்டும். ஆனால் துன்பம் தரக்கூடிய ஆபத்தான ஒளிகளாக மாறிவிடக் கூடாது. வன்முறையற்ற சமூகத்தை உருவாக்குவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொரு குடும்பமும் மகிழ்ச்சியாக இருந்தால் அந்த தெருவே மகிழ்ச்சியாக இருக்கும். அந்த ஊர், அந்த மாநிலம், அந்த நாடு என விரிந்து கொண்டே செல்லும். இந்த நாளின் அருமையை உணர்த்த ஐக்கிய நாடுகள் சபை அமைதியை முதலீடு செய்வீர். அனைவருக்கும் அனைத்து இடங்களிலும் அனைத்து நாள்களிலும் இன்வெஸ்ட் இன் பீஸ் ஃபார் எவ்ரிஒன் எவ்ரிவேர் எவ்ரிடே என்னும் கருப்பொருளை உண்டாக்கி இருக்கிறது. வறுமையாலும் சுயநலத்தாலும் தான் இவ்வுலகில் துன்பங்கள் தொடர்கின்றன. எந்த விலங்கோ பறவையோ தனக்கென ஒரு வீட்டிற்கு மேல் கட்டிக்கொள்வதில்லை. மனிதன் மட்டும் எல்லை வகுத்துக் கொண்டு அளவில்லாத செல்வங்களை வைத்துக் கொள்கிறான். இச்சிந்தனை ஒழிக்க வேண்டும் என்று நினைத்த புறநானூற்று புலவர் கனியன் பூங்குன்றனார் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என பாடினார். உலகமயமாக்கல் என்பதனை 1000 ஆண்டுகளுக்கு முன்னரே சிந்தித்த பெருமை தமிழருக்கே உண்டு. இன்பம் தரும் பூ விருப்பு, துன்பம் தரும் பூ வெறுப்பு என்பதனை உணர்ந்து வெறுப்பை ஒழித்து விருப்புடன் வாழ வேண்டும். அப்பொழுது நகையில் சிறந்த நகையான புன்னகையோடு வாழ முடியும். வாடிய பயிரை கண்டு வாடிய வள்ளலார் காட்டிய வழியில் அனைத்து உயிர்களும் வாழ வேண்டும் என நினைத்தாலே போதும், உலகம் மகிழ்ச்சியாக வாழும். பிரிவினையே ஆயுதங்களை கொண்டு மற்றவர்களை கொல்ல செய்கிறது. பொறாமையே மற்றவர்களை கீழிறக்க செய்கிறது. ஒரு குழந்தை பசியால் அழும்போதும் விபத்தில் அடிபட்டு துடிக்கும் போதும் அது என் குழந்தை அல்ல என எண்ணாமல் உதவி செய்யும் மனப்பான்மையே மனிதநேயம். அக்காலத்தில் வழிபோக்கர்கள் பசியார வேண்டும் என்பதற்காக சத்திரங்கள் கட்டினர். உணவை விற்கக்கூடாது என எண்ணியவர்கள் நம் முன்னோர்கள். அதனால் எல்லோரும் அறவுணர்வுடன் வாழ்ந்தனர். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு என பாடினார் திருவள்ளுவர். அன்புடையவர் எலும்பு கூட பிறருக்கு உதவும் என கூறியுள்ளதன் வழி அன்பின் பெருக்கத்துடன் வாழ்வதே வாழ்வு என உணர்த்தி விடுகிறார். ஒரு துளி ரத்தத்தை உருவாக்க முடியாத மனிதனால் ஒரு உயிரை கொல்ல முடிகிறது. இது தவறு என்பதை உணர்ந்தாலே மனிதநேயம் மலரும். கடவுள் பசியும் வலியும் என உணர்வுகளையும் ஒன்று போலவே படைத்திருக்கிறார். அப்படி இருந்தும் ஒருவரை ஒருவர் அடித்துக் கொள்வது அறியாமை. எண்ணம், சொல், செயல், பழக்கம், வழக்கம் அனைத்தும் எவருக்கேனும் துன்பம்

0: விளைவிக்குமானால் அதனை மாற்றிக்கொள்ள வேண்டும். உயிர்களிடையே சுவர்களை எழுப்ப வேண்டாம், பாலங்களை எழுப்புவோம். இன்று நினைவாற்றல் நாளையும் பின்பற்றுகிறோம். நினைவாற்றல் மட்டும் இல்லாவிட்டால் எங்கு செல்ல வேண்டும் என்பதே தெரியாது, எப்படி வாழ வேண்டும் என்பதும் தெரியாமல் போகும். உடற்பயிற்சி, வாசிப்பு, முறையான தூக்கம், உணவு ஆகியவற்றை பின்பற்ற வேண்டும். ஒவ்வொரு நாளும் நடந்த செயல்களை நினைத்து பார்ப்பதே நினைவாற்றலை வளர்க்கும். வயதானால் நினைவாற்றல் குறையும். எனவே மீண்டும் மீண்டும் ஒரே கேள்வியை கேட்பார்கள். அவர்கள் சிறு வயதில் உங்களுக்கு எப்படி எத்தனை முறை கேட்டாலும் அன்புடன் சொல்லிக் கொடுத்தார்களோ அப்படி சொல்லிக் கொடுங்கள். அதுவே நன்றிக்கடன். காலையில் எழுந்து கடவுளை வணங்கி நாளை தொடங்குவது நம் முன்னோர்கள் கற்பித்த நினைவாற்றல் பயிற்சி என்பதனை உணர்ந்து இன்று முதல் ஒரு பாடலை பாடி நாளினை தொடங்கலாமே.
1: இதுவரை எனைத்தானும் நல்லவை கேட்க இதில் அமைதி என்னும் அருந்தவம் கருத்துக்களை வழங்கினார் பேராசிரியர் முனைவர் எம் இ கிருஷ்ணகுமார் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.

அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:15. ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம். நேர்கள் இனி கேட்கலாம் வழிபாடு. நிகழ்ச்சியின் முதலில் கே.ஜே. யேசுதாஸ் பாடியுள்ள பாடல்.

நேரம் 6:28. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வழிபாடு நிகழ்ச்சியில். இனி நாகூர் எம்எம் யூசப் பாடி உள்ள பாடல்.

0: இடம்பெற்றது வழிபாடு. அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:35. ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம். திருவள்ளுவர் ஆண்டு 2057 புரட்டாசி திங்கள் 4
1: உழவர்களுக்கான செய்திகள். விவசாயிகளே, வருடம் முழுவதும் மக்காச்சோள சாகுபடி மேற்கொள்ளலாம். இதன் வயது 110 நாட்கள். Co6NK6240 போன்ற ரகங்களை சாகுபடி செய்யலாம். நிலத்தை நன்றாக உழவு செய்து 2 இடைவெளியில் பார் சால்கள் அமைக்க வேண்டும். ஏக்கருக்கு 8 விதை போதுமானது. பயிர் இடைவெளி வரிசைக்கு வரிசை 2, அதாவது 60 cm. பயிருக்கு பயிர் 20 cm. ஓர் ஏக்கருக்கு 2 மண்புழு உரம் இட்டு நன்றாக உழவு செய்த பின் ரசாயன உரம், அதாவது தழைச்சத்து 100 கிலோ, மணிச்சத்து 30 கிலோ, சாம்பல் சத்து 30 கிலோ ஓர் ஏக்கருக்கு என்ற அளவில் இட வேண்டும். விதை விதைத்த பின் களை கொல்லி தெளித்து களைகளை கட்டுப்படுத்த வேண்டும். சரியான நேரத்தில் இலை வழி தெளிப்பு, உரம், பூச்சி நோய் மேலாண்மை கடைபிடித்து விளைச்சலை அதிகப்படுத்தலாம். நீர் மேலாண்மையை பொறுத்தவரை 5 முதல் 7 ஒரு முறை நீர் பாய்ச்ச வேண்டும். விளைச்சல் ஏக்கருக்கு 2,800 முதல் 3,500 வரை கிடைக்கும். நிகர வருமானம் ஏக்கருக்கு 25,000 ரூபாய் வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. எனவே விவசாயிகள், வீரிய ஒட்டு மக்காச்சோள சாகுபடியில் ஈடுபடுங்கள். நிகர லாபத்தை அதிகமாக பெறுங்கள். நிலக்கடலையில் காய்களின் உருவாக்கத்தை அதிகரிக்கவும் நெற்று நிரப்பவும் விதைத்த 40 முதல் 75 ஏக்கருக்கு 160 கிலோ ஜிப்சம் இட வேண்டும். நிலக்கடலை பயிரை முன்பருவ இலைப்புள்ளி நோய் தாக்க வாய்ப்புள்ளதால் விவசாயிகள் நோயினை மேலாண்மை செய்ய ஒரு ஏக்கருக்கு குளோரோதலோனில் 400 கிராம் என்ற அளவில் தெளிக்கலாம். வரும் நாட்களில் காற்றின் வேகம் மணிக்கு 10 கிலோமீட்டருக்கும் அதிகமாக வீசக்கூடும் என்பதால் 5 உள்ள வாழை மரங்கள் சாயாமல் இருக்க முட்டு கொடுக்க வேண்டும். காஞ்சிபுரம் மாவட்ட கால்நடை நோய் புலனாய்வு பிரிவு உதவி இயக்குநரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு, உத்திரமேரூர் ஊராட்சி ஒன்றியம் சிறுமயிலூர் பழைய காலனி கிராமத்தில் உள்ள கால்நடைகளுக்கு அக்டோபர் 2022 கட்டி தோல் நோய் பாதிப்பு ஏற்பட்டது. நடப்பாண்டில் இத்தகைய நோய் அப்பகுதியில் ஏற்பட வாய்ப்புகள் இருப்பதால் விவசாயிகள் கால்நடை உதவி மருத்துவர் அல்லது கால்நடை கிளை நிலையங்களை அணுகி தங்கள் கால்நடைகளுக்கு கட்டி தோல் நோய் தடுப்பூசி முன்னதாகவே போட்டுக் கொள்ளும்படி கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். இன்று 7:30 நமது உழவர் உலகத்தில் அங்கக வேளாண்மை தொடர் நிகழ்ச்சியில்

0: அங்கக சான்றிதழ் பெற விரும்பும் வேளாண் உற்பத்தியாளர்கள் மத்திய வர்த்தக அமைச்சகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட சான்றளிப்பு நிறுவனத்தை தொடர்பு கொள்ள வேண்டும். விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்து அதனுடன் கடந்த 3 வருடங்களாக பண்ணையில் கடைபிடித்த மண், நீர், பூச்சி, நோய், களை நிர்வாக முறைகள், பதப்படுத்தும் முறைகள், இடுபொருட்கள், விளைபொருட்களை பதிவு செய்யும் முறைகள் குறித்த தகவல்களையும் அனுப்ப வேண்டும்.
1: அங்கக சான்று பெறும் வழிமுறைகள் குறித்து திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய பேராசிரியர் முனைவர் ஏ. ஷீபா அவர்கள் கூறும் கருத்துக்கள் தொடர்ந்து வேளாண் செய்திகள் ஆகியன இன்று 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள். கால்நடைகளுக்கான ஆலோசனைகள். கொட்டகைகளை சுத்தமாக பராமரிக்க வடிகால் வசதி செய்து தர வேண்டும். குழம்பு அழுகல் நோயை தடுக்க கால்நடைகள் தேங்கி நிற்கும் தண்ணீரில் நிற்க அனுமதிக்க கூடாது. வைக்கோல் மற்றும் மக்காச்சோளம் போன்ற தீவன பொருட்களை வெயிலில் உலர வைத்து பின்பு கால்நடைகளுக்கு கொடுப்பதன் மூலம் அஃப்லாடாக்சின் என்ற நச்சின் தாக்கத்திலிருந்து பாதுகாக்கலாம். கால்நடைகளுக்கு அளிக்கப்படும் குடிநீரானது சுத்தமாக இருக்க வேண்டும். மழைக்காலங்களில் வரும் தொற்று நோய்களை தடுப்பதற்காக சினையுற்ற ஆடுகளுக்கு எதிர்ப்பாற்றலை ஊக்குவிக்கும் வைட்டமின் மற்றும் தாது உப்புகளை தீவனத்துடன் கலந்து கொடுக்க வேண்டும். புதிதாக பிறந்த இளம் கன்றுகளை மழையில் நனையாமல் பார்த்து கொள்ள வேண்டும். காற்றின் வெப்பநிலை மற்றும் ஈரப்பதம் உயர்ந்து காணப்படும் போது முயல்களுக்கு சுவாச அயர்ச்சி ஏற்பட வாய்ப்புள்ளதால் முயல் கொட்டகைகளை முறையாக பராமரிக்க வேண்டும். பன்றிக் கொட்டகைகளில் மீத்தேன் மற்றும் அமோனியாவின் பெருக்கத்தை தடுக்க நல்ல காற்றோட்ட வசதி செய்து தர வேண்டும். கோழி குஞ்சுகளுக்கு செயற்கை வெப்பம் கொடுக்கப்பட வேண்டும். கொசு மற்றும் பூச்சிகளை விரட்ட நொச்சி வேம்பு இலைகளை கொண்டு புகை மூட்டம் போட வேண்டும். உழவர் நண்பர்களே, முயற்சியுடன் முயல் வளர்த்தால் வாழ்வில் முன்னேற முடியும். முயல் வளர்ப்பினால் ஏற்படக்கூடிய பயன்கள். முயலுக்கு தீவனமாக எளிதில் கிடைக்கும் தாவரங்களையும் வீட்டில் வீணாகின்ற காய்கறிகளையும் அளிக்கலாம். இறைச்சி முயல்களை 3 வயதிலிருந்து இறைச்சிக்கு பயன்படுத்தலாம். உடல் எடையில் 50% மேல் இறைச்சி கிடைக்கும். முயல் இறைச்சியில் குறைந்த அளவு கொழுப்பும் அதிக அளவு புரதமும் மற்றும் உயிர் சத்துக்களும் உள்ளன. முயல்களின் தோலை பதனிட்டு அதிக விலைக்கு விற்பனை செய்யலாம். முயல்களின் கழிவுப் பொருட்கள் பயிர்களுக்கு சிறந்த எருவாகும். முயல்களை வீட்டுக்கொல்லைப்புறத்திலும் மொட்டை மாடியிலும் தோட்டத்திலும் வளர்க்கலாம். கிராமப்புற இளைஞர்களுக்கு முயல் வளர்ப்பு ஓர் உகந்த தொழில், சிறந்த தொழில். மேலும் விவரங்களுக்கு உங்கள் பகுதியில் உள்ள வேளாண்மை அறிவியல் நிலையங்களை தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி ஆராய்ச்சி மையத்தை அணுகுங்கள். பண்ணையாளர்கள் கவனத்திற்கு, புறக்கடையில் கோழி வளர்க்கலாம். வீட்டிற்கு தேவையான இறைச்சி மற்றும் முட்டைகள் கிடைக்கின்றன. குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் பெற இயலும். மகளிருக்கு ஏற்ற சுய வேலைவாய்ப்பு தொழில் இது. மேம்படுத்தப்பட்ட இனங்களான ரோபோ வெள்ளை, கிரிராஜா, வனராஜா, கிராமப்பிரியா, ராமலட்சுமி ஆகிய கோழி இனங்களை வளர்க்கலாம். நாட்டு இனங்களான கொண்டைக்கோழி, சண்டைக்கோழி, கழுகு கோழி, கருங்கால் கோழி ஆகிய இனங்களையும் வளர்க்கலாம். பெட்டைக்கோழிகள் 25-30 வார வயதில் முட்டையிட ஆரம்பிக்கும். நாட்டு இனங்கள் 1 60-120 முட்டைகள் வரை இடும். மேம்படுத்தப்பட்ட இனங்கள் 1 130-180 முட்டைகள் வரை இடும். தீவனமாக உடைந்த அரிசி, கம்பு, சோளம், கேழ்வரகு, மக்காச்சோளம், புழு பூச்சிகள், கரையான்கள் போன்றவற்றை பயன்படுத்தலாம். கோழிகளில் ஏற்படும் வெள்ளை கழிச்சல் நோய்க்கு எதிராக 8 மற்றும் 16 வார வயதில் ராணிகெட் தடுப்பூசியை போடுதல் அவசியம். புறக்கடை கோழி வளர்ப்பு பற்றி இன்னும் விவரங்கள் வேண்டுமா? உங்கள் பகுதியில் உள்ள கால்நடை பராமரிப்புத்துறை அலுவலர்களை அணுகுங்கள் அல்லது வேளாண் அறிவியல் நிலையங்களை அணுகுமாறு கேட்டுக்கொள்கிறோம். உழவர்களே, நீங்கள் நெல் சாகுபடி செய்ய இருக்கிறீர்களா? திருந்திய நெல் சாகுபடி தொழில்நுட்பங்களை கடைபிடிக்கலாமே. இதனால் ஏற்படக்கூடிய நன்மைகளாவன, குறைந்த அளவு விதையே தேவைப்படும். அதாவது 1 ஏக்கருக்கு 3 கிலோ விதை போதுமானது. பாய் நாற்றங்கால் மூலம் நாற்று உற்பத்தி செய்ய வேண்டும். 14 வயதுடைய நாற்றுகளை நடுவதற்கு பயன்படுத்தலாம். ஒரு குத்துக்கு 1 வைத்தாலே போதுமானது. சதுரமுறை நடவை பின்பற்ற வேண்டும். பயிரிடைவெளி நாற்றுக்கு நாற்று 25

0: என்ற அளவில் இருக்க வேண்டும். நீர்மறைய நீர் கட்டுதல் அவசியம். கோணவீடர் மூலம் களை எடுக்க வேண்டும். 2 முதல் 3 முறை கோணவீடரை பயன்படுத்தலாம். இலைவன அட்டை மூலம் உர மேலாண்மையை கையாளலாம். ஏக்கருக்கு 3 முதல் 4 டன் நெல் விளைச்சல் கிடைக்கும். திருந்திய நெல் சாகுபடி தொழில்நுட்பங்கள் பற்றி மேலும் அறிய வேண்டுமா? உங்கள் பகுதியில் உள்ள வேளாண்மை துறை அலுவலர்களை அணுகுங்கள் அல்லது வேளாண்மை அறிவியல் நிலையத்தை தொடர்பு கொள்ளுங்கள். இவ்வாறு காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய தலைவர் அறிவிக்கின்றார்.
1: உழவர்களுக்கான செய்திகள் கேட்டீர்கள்.

0: மரத்தை வச்சவங்க மட்டும் இல்லைங்க, நாமளும் தண்ணி ஊத்தலாம். மரம் போல்வர், மக்கட்பண்பில்லாதவர். மரத்தை வெட்டுறவங்களும் மக்கட்பண்பு இல்லாதவங்க தான். ஒருவேளை இருக்கிற மரம் எல்லாத்தையும் வெட்டிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு 9 கோள்கள்ல ஒன்னா பூமி இருக்கலாம், ஆனா அந்த கோளுக்குள்ள ஒரு ஆள் கூட இருக்க மாட்டோம். மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம்.
1: சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள்.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று நீலகிரியில் தேயிலை ஆராய்ச்சி அறக்கட்டளையின் நூற்றாண்டு விழாவில் பங்கேற்று உரையாற்றுகிறார். வடகிழக்கு பருவமழை முன்னேற்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் தலைமைச் செயலகத்தில் இன்று அமைச்சர்கள் மற்றும் உயரதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொள்ளவுள்ளார். மருத்துவ கட்டமைப்பில் செவிலியர்கள் மற்றும் கிராம சுகாதார செவிலியர்களின் பங்களிப்பு மிக முக்கியமானது என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தாவேக்கு அரசு ஆட்சி பொறுப்பேற்று 4 மாதங்களாகியும் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்று சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். நீலகிரி, கோவை, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட 21 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று நீலகிரி மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். குன்னூரில் உபாசி எனப்படும் தென்னிந்திய தேயிலை தோட்ட உரிமையாளர்கள் சங்க தேயிலை ஆராய்ச்சி அறக்கட்டளையின் நூற்றாண்டு மாநாட்டில் அவர் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றுகிறார். தேயிலை தொடர்பான முதன்மையான அறிவியல் ஆராய்ச்சி நிறுவனமான உபாசி 1926 ஆண்டு கூடலூரில் தேயிலை சோதனை நிறுவனமாக அமைக்கப்பட்டது. குடியரசு துணைத் தலைவர் வருகையை முன்னிட்டு பாதுகாப்பு காரணங்களுக்காக குன்னூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. வடகிழக்கு பருவமழை முன்னேற்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் தலைமைச் செயலகத்தில் இன்று அமைச்சர்கள் மற்றும் உயரதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொள்ளவுள்ளார். இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் கடலோர மாவட்டங்கள் மற்றும் காவிரி டெல்டா மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் காணொலி வாயிலாக பங்கேற்கிறார்கள். வருவாய்த்துறை, பேரிடர் மேலாண்மைத்துறை, சுகாதாரத்துறை, மின்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளை ஒருங்கிணைத்து மேற்கொள்ள வேண்டிய பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்படுவதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இதற்கிடையே சென்னையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து மாநில அமைச்சர்களும் மாநகராட்சி உயரதிகாரிகளும் நேற்று பல்வேறு இடங்களில் ஆய்வு செய்தனர். மருத்துவ கட்டமைப்பில் செவிலியர்கள் மற்றும் கிராம சுகாதார செவிலியர்களின் பங்களிப்பு மிக முக்கியமானது என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். சென்னையில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், மாநிலத்தில் கடந்த 12 ஆண்டுகளாக அரசு செவிலியர் கல்லூரிகள் தொடங்கப்படவில்லை என்றும், தாவேக்கு அரசு அளித்த தேர்தல் வாக்குறுதிப்படி 7 இடங்களில் செவிலியர் கல்லூரி தொடங்க அரசாணை வெளியிடப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். விரைவில் 896 கிராம சுகாதார செவிலியர்கள் பணியமர்த்தப்படவுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அரசு மருத்துவமனைகளில் செவிலியர் பற்றாக்குறையை போக்குவதற்காக 4724 செவிலியர்கள் விரைவில் பணியமர்த்தப்படவுள்ளதாகவும், ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரியும் 2500 செவிலியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படவுள்ளதாகவும் திரு அருண்ராஜ் கூறினார். தமிழகத்தில் கைவினைக் கலைஞர்களின் தயாரிப்புகளுக்கு உரிய விலை நிர்ணயம் செய்யப்படுவதோடு பன்னாட்டு சந்தை வாய்ப்புகளும் ஏற்படுத்தி தரப்படும் என்று மாநில குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் திரு மதன் ராஜா தெரிவித்துள்ளார். தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் கைவினைப் பொருட்கள் மேம்பாட்டுக் கழகத்தின் விற்பனையகத்தில் தமிழ்நாடு கைவினைப் பொருட்கள் விற்பனையை அதிகரிப்பது குறித்து நேற்று நேரில் ஆய்வு செய்து செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். மாநிலத்தில் பாரம்பரிய கைவினைப் பொருட்களுக்கு புவிசார் குறியீடு பெற்றுத்தர மாநில அரசு தொடர்ந்து முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மாநிலம் முழுவதும் உள்ள கைவினைக் கலைஞர்களுக்கு நவீன வடிவமைப்பு, அவர்களின் தயாரிப்புகளுக்கு உரிய சந்தை வாய்ப்புகளையும் மாநில அரசு ஏற்படுத்தி தரும் என்று அமைச்சர் திரு மதன் ராஜா தெரிவித்தார். தாவேக்கு அரசு ஆட்சி பொறுப்பேற்று 4 மாதங்களாகியும் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்று சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். மதுராந்தகத்தில் நேற்று நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் குற்ற சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக கூறினார். அஇஅதிமுக சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் சிலர் ஆளும் கட்சியில் இணைந்ததன் காரணமாக மக்கள் மீது இடைத்தேர்தல் திணிக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். தேர்தல் பிரச்சாரத்தின் போது மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் கடந்த கால திமுக அரசின் மீது பழிபோடும் செயலில் தாவேக அரசு ஈடுபட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
3: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
2: தமிழ்நாட்டில் மின்வெட்டை தடுப்பதற்கு மாநில அரசு போதிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலத்தின் சில பகுதிகளில் 10 மணி நேரம் வரை மின்வெட்டு ஏற்படுவதாக கூறினார். குறைந்த செலவில் மின் உற்பத்திக்கு ஏற்பாடுகளை செய்யாமல் வெளிச்சந்தையில் அதிக விலை கொடுத்து மின்சாரம் வாங்கப்படுவதாகவும் திரு அன்புமணி ராமதாஸ் குறை கூறினார். வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது மேற்கு மற்றும் மத்திய வங்கக்கடல் பகுதியில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் படிப்படியாக வலுவடையக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இதனை தெரிவித்தார்.
4: வடக்கு அந்தமான் கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இன்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் செப்டம்பர் 22 அன்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் வலுப்பெறக்கூடும். மேலும் சுமார் 1 கிலோமீட்டர் உயரத்தில் தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று நீலகிரி, கோயம்புத்தூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திண்டுக்கல், புதுக்கோட்டை, திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, பெரம்பலூர், அரியலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், திருவண்ணாமலை, சிவகங்கை, தஞ்சாவூர், மதுரை, கடலூர், திருப்பத்தூர், வேலூர் மற்றும் திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலை பொறுத்தவரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை பொதுவாக இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும்.
2: இந்நிலையில் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில், சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நேற்றிரவு சுமார் 30 மணி நேரம் பலத்த மழை பெய்ததால் வெயிலின் தாக்கம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. இருவரிச் செய்திகள். ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் தொடர்ந்து ஈரான் தடைகளை ஏற்படுத்தி வருவதாகவும் இதனால் 100க்கும் மேற்பட்ட வணிக கப்பல்கள் மாற்றுப்பாதையில் செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் அமெரிக்கா கூறியுள்ளது. ரஷ்யாவுடன் மோதல் தொடரும் நிலையில் யுக்ரைன் அதிபர் திரு வொலோடிமிர் ஜெலன்ஸ்கி நியூயார்க்கில் அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்பை சந்தித்து பேசவுள்ளதாக கூறியுள்ளார். சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாத வகையில் கட்டுமானங்களை மேற்கொள்ள உதவும் புவி மையத்தை பெங்களூருவில் ஆந்திர பிரதேச முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு நேற்று திறந்து வைத்தார். கற்றாழகை அடிப்படையாக கொண்டு வாரணாசியில் உள்ள பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம் தயாரித்துள்ள நோய் எதிர்ப்பு மாத்திரைக்கு காப்புரிமை கிடைத்துள்ளது. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே நம்மாண்டாள்ளி கிராமத்தில் கோழிப்பண்ணைக்குள் மழை நீர் புகுந்ததால் 3000க்கும் மேற்பட்ட கறிக்கோழிகள் நீரில் மூழ்கின. கனமழை காரணமாக விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே உள்ள ராக்காச்சியம்மன் கோயில் நீர்வீழ்ச்சியில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதை அடுத்து சுற்றுலா

பெண்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அடையாறு முகத்வாரத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகளை மாநகராட்சி துணை ஆணையர் திரு அஃப்தாப் ரசூல் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். சென்னை மாநகர காவல்துறை சார்பில் நகரின் பல்வேறு இடங்களில் பொதுமக்களுக்கு சைபர் குற்றங்கள் தொடர்பாக தொடர்ந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. சென்னை கோட்டூர்புரம் திருவான்மியூர் பகுதிகளில் தொடர் திருட்டு சம்பவங்களில் ஈடுபட்டு வந்த குற்றவாளிகளை கைது செய்துள்ளதாக மாநகர காவல்துறை தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஆஸ்திரேலிய ஏ அணிக்கு எதிரான

0: இந்திய ஏ அணி 41.1 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு இலக்கை எட்டி வெற்றி பெற்றது. தேஜல் ஹஸ்பின்ஸ் அற்புதமாக விளையாடி 81 ரன்களை குவித்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் இன்று நீலகிரியில் தேயிலை ஆராய்ச்சி அறக்கட்டளையின் நூற்றாண்டு விழாவில் பங்கேற்று உரையாற்றுகிறார். வடகிழக்கு பருவமழை முன்னேற்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் தலைமைச் செயலகத்தில் இன்று அமைச்சர்கள் மற்றும் உயரதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார். மருத்துவ கட்டமைப்பில் செவிலியர்கள் மற்றும் கிராம சுகாதார செவிலியர்களின் பங்களிப்பு மிக முக்கியமானது என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தாவைக்கு அரசு ஆட்சி பொறுப்பேற்று 4 மாதங்களாகியும் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்று சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். நீலகிரி, கோவை, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட 21 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:55 ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம்.

0: சூழல் அறிவோம்.
1: வளிமண்டலத்தில் வாயுக்களின் தரம் குறைந்து சமநிலை மாறுபாட்டு, வளிமண்டலம் சீர்குலைவது, காற்று மாசுபடுவதாகும். நமது அன்றாட வாழ்க்கையில் சுமார் 380% அளவிற்கு காற்று முக்கியத்துவம் வகிக்கிறது. இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டுமானால், ஒரு மனிதன் 5 வாரங்கள் உணவு இல்லாமல் உயிர் வாழலாம், 5 நாட்கள் நீர் இல்லாமல் உயிர் வாழலாம், ஆனால் சுத்தமான காற்று இல்லாமல் 5 நிமிடம் கூட உயிர் வாழ முடியாது. வாகனங்கள் மற்றும் தொழிற்சாலைகளிலிருந்து வெளியேற்றப்படும் நச்சு வாயுக்களான கார்பன் மோனாக்சைட், கரியமில வாயு, நைட்ரஜன் டை ஆக்சைடு, கந்தக டை ஆக்சைடு, காரியம் மற்றும் கதிரியக்கத் தூள்கள் போன்றவை காற்று மாசுபடுவதால் பல்வேறு வகையான நோய்கள் ஏற்படுவதோடு அமில மழையும் உருவாகிறது. இவ்வாறாக ஏற்படும் அமில மழை காரணமாக நீர்நிலைகளின் தன்மை மாறுபட்டு விவசாயத்திற்கும் குடிநீருக்கும் பயன்படுத்த முடியாத நிலை ஏற்படுகிறது. எனவே மரங்கள் வளர்ப்பதன் மூலம் நாம் காற்றினால் ஏற்படும் மாசுபாட்டினை ஓரளவு குறைக்கலாம். முடிந்த அளவு வாகன உபயோகத்தை தவிர்ப்பதன் மூலமாகவும், குப்பைகளை எரிக்காமல் மட்கிய உரம் தயாரிப்பதன் மூலமாகவும் காற்று மாசுபாட்டினை தடுக்கலாம். மேலும் காடுகள் வளர்ப்பதன் மூலமாகவும், காற்று மாசுபடுத்தும் வாயுக்களின் அளவை குறைப்பதன் மூலமாகவும், உலக வெப்பமயமாதல் மற்றும் ஓசோன் துளை போன்ற முக்கிய சுற்றுச்சூழல் கேட்டினை நாம் கட்டுப்படுத்தலாம். இதன் தொடர்ச்சியை நாளை அறிவோம்.
0: இடம்பெற்றது சூழல் அறி

வானிலை. தமிழக கடலோர பகுதி வாழ் மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை. தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்படுகின்றனர். இனி சென்னை மீனம்பாக்கம் ஆராய்ச்சி மையத்தில் பதிவான வெப்பநிலை. அதிகளவு 36 டிகிரி செல்சியஸ், இயல்புக்கு 1.8 டிகிரி கூடுதல். குறைந்த அளவு 25.5 டிகிரி செல்சியஸ், இயல்புக்கு 0.2 டிகிரி கூடுதல். பதிவான மழையின் அளவு 3.9 மில்லிமீட்டர். பதிவான ஈரப்பதம் 90%. சென்னை நுங்கம்பாக்கம் ஆராய்ச்சி மையத்தில் பதிவான வெப்பநிலை அதிகளவு 36.8 டிகிரி செல்சியஸ், இயல்புக்கு 2.5 டிகிரி கூடுதல். குறைந்த அளவு 25.8 டிகிரி செல்சியஸ், பதிவான மழையின் அளவு 1.8 மில்லிமீட்டர். பதிவான ஈரப்பதம் 95%. சென்னை மற்றும் சுற்றுப்புறங்களுக்கான வானிலை அறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் சில பகுதிகளில் மாலை இரவு நேரங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகளவு வெப்பநிலை 35 முதல் 36 டிகிரி செல்சியஸ் வரை ஒட்டியும் குறைந்த அளவு 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் வரை ஒட்டி இருக்கக்கூடும். வானிலை அறிவிப்பு கேட்டீர்கள்.

இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.

நேரம் 7 மணி. புத்தம் புது காலை. வெற்றிக்குத்தான் எல்லைகள் உண்டு, முயற்சிக்கு எல்லைகள் இல்லை. முயற்சித்துக் கொண்டே இரு. வெற்றிக்குத்தான் எல்லைகள் உண்டு, முயற்சிக்கு எல்லைகள் இல்லை. முயற்சித்துக் கொண்டே இரு. டாக்டர் அப்துல் கலாம் அவர்களின் இந்த சிந்தனையோடு புத்தம் புது காலை ஆரம்பமாகின்றது.

0: புத்தம் புது காலையில் இனி
1: நாளும் அறிவோம். நீர் சேமிப்பு வாழ்வின் அடித்தளம். தகவல்கள் வழங்குகிறார் எஸ் சித்ரா அவர்கள்.
2: நீரின்றி அமையாது உலகெனின் யார் யாருக்கும், வானின்று அமையாது ஒழுக்கு. இந்த குறளின் மூலம் நாம் நீரின் முக்கியத்துவத்தை உணர்ந்து கொள்ள முடிகிறது. உலகம் நீரின்றி இயங்க முடியாதது போல, மழையின்றி உலகின் ஒழுக்கமும் வாழ்வாதாரமும் நிலை பெறாது. மழை பெய்தால்தான் ஆறுகள் ஏரிகள் குளங்கள் நிரம்பும், விவசாயம் செழிக்கும், மனித வாழ்க்கை வளமாகும். நீர் இல்லாமல் மனிதர்கள் மட்டுமல்ல, தாவரங்கள் விலங்குகள் பறவைகள் என எந்த உயிரினமும் வாழ முடியாது. உலகில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் நீரே உயிர் நாடியாக விளங்குகிறது. எனவே நீரை பாதுகாப்பது ஒவ்வொரு மனிதனின் கடமையாகும். உலக வெப்பமயமாதல், பருவநிலை மாற்றம், அதிகரித்து வரும் மக்கள் தொகை, நகரமயமாக்கல் மற்றும் அதிகரித்து வரும் போக்குவரத்து நெரிசலால் ஏற்படும் சுற்றுச்சூழல் மாசுபாடு ஆகிய காரணங்களால் நீர்வளங்கள் பாதிக்கப்பட்டு தண்ணீர் பற்றாக்குறை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. எனவே அனைவரும் நீர் சேமிப்பில் அக்கறை காட்ட வேண்டும். உயிரினங்கள் அனைத்திற்கும் நீர் இன்றியமையாத இயற்கை வளமாகும். அன்றாட வாழ்க்கை, விவசாயம், தொழில், மின் உற்பத்தி என ஒவ்வொரு துறையின் வளர்ச்சிக்கும் நீரே அடிப்படை. அதனால் நீரை பாதுகாப்பது உயிரை பாதுகாப்பதற்கு சமம். விவசாயம் முழுவதும் நீரை சார்ந்துள்ளது. விவசாயம் செழித்தால் உணவு உற்பத்தி அதிகரிக்கும். உணவு உற்பத்தி அதிகரித்தால் நாடு வளரும். ஆகவே ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கும் நீர் முக்கிய பங்கு வகிக்கிறது. இன்று பல பகுதிகளில் குடிநீர் தட்டுப்பாடு அதிகரித்து வருகிறது. நிலத்தடி நீர் அளவு குறைந்து வருகிறது. ஆறுகள் மாசுபடுகின்றன. ஏரிகள் மற்றும் குளங்கள் ஆக்கிரமிக்கப்படுகின்றன. மழைநீர் கடலுக்கே வீணாக செல்கிறது. இதனால் கோடை காலங்களில் குடிநீருக்காக மக்கள் பல கிலோமீட்டர் தூரம் செல்ல வேண்டிய நிலை உருவாகிறது. காடுகள் அழிக்கப்படுதல், ஆறுகள் மற்றும் குளங்களில் குப்பைகளை கொட்டுதல், தேவையற்ற அளவில் நிலத்தடி நீரை உறிஞ்சுதல். நீர் சேமிப்பு கடினமான செயல் அல்ல. சிறிய மாற்றங்களும் பெரிய பலன்களை தரும். அதற்காக நாம் அனைவரும் பின்பற்ற வேண்டிய சில எளிய வழிமுறைகள் உள்ளன. ஏரிகள் குளங்கள் மற்றும் கிணறுகளை தூய்மையாக பராமரிக்க வேண்டும். மரக்கன்றுகளை அதிக அளவில் நட வேண்டும். குழந்தைகளுக்கு சிறு வயதிலிருந்தே நீர் சேமிப்பின் அவசியத்தை கற்பிக்க வேண்டும். ஜல் ஜீவன் மிஷன் என்பது இந்திய அரசால் 2019 தொடங்கப்பட்ட முக்கியமான குடிநீர் திட்டமாகும். இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம் ஒவ்வொரு கிராமப்புற வீட்டிற்கும் பாதுகாப்பான குடிநீரை குழாய் இணைப்பு மூலம் வழங்குவதாகும். நீரின் தரத்தை மேம்படுத்தி நீரால் பரவும் நோய்களை குறைப்பதும் இந்த திட்டத்தின் நோக்கங்களில் ஒன்றாகும்.

0: மழைநீர் சேகரிப்பு, நீர் மேலாண்மை மற்றும் நீர் சிக்கன பயன்பாடு குறித்த விழிப்புணர்வும் இந்த திட்டத்தின் மூலம் ஏற்படுத்தப்படுகிறது. ஒவ்வொரு இல்லத்திற்கும் குழாய் வழி குடிநீர் என்ற இலக்குடன் இத்திட்டம் செயல்பட்டு வருகிறது. ஜல் சக்தி அபியான் என்பது இந்திய அரசின் நீர் பாதுகாப்பு மற்றும் நீர் சேமிப்பு இயக்கமாகும். இந்த இயக்கம் மழைநீர் சேகரிப்பு, நிலத்தடி நீர் நிரப்பு மற்றும் நீர்நிலைகளை பாதுகாப்பதை முக்கியமாக வலியுறுத்துகிறது. ஏரிகள், குளங்கள், கிணறுகள் மற்றும் ஆறுகளை புதுப்பித்து பாதுகாக்கும் பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. நீரை காப்போம், எதிர்காலத்தை காப்போம் என்ற எண்ணத்துடன் இந்த இயக்கம் நாடு முழுவதும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. ஆனால் அரசின் முயற்சிகளுடன் மக்களின் ஒத்துழைப்பும் அவசியமாகும். நீரை வீணாக்குவது இயற்கையின் வரத்தை வீணாக்குவதாகும். அதனை பாதுகாப்பதும் சிக்கனமாக பயன்படுத்துவதும் நம் ஒவ்வொருவரின் பொறுப்பாகும். நம் முன்னோர்கள் ஏரிகள், குளங்கள், ஊரணிகள், கிணறுகள் அமைத்து மழைநீரை சேமித்தனர். இன்று அவர்களின் அறிவை நவீன தொழில்நுட்பத்துடன் இணைப்பதே நிலையான தீர்வாகும். தண்ணீரை சேமிப்போம், வளம் சேர்ப்போம். நன்றி, வணக்கம்.
1: நாளும் அறிவோம். நீர் சேமிப்பு வாழ்வின் அடித்தளம். தகவல்கள் வழங்கினார் எஸ் சித்ரா அவர்கள்.

0: ரிதம் திரைப்படத்திற்காக உன்னிமேனன் பாடிய பாடலை கேட்டீர்கள். நேரம் 7:10. புத்தம் புது காலையில் இனி
1: தமிழ் அமுதம் வழங்குகிறார் முனைவர் சி ஆர் மஞ்சுளா அவர்கள்.
2: நம்ம சமுதாயத்துல பாடல் கேட்கறது அப்படின்றது நமக்கு ஒரு மகிழ்ச்சியான விஷயம். அப்படி பாடல் கேட்கும் பொழுது இது யாருடைய பாடல், யார் எழுதினது பாடல் அப்படின்னு நம்ம பார்ப்போம். இந்த வகையில் இலக்கியத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பாடல்களை பார்க்கும் பொழுது இது ஆண் கவிஞர் எழுதினதா அல்லது பெண் கவிஞர் எழுதினதா அப்படின்னு பார்க்குறோம். இப்படியான ஒரு பார்வை தேவையா அப்படின்னு பல காலமாக இலக்கியத்தில் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனாலும் கூட பெண் கவிஞர்களினுடைய பாடல்களில் ஏதோ ஒரு சின்ன உணர்வுகள் வெளிப்படுறத நம்மளால் காலந்தோறும் பார்க்க முடியுது. அதில் என்ன, தனக்கு கிடைக்க வேண்டிய சமூக மதிப்பு, தனக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம், இதற்கான ஒரு இயக்கம் பெண் கவிஞர்களினுடைய பாடல்களில் நிச்சயமாக வெளிப்படுது. அப்படி ஒரு காதல் உணர்வுகளை, பிரிவின்கான சோகங்களை சொல்லக்கூடிய ஒரு பாடலை ரொம்ப அழகான ஒரு உவமையை புலவர் வந்து கையாண்டிருக்கிறாங்க அப்படின்னு தான் பார்க்கணும். அவங்க தன்னுடைய காதலை தேடி ஒருவேளை பூமியை தோண்டி பள்ளத்துக்கு அடியில் போய் ஒளிஞ்சிக்கிட்டாரோ, ஒருவேளை வானத்துக்கெல்லாம் படிக்கட்டை போட்டு வானத்தில் போய் ஒளிஞ்சிக்கிட்டாரோ, ஒருவேளை கடலில் அப்படியே நடந்து போகிற மாதிரி போயிட்டாரோ அப்படின்லாம் அந்த பெண் மனம் வந்து யோசிக்குது. சிச்சி, அப்படிலாம் இருக்காது, எப்படியும் நாம் நம்முடைய காதலனை தேடி கண்டுபிடித்து விடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இருக்கிறாங்க. இருந்தாலும் அந்த காதலனை பார்க்க முடியல. இந்த வானத்தில் எத்தனை நட்சத்திரங்கள் இருக்கோ அதை விட மக்களினுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. இந்த இடத்துல நான் தலைவனை எங்கே தேடுவேன், எப்படி கண்டடைவேன், என்னுடைய மனவேதனையை எப்படி தீர்த்து கொள்வேன் அப்படின்னு அந்த பெண் மனம் படாத பாடுபடுது. அந்த இடத்துல ஒரு உவமையை நம்முடைய வெள்ளி வீதியார் அப்படின்னு சொல்கிற பெண்பார்புலவர் எழுதியிருப்பார். என்னன்னா, ஒரு பசுவினுடைய மடியிலேருந்து நம்ம பால் கறக்கிறோம், அப்படி கறக்காமல் விட்டுட்டா அந்த மடி கனத்து போய் அந்த பால் தானாகவே கீழே அப்படியே கொட்டிக்கிட்டே இருக்கும். அந்த பால் கன்றுக்கும் போய் சேரலை, குறைந்தபட்சம் மனிதர்களுக்கும் போய் சேரலை, ஆனால் மண் நிலத்தில் அது வீணாக கலந்து சேராக மாறி போயிடுது. இதனால் யாருக்கு என்ன பயன்? இந்த ஓமையை புலவர் நமக்கு சொல்கிறார். நம்ம கூட சில நேரங்களில் பார்ப்போம், அந்த பாலுக்கு சரியான விலை கிடைக்கல அப்படின்னா விவசாயிகள் அந்த பாலை கீழே கொட்டி நடத்தக்கூடிய போராட்டங்களை எல்லாம் நம்ம பார்ப்போம். அதை பார்க்கும்பொழுது நமக்கு மனசு அவ்வளோ பதபதப்பாக இருக்கும், அவ்வளோ துடிக்கும். எத்தனையோ பேர் சாப்பிட வேண்டி அந்த பாலை இப்படி கீழே தெருவில் கொட்டிட்டாங்களே அப்படின்னு சொல்லி, அப்படியான ஒரு பதை பதைப்பைத்தான் வெள்ளி வீதியார் நமக்கு காட்டுறாங்க. அந்த ஓமையை வச்சு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்னுடைய தலைவன் இருக்கானே, அவனை கிட்டத்தட்ட நான் மறந்தே போயிடுவோம் போல இருக்குது, அத்தனை நாளாக அவனை நான் பார்க்கல. இப்போ பார்க்காம போன அந்த ஏக்கம் இருக்கு இல்லையா, அது என்னுடைய மனசுக்கு புரிஞ்சாலும் என்னுடைய உடலில் பசலைன்ற ஒரு நோய் ஏற்பட்டுடுச்சு. கிட்டத்தட்ட அப்படியே உடல்லாம் வெளிரி போகுது. அப்படியான ஒரு நேரத்தில் என்னுடைய அழகும் போயிடுது. என்னுடைய அழகு எனக்கும் பயன்படலை, தலைவனுக்கும் பயன்படலை, ஆனால் என்னுடைய உடலை பசலை நோய் தின்கின்றதே. எப்படி அந்த சேற்று நிலத்தில் பால் வழிந்து வீணாகிறதோ அதை போல என்னுடைய அழகு வீணாகிறதே. அப்படியான ஒரு பாடல் தான் இந்த பாடல். கன்றும் உண்ணாது கலத்தினும் படாது, நல்லான் தீம்பால் நிலத்து உக்காங்கு, எனக்கும் ஆகாது என் ஐயுக்கும் உதவாது, பசலை உனியர் வேண்டும் திதலை அல்குலென் மாமை கவினே. அதாவது

0: அதாவது என்னுடைய உடல்ல இப்படியான ஒரு பசலை நோய் பூத்து விட்டதே, இதனால யாருக்குமே பயனில்லையே அப்படின்னு அந்த புலவர் வருத்தப்படுறாங்க.
1: தமிழமுதம் வழங்கினார் முனைவர் சி ஆர் மஞ்சுளா அவர்கள்.
2: நேர்களை, இன்று காலை 9 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் என் அனந்த நாராயணன் அவர்களின் வீணை இசை இடம்பெறும். திருநாகேஸ்வரம் TRS மணிகண்டன் அவர்கள் மிருதங்கம், ஜி விஜயராகவன் அவர்கள் கஞ்சிரா.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.
1: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 3 நாள் பயணமாக இன்று குஜராத் செல்கிறார். மருத்துவ குணம் வாய்ந்த மூலிகை தாவரங்களை அறிவியல் முறைப்படி சாகுபடி செய்தால் விவசாயிகள் நல்ல லாபத்தை பெற முடியும் என்று மத்திய இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் தெரிவித்துள்ளார். ஆந்திராவில் எல் நினோ தாக்கத்தால் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளுக்கு மாநில அரசு உதவி செய்யும் என்று முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார். ஈரான் தொடர்பாக முக்கியமான முடிவை எடுக்கப் போவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். 19 வயதுக்குட்பட்டோருக்கான 2வது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 3 நாள் பயணமாக இன்று குஜராத் செல்கிறார். நாளை கெவேடியாவில் ஏக்தா நகரில் நடைபெறவுள்ள 72வது தேசிய திரைப்பட விருது வழங்கும் நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்று சிறந்த திரைக்கலைஞர்களுக்கு விருதுகளை வழங்கவுள்ளார். வதோதராவில் உள்ள மகாராஜா சாயாஜிராவ் பல்கலைக்கழகத்தின் 75வது ஆண்டு பட்டமளிப்பு விழாவிலும் அவர் பங்கேற்று உரையாற்றவுள்ளார். உலகம் புத்துயிர் பெறுவதற்கு ஆன்மீக விழிப்புணர்வு என்ற பிரம்மகுமாரிகள் இயக்கத்தின் பிரச்சாரத்தையும் குடியரசுத் தலைவர் தொடங்கி வைக்கவுள்ளார். மருத்துவ குணம் வாய்ந்த மூலிகை தாவரங்களை அறிவியல் முறைப்படி சாகுபடி செய்தால் விவசாயிகள் நல்ல லாபத்தை பெற முடியும் என்று மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் தெரிவித்துள்ளார். மணிப்பூர் மாநிலம் இம்பாலில் நேற்று நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய அவர், மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கு விவசாயிகள் முக்கிய பங்காற்ற முடியும் என்று கூறினார். மருத்துவ தாவரங்களை சாகுபடி செய்யும் போது நவீன வேளாண் தொழில்நுட்பங்களை விவசாயிகள் பயன்படுத்தினால் மகசூல் அதிகரித்து வருவாயும் பெருகும் என்று தெரிவித்தார். இளைஞர்கள், பெண்கள் மற்றும் தொழில் முனைவோருக்கு சுய வேலைவாய்ப்புகளை மத்திய அரசு ஏற்படுத்தி தருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். மேற்குவங்க மாநிலத்தில் மீன்வளத்தை மேலும் பெருக்கும் வகையில் முக்கியமான ஆலோசனைக் கூட்டம் கொல்கத்தாவில் இன்று நடைபெறவுள்ளது. இதில் மத்திய மீன்வளத்துறை அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங், முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி மற்றும் உயரதிகாரிகள் கலந்து கொள்கிறார்கள். மாநிலத்தில் முழுமையாக பயன்படுத்தப்படாத மீன்வளத்தை கண்டறியவும் வர்த்தக ரீதியில் அதற்கு சந்தை வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரவும் அந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்படவுள்ளதாக மாநில அரசின் உயரதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். ஆந்திராவில் எல் நினோ தாக்கத்தால் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளுக்கு மாநில அரசு உதவி செய்யும் என்று முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார். இதுகுறித்து நேற்று அவர் பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகள் மற்றும் மாவட்ட ஆட்சியர்களுடன் காணொலி வாயிலாக ஆலோசனை நடத்தினார். அப்போது பேசிய அவர், மாநிலத்தில் வழக்கமான மழை பொழிவில் 50% பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாக கூறினார். இதனால் தற்போது மாநிலத்தின் மொத்த வேளாண் பரப்பில் 75% பகுதிகளில் மட்டுமே விவசாயப் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அரிசி, வெங்காயம், பாமாயில், துவரம்பருப்பு ஆகியவற்றின் விலைகளை கட்டுப்படுத்த உடனடி நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவிட்டார். எதிர்கால தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் வெங்காய கொள்முதலை அதிகரிப்பதுடன் அதன் சாகுபடியை ஊக்குவிக்கவும் அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தினார். நாகாலாந்தில் தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வரும் வாக்காளர் பட்டியல சிறப்பு தீவிர திருத்த பணியின் போது 88.38% வாக்காளர்கள் தங்களது படிவங்களை சமர்ப்பித்துள்ளனர். இந்த பணிக்கு முந்தைய வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருந்த 13,57,208 வாக்காளர்களில் மொத்தம் 11,99,456 பேர்

0: தங்களது கணக்கெடுப்பு படிவங்களை சமர்ப்பித்துள்ளனர். இந்த கணக்கெடுப்பில் 28,944 பேர் உயிரிழந்த வாக்காளர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளது. மேலும் 1,23,749 வாக்காளர்கள் வேறு இடத்துக்கு குடிபெயர்ந்தவர்கள் என்பதும் தெரியவந்துள்ளது. மேலும் 5,059 வாக்காளர்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருப்பதும் கண்டறியப்பட்டுள்ளது. கணக்கெடுப்பு படிவங்களை சமர்ப்பிக்க முடியாமல் போன உண்மையான வாக்காளர்கள் தங்களது பெயர்களை வாக்காளர் பட்டியலில் சேர்க்க கோரி அக்டோபர் 20 வரை விண்ணப்பிக்கலாம் என நாகாலாந்து தலைமை தேர்தல் அதிகாரி அலுவலகம் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: ஐநா சபையின் 81 ஆண்டு பொதுக்கூட்டத்தில் இந்தியா சார்பில் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தலைமையிலான உயர்மட்ட குழு பங்கேற்க உள்ளது. இம்மாதம் 26 தேதி நடைபெறவுள்ள இக்கூட்டத்தில் திரு ஜெய்சங்கர் உரையாற்றவுள்ளார். இதற்காக நியூயார்க் செல்லவுள்ள அவர் பல்வேறு நாடுகளின் தலைவர்கள் மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர்களை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்தவுள்ளார். இரும்பு பயன்பாட்டை உலகிற்கு காட்டிய நாகரிகம் பொருணை நாகரிகம் என்று தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். நெல்லையில் பொருணை அருங்காட்சியகத்தை நேற்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்த பின்னர் அங்கு நடைபெற்ற செந்துவெளி நாள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். 52,000 ஆண்டுகளுக்கு முன்பே மனிதன் கற்களில் ஓவியங்களை வரைந்துள்ளான். இதன் மூலம் மனிதகுலம் தோன்றி 52,000 ஆண்டுகள் ஆகியிருப்பதை அறிய முடிகிறது என அவர் தெரிவித்தார். தமிழ் சமூகம் எழுதவும் படிக்கவும் தெரிந்த அறிவார்ந்த சமூகமாக இருந்துள்ளதற்கான சான்றுகள் கிடைத்துள்ளதாகவும் அவர் கூறினார். சமூகத்தில் ஆன்மீகமும் அறிவியலும் இணைந்து இருக்க வேண்டும் என்றும், நமது மொழி மற்றும் வரலாறு குறித்த தகவல்கள் எதிர்கால சந்ததியினரை சென்றடைய வேண்டும் என்றும் திரு ராஜ்மோகன் தெரிவித்தார். ஈரான் போர் தொடர்பாக முக்கியமான முடிவை எடுக்கப்போவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் திறப்பதற்கான பேச்சுவார்த்தையை தொடங்குவதற்கு மத்தியஸ்தர்கள் மூலம் அமெரிக்காவிடம் தங்களது நிபந்தனைகளை தெரிவித்துள்ளதாக ஈரான் கூறியதைத் தொடர்ந்து டிரம்ப் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார். ஐநா சபை பொதுச்சபை கூட்டத்தில் பங்கேற்பதற்காக ஈரான் அதிபர் மசூத் ஃபிஷஸ்கியான் நியூயார்க் செல்லவுள்ளதாக எதிர்பார்க்கப்படும் நிலையில் டிரம்ப்பின் இந்த கருத்துக்கள் வெளியாகியுள்ளன. ஊடகத்திற்கு அளித்துள்ள பேட்டியில் இதனை தெரிவித்துள்ள திரு டிரம்ப், ஈரான் ஆட்சியாளர்கள் தமது நடவடிக்கைகளை மாற்றிக்கொள்ளாவிட்டால் கடும் விளைவுகளை எதிர்கொள்ள நேரிடும் என்று எச்சரித்துள்ளார். மேற்காசியாவில் நிகழ்ந்த பிற மோதல்கள் குறித்து பேசிய திரு டிரம்ப், சவுதி அரேபியாவை குறிவைத்து சமீபத்தில் ஏவுகணை தாக்குதல்களை நடத்திய ஏமனின் ஹவுதி கிளர்ச்சியாளர்களுடன் அமெரிக்கா தொடர்ந்து தொடர்பில் இருப்பதாக தெரிவித்தார். மேலும் அமெரிக்க படையினரை தாக்குவதில்லை என்று ஹவுதி அமைப்பு ஒப்புக்கொண்டுள்ளதாகவும் திரு டிரம்ப் கூறினார். இதனிடையே ஈரானுடன் நடைபெற்று வரும் போரை முடிவுக்கு கொண்டு வரும் நோக்கில் பேச்சுக்களை மீண்டும் தொடங்குவதற்காக கத்தார் மூலம் அமெரிக்காவுடன் ஈரான் 7 நிபந்தனைகளை தெரிவித்துள்ளது. சவுதி அரேபியாவில் உள்ள தமது தூதரக ஊழியர்களுக்கான பாதுகாப்பு எச்சரிக்கையை அமெரிக்கா வெளியிட்டுள்ளது. இதன்படி அந்நாட்டில் பணியாற்றும் அமெரிக்க அரசு ஊழியர்கள் தாயிஃப் மற்றும் என்பூர் நகரங்களுக்கு மேற்கொள்ளும் அனைத்து அதிகாரப்பூர்வ மற்றும் தனிப்பட்ட பயணங்களுக்கும் சிறப்பு அனுமதி பெற வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது நிலவும் பாதுகாப்பு சூழ்நிலை காரணமாக இந்த பயண கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க தூதரகம் தெரிவித்துள்ளது. மேலும் சவுதி அரேபியாவில் உள்ள அமெரிக்க குடிமக்கள் விழிப்புடன் இருப்பதுடன் பரிந்துரைக்கப்பட்ட பாதுகாப்பு நடவடிக்கைகளை பின்பற்றுமாறும் அறிவுறுத்தியுள்ளது. ஏமனின் ஹவுதி அமைப்பு சவுதி அரேபியாவை நோக்கி தாக்குதல்களை நடத்தியதைத் தொடர்ந்து இந்த எச்சரிக்கை வெளியாகியுள்ளது. 19 வயதுக்குட்பட்டோருக்கான 2வது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. இந்த போட்டி இன்று காலை 9 குஜராத் மாநிலம் ராஜ்கோட்டில் தொடங்குகிறது. உஸ்பெகிஸ்தானின் சமர்கண்டில் நடைபெற்று வரும் செஸ் ஒலிம்பியாட் போட்டியின் 5வது சுற்றில் இந்திய ஆடவர் அணி நெதர்லாந்தை

0: 3-1 என்ற கணக்கில் வென்றது. இந்த வெற்றியின் மூலம் இந்திய ஆடவணி தொடர்ச்சியாக 5வது போட்டியிலும் வெற்றியை பதிவு செய்துள்ளது. இந்த வெற்றியால் உஸ்பெகிஸ்தான் மற்றும் ஜெர்மனி அணிகளுடன் இணைந்து புள்ளிப்பட்டியலில் இந்தியா முதலிடத்தில் உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 3 பயணமாக இன்று குஜராத் செல்கிறார். மருத்துவ குணம் வாய்ந்த மூலிகை தாவரங்களை அறிவியல் முறைப்படி சாகுபடி செய்தால் விவசாயிகள் நல்ல லாபத்தை பெற முடியும் என்று மத்திய இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் தெரிவித்துள்ளார். ஆந்திராவில் எல்நினோ தாக்கத்தால் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளுக்கு மாநில அரசு உதவி செய்யும் என்று முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார். ஈரான் தொடர்பாக முக்கியமான முடிவை எடுக்கப்போவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். 19 வயதுக்குட்பட்டோருக்கான 2வது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 7:25. ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது புத்தம் புது காலை. புத்தம் புது காலையில் இனி
2: ஆரோக்கிய வாழ்விற்கு மகப்பேறு மருத்துவர் டாக்டர் ராஜபிரியா அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
3: நீர்க்கட்டிகள்ன்றது வந்து வயசுக்கு வரும்போதே ப்ரோக்ராம் ஆகப்பட்ட ஒரு கண்டிஷன். ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுமார் 10 முதல் 13 வயதுலேருந்து நமக்கு பெண்கள் தங்களுடைய முதல் மாதவிடாய் வர்றது, மெனார்க்கின்னு சொல்லுவோம் எங்கள் பாஷையில், அது ஸ்டார்ட் ஆகிடும். அதுலேருந்தே நாம் பெண்களுக்கு வந்து அந்த உணர்த்தணும். இன்றைக்கி பெண்கள் வந்து அதை ஒரு மென்ஸ்ட்ரல் சைக்கிள் டைரின்னு அவங்க நோட் பண்ணிட்டு வர்றாங்க. அதில் திடீர்னு ஒரு மிகப்பெரிய மாற்றம் வருது. மாதா மாதம் வருவதில்லை, 2 மாதம் 3 மாதம் ஆனால் கூட தவறிடுது வர்றதுக்குன்னா அதை இர்ரெகுலர் பீரியட்ஸ்னு சொல்லுவோம். அதை டாக்குமெண்ட் பண்ண ஆரம்பிப்போம். அடுத்தது பிளட் டெஸ்ட். பிளட் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஆண் ஹார்மோனோட அளவு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சின்ன வயசுலேயே அவங்களுக்கு தைராய்டு, சுகர் இதெல்லாம் கூட வருதா இல்லையான்னு செக் பண்ணிட்டு வருவோம். கொலஸ்ட்ரால் முதல் கொண்டு 18-19 வயசு ஆனால் தான் ஸ்கேன் மூலியமாக நம்ம வந்து உறுதியே பண்ண முடியும் இவங்களுக்கு நீர்க்கட்டிகள் இருக்குன்னு. ஸோ கட்டாயமாக 18-19 வயசு ஆகாமல் நீர்க்கட்டிகள் இருக்குது அப்படின்னு நாங்கள் உறுதி செய்ய மாட்டோம். ப்ரோக்ராம் ஆகிறாங்க, லைனில் போகுது, பாடி வெயிட் உடல் பருமன் அதிகமாகிட்டே போகிறாங்க அப்படின்ற ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ப்ரிவென்ஷன்னு சொல்லுவோம் இல்லையா, வருமுன் காப்போம் மாதிரி பார்த்துக்கோங்க, பராமரிச்சுக்கோங்க, கவனிச்சுக்கோங்கன்னு சொல்லுவோம். பட் பிசியோடைய டயக்னோசிஸ் கொடுக்கறது வந்து 18-19 வயசுக்கு முன்னாடி தான். அப்போது கிட்டத்தட்ட உங்கள் கையில் 7-8 வருஷம் இருக்குது இல்லையா. அந்த 7-8 வருஷத்தில் அவங்க வாழ்க்கை வழிமுறையை கரெக்ட் பண்ணிட்டு அந்த வெயிட் பேலன்ஸ் பண்ணாங்கன்னா மிகப்பெரிய அளவில் இந்த நீர்க்கட்டிகளை நாம் தவிர்க்கலாம், கண்ட்ரோல் பண்ணலாம். குறைந்தது உங்களுக்கு 28 முதல் 30 நாட்களுக்கு ஒரு முறை மாதவிடாய் வரணும். மாதவிடாய் வந்தால் 3 முதல் 5 நாட்களுக்குள்ளே மாதவிடாய் நின்று போயிடணும். யூஸ்வலாக ஒரு 60 ml. அதே மாதிரி முதல் நாள் அல்லது 2வது நாள் உங்களுக்கு அந்த வலி இருக்கும். கர்ப்பப்பை வந்து சுருக்கி சுருங்கி உங்களுக்கு அந்த ரத்தத்தை வெளியில் தள்ள உங்களுக்கு அந்த கிராம்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கர்ப்பப்பையில் ஒரு மசில் கிராம்போட பெயினை உணர்வோம். இதெல்லாம் நார்மல். ஆனால் ஒரு நாளைக்கு 5-6 pads நனையுது, கட்டி கட்டியாக போக்காகுது, அல்லது தாங்க முடியாத கர்ப்பப்பை இருக்கிற இடத்துல அடிவயிறில் வலி வருது, அந்த வலி வந்து 5-6 நாள் தொடர்ந்து இருக்குது, தன்னால் சரியாக சொல்ல முடியாது. அது 15 நாளைக்கு ஒரு வாட்டியும் வரலாம், 45 நாளைக்கு ஒரு வாட்டியும் வரலான்னா போக்கில் மாற்றம் இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். நம்ம ஒரே வாட்டிக்கு டாக்டர்கிட்ட போகணுன்ற அவசியம் இல்லை. குறைந்தது ஒரு 3 மாதம், நான் மென்ஸ்ட்ரல் சைக்கிள் டைரின்னு சொன்னோம் இல்லையா, மாதவிடாயை வந்து எப்படி வருதுன்றதை நோட் பண்ணுறோன்னா அது ஒரு 3-4 months சரியாக வரமாட்டேங்குது, ஒரு 21 நாட்களுக்குள்ளேயே வந்துடுது, அல்லது 35-40 நாட்கள் கூட வரல அப்படின்னா கட்டாயமாக மகப்பேறு மகளிர் மருத்துவர் ஆலோசனை அவசியம். பெண்கள் அப்படின்னாலே என்ன சொல்லுவாங்க, அவங்களுக்கு கோபம் சீக்கிரம் வந்துடும், இவங்க வந்து வார்த்தைகளை விட்டுடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பர்டிகுலராக பிஃபோர் பீரியட்ஸ், ப்ரீ மென்ஸ்ட்ரல் அப்படின்னு சொல்லுவாங்க, மாதவிடாய்க்கு அந்த கொஞ்சம் ஒரு 4-5 நாட்களுக்கு முன்னாடி ஹார்மோன்ஸ் நிறையா ஃப்ளக்சுவேட் ஆகும், ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். அப்படி இருக்கும்போது மூடு வந்து ஸ்விங் ஆகும். அப்படின்னா என்ன இருக்கும், இவங்களுக்கு எப்போ கோபம் வரும்னு தெரியாது, எப்போ நல்லா பேசுவாங்கன்னு தெரியாது, எப்போ சிரிப்பாங்கன்னு தெரியாது, எப்போ அழுவாங்கன்னு தெரியாது. ஸோ அவங்களுக்கு வந்து இப்போ மூட் அப்படிங்கிறது வந்து ஒரு மனநிலை தானே. ஸோ மனநிலை மாற்றங்களை தான் நம்ம மூட் ஸ்விங்ஸ்ன்னு சொல்லுவோம். அது வந்து ப்ரீ மென்ஸ்ட்ரல் டென்ஷன்னு ஆங்கில ஒரு மெடிக்கல் டேர்ம் மாதிரி வரும். இது வந்து எந்த அளவில் இருக்குன்றத அந்த பெண்மணியை உணருவாங்க. ஸோ தனக்கு மூட் ஸ்விங்ஸ் இருக்குது, தன் அந்த சமயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும்ன்றத புரிஞ்சுக்கிட்டு நடப்பாங்க. அது எப்போ பெரிய ப்ராப்ளம் ஆகும்னா அவங்க வேலை செய்கிற இடத்துலையே அவங்க எல்லாருமேலும் வள்ளு வள்ளுன்னு வளராங்க. அதனால் வேலை செய்கிற இடத்துல அவங்களுடைய அந்த பேர்

0: பாதிக்கப்படுது. அல்லது வீட்டில் அவங்க ஹஸ்பண்ட் கூட, குழந்தைங்க கிட்ட, வீட்டில் இருக்க பெரியவங்க கூட அவங்களுடைய வாக்குவாதம் அடிக்கடி வருது, அதனால் அது ஒரு பிரச்சனை ஆகுதுன்னா அதுக்கு கட்டாயமாக மருத்துவ கண்காணிப்பு, மருத்துவ ஆலோசனை அவசியம். ஸோ அவங்களுடைய மூட் என்ன மாதிரி போகுது, ரொம்ப டிப்ரெஷனுக்குள்ள போறாங்களா அல்லது ஆங்ஸைட்டி, படபடப்பு, கோவம் அப்படின்னு போறாங்களான்னு பார்த்துட்டு அந்தந்த கெமிக்கலோட மாற்றம் தான் மனநிலை. ஸோ எந்த மனநிலைக்கு எந்த கெமிக்கல் மருந்து உகந்ததோ அதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம் அந்த மூட் ஸ்விங்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. பட் முக்கால்வாசி அந்த பெண்ணுக்கே தெரியும், அது நாலஞ்சு நாள் ஒரு வாரம் இருக்கும், அதுக்கப்புறம் போயிடும். இந்த டைமில் நம்ம கொஞ்சம் சாந்தமாக இருக்கணும், நம்ம கொஞ்சம் மெடிடேஷன் பண்ணிப்போம், நம்மளை நாமளே கண்ட்ரோல் பண்ணுவோன்னு இருக்கிறவங்களுக்கு மருத்துவ ஆலோசனை அவசியம் இல்லை. பட் அது ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு, அவங்களுடைய லைஃப் ஸ்டைலை பாதிக்குது, அவங்க பேருக்கு வந்து அது கலங்கம் கொடுக்குதுன்னா கட்டாயமாக மருத்துவ ஆலோசனை.
1: இதுவரை மகப்பேறு மருத்துவர் டாக்டர் ராஜப்ரியா அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
2: நேரம் 7:30. புத்தம் புது காலையில் இனி இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
3: ஒரே ஒரு ஊர்ல ஒரு பாதிரியார் இருந்தார். ரொம்ப நாள் சந்தோஷமா வாழ்ந்தார். ஒரு நாள் அவர் மடத்து சமையல் அறையில் பாத்திரங்களை கழுவி துலக்கி சுத்தப்படுத்திக்கிட்டு இருந்தார். அந்த சமயத்தில் ஒரு தேவ தூதன் அவர் முன்னாடி வந்து நின்னான். இவர் நிமிந்து பார்த்தார். ஆண்டவர் என்னை வந்து உங்ககிட்ட அனுப்பியிருக்கிறார், பரலோகத்தில் வாசம் செய்கிறதுக்கு உங்களுக்கு நேரம் வந்துட்டுது அப்படின்னு அந்த ஆள். ஆண்டவருக்கு என்னோட ஞாபகம் வந்ததுக்கு நன்றி, ஆனாலும் இப்போ இங்கே நீயே பாரு எவ்வளவு பாண்டங்கள் பாக்கி இருக்கு, இவ்வளவையும் நான் வந்து சுத்தப்படுத்த வேண்டியிருக்கு, நான் வந்து நன்றி கெட்டவனாக இருக்க விரும்பலை, இந்த பணியை முடிக்கிற வரைக்கும் என்னுடைய பரலோக வாழ்வை தள்ளி வைக்க முடியுமா, நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்டார். தேவதூதன் தனக்கே உரிய விவேகத்தோடு அன்போடு பாதிரியாரை பார்த்தான். சரி என்ன செய்யலாம்ங்கிறத அப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு புறப்பட்டு போயிட்டான். ஒரு நாள் அந்த பாதிரியார் தோட்டத்தில் உள்ள களைகளையெல்லாம் ஒரு களை கொத்தியால் கொத்தி களை எடுத்துக்கிட்டு இருக்கிறார். அந்த சமயத்தில் இந்த தேவதூதன் மறுபடியும் அவர் முன்னாடி வந்து நிற்கிறான். பாதிரியார் பார்த்தார், இதை பாரு இந்த தோட்டம் பூராவும் எவ்வளவு களை மண்டி கிடக்கு, பரலோகம் கொஞ்ச காலம் எனக்காக பொறுத்திருக்கலாம்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு கேட்டார். தேவதூதன் சிரிச்சுக்கிட்டே மறுபடியும் மறைஞ்சிட்டான். மறுபடியும் அவர் களை எடுக்கிறது, தானிய களஞ்சியத்துக்கு வர்ணம் பூசுறது, இப்படிப்பட்ட வேலைகளில் ஈடுபட்டிருக்கார். இன்னொரு நாள் ஒரு மருத்துவமனையில் நோயாளிகளை கவனிச்சிக்கிட்டு ரொம்ப தீவிரமாக இருக்கிறார் அந்த பாதிரியார். ஒரு நோயாளியோட தாகத்துக்கு தண்ணீர் கொடுத்துட்டு நிமிந்து பார்க்குறப்போ தேவதூதன் மறுபடியும் அவர் முன்னாடி வந்து நிற்கிறான். இந்த தடவை பாதிரியார் தன்னலம் மற்றவராக பேரன்பை காட்டக்கூடிய வகையில் தன்னுடைய ரெண்டு கைகளையும் உயர்த்தியபடி தேவதூதனின் கவனத்தை வந்து பிணியால் வாடக்கூடிய நோயாளிகளின் பக்கம் திருப்பினாராம். தேவதூதன் ஒன்றும் சொல்லலை, மறைஞ்சிட்டான். அன்றைக்கி சாயந்தரம் பாதிரியார் வந்து மடத்தில் உள்ள தன்னுடைய அறைக்கு போய் இழப்பாருனார். யோசித்து பார்த்தார், தேவதூதனையும் தேவதூதனின் விருப்பத்தையும் பல நாள் தள்ளி போட்டுட்டு வந்ததையும் அவர் ரொம்ப நினச்சி பார்த்தார். திடீர்னு தான் வந்து முதுமை அடைகிறதையும் சோர்வு அடைகிறதையும் உணர்ந்தார். ஆண்டவரை நினச்சார். ஆண்டவரே, உம்முடைய தூதனை மறுபடியும் என்கிட்ட அனுப்புனா நான் சந்திக்கிறதுக்கு ஆவலாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறப்பவே தேவதூதன் பக்கத்தில் வந்து நின்னான். பாதிரியார் நிமிந்து பார்த்தார். நீ இப்போவே என்னை அழைச்சிக்கிட்டு போக விரும்புனா நான் பரலோகத்துக்கு வர்றதுக்கு தயாராக இருக்கேன்னார். தேவதூதன் அந்த பாதிரியார் அன்போடவும் விவேகத்தோடவும் பார்த்து, நீங்கள் வந்து என் கூட பரலோகத்துக்கு வர்ற தயாராக இருக்கிறதா சொல்கிறீங்க, ஆனால் நீங்கள் இதுவரைக்கும் வேறு எங்கே இருந்ததா நினைக்கிறீங்க அப்படின்னு நான். அப்படின்னா இதுவரைக்கும் இருந்த இடம்தான் பரலோகம் அப்படிங்கிறத உணர்த்தியிருக்கிறான். பரலோகம்னா என்னென்னு புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சம்பவம் நமக்கு உதவியாக இருக்குது. தொண்டு செய்கிறத விட பெரிய செயல் வேறு எதுவும் இருக்க முடியாது. அது நம்ம மனசுக்கு கொடுக்குற சுகத்தை வேறு எதுவும் கொடுக்க முடியாது. நாம் தொண்டு செய்கிற இடம் தான் அந்த புண்ணிய இடம். ஆனால் இந்த காலத்துல எல்லாம் நாம் வந்து தொண்டு செய்யணும்னு நினச்சி ஏதாவது ஆரம்பித்தா கூட அதை ஒரு மாதிரியாக சுற்றி நின்று வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு பெரியவர் அப்படி தான் ஒரு தொண்டு செஞ்சுக்கிட்டு இருந்தார். ஒரு கோவில் கட்டிக்கிட்டு இருந்தாங்க. அதில் ஒரு இடத்துல ஒரு பலகையை வச்சு ஆணி அடிக்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தார் அந்த பெரியவர். ஒரு சின்ன பையன் அதை ரொம்ப ஊக்கமாக அக்கறையாக கவனிச்சிக்கிட்டு இருந்தான். பெரியவர் இதை கவனித்தார். என்னப்பா பார்க்குற, உனக்கும் இது மாதிரி தொண்டு செய்யணும்னு ஆசையாக இருக்கா அப்படின்னு கேட்டார். அதுக்கு அந்த பையன் சொல்கிறான், அப்படி இல்லைங்க, நீங்கள் ஆணி அடிக்கிறப்போ கையில் சுத்தியால் அடிச்சுக்கிட்டா எப்படி துடிப்பீங்க, எப்படி கற்றுவீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அதை பார்க்கணும்னு ஆசை, அதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நானா.
2: இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.

0: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில் அங்கக வேளாண்மை தொடர் நிகழ்ச்சியில்
1: அங்கக சான்றிதழ் பெற விரும்பும் வேளாண் உற்பத்தியாளர்கள் மத்திய வர்த்தக அமைச்சகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட சான்றளிப்பு நிறுவனத்தை தொடர்பு கொள்ள வேண்டும். விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்து அதனுடன் கடந்த 3 வருடங்களாக பண்ணையில் கடைபிடித்த மண், நீர், பூச்சி, நோய், களை நிர்வாக முறைகள், பதப்படுத்தும் முறைகள், இடுபொருட்கள், விளைபொருட்களை பதிவு செய்யும் முறைகள் குறித்த தகவல்களையும் அனுப்ப வேண்டும்.
0: அங்கக சான்று பெறும் வழிமுறைகள் குறித்து திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய பேராசிரியர் முனைவர் ஏ ஷீபா அவர்கள் கூறும் கருத்துக்கள் தொடர்ந்து வேளாண் செய்திகள் ஆகியன இன்று 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.

0: அதுவும் ஆப்ல இருந்தா? ஆஹா,
1: மாட்டிக்கிட்டீங்க.
2: தெரியாத ஆப்பை தவிர்க்கவும்.
3: அறிவியல் சொல்கிறது,
0: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: நேரம் 7:35. நேர்கள் இனி கேட்கலாம் திரைகாணம். காதலிக்க நேரமில்லை திரைப்படத்திற்காக ஆதித்யா அலெக்சாண்ட்ரா ஜாய் பாடியுள்ள பாடல்.

0: எங்களை போன்றே உங்கள் குரலும் சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிக்க வேண்டுமா? அதற்கு ஒரு பொன்னான வாய்ப்பு. வயது வரம்பு 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக நீங்கள் இருக்க வேண்டும். ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளிப்படிப்பில் தமிழை ஒரு பாடமாகவும் படித்தவராகவும் இருக்க வேண்டும். இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் இந்த மாதம் 25ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே.
1: திரைக்காணத்தில் இனி தக்லைஃப் திரைப்படத்திற்காக சாருலதா மணி பாடியுள்ள பாடல்.

0: நேரம் 7:45. புத்தம் புது காலையில் இனி செல்வோம்.
1: நகர்வலம். சென்ட்ரல் மற்றும் அரக்கோணம் இடையே 2வது வகுப்பு ஏசி மின்சார ரயில்.
2: சென்னை சென்ட்ரல் மற்றும் அரக்கோணமிடையே புதிய குளிர்சாதன வசதி கொண்ட ஏசி மின்சார ரயில் சேவையை விரைவில் தொடங்க தெற்கு ரயில்வே திட்டமிட்டுள்ளது. இது குறிப்பாக நெரிசல் மிகுந்த நேரங்களில் புறநகர் பயணிகளுக்கு மிகவும் வசதியான பயண வாய்ப்பை வழங்கும். சென்னை பீச் மற்றும் செங்கல்பட்டு இடையே ஏற்கனவே இயக்கப்பட்டு வரும் குளிர்சாதன மின்சார ரயிலுக்கு வரவேற்பு அதிகரித்து வரும் நிலையில் இந்த புதிய சேவைக்கான திட்டம் முன்மொழியப்பட்டுள்ளது. முழுமையான குளிர்சாதன வசதி கொண்ட இந்த சேவைக்கு ஆரம்பத்தில் சுமாரான வரவேற்பே கிடைத்தாலும் காலப்போக்கில் பயணிகள் ஆர்வம், குறிப்பாக பணிக்கு செல்லும் அரசு மற்றும் தனியார் துறை ஊழியர்களிடையே சீராக அதிகரித்துள்ளதாக ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்தனர். பெரம்பூரில் உள்ள ஒருங்கிணைந்த ரயில்பெட்டி தொழிற்சாலையில் தயாரிக்கப்பட்ட கூடுதல் குளிர்சாதன மின்சார ரயில்பெட்டி தொகுப்பு தற்போது தெற்கு ரயில்வேயிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இதனை வழக்கமான பயணிகள் சேவையில் ஈடுபடுத்துவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. திட்டமிடப்பட்டுள்ள சென்ட்ரல் அரக்கோணம் சேவை, அம்பத்தூர், ஆவடி, திருநின்றவூர் மற்றும் திருவள்ளூர் உள்ளிட்ட முக்கிய புறநகர் ரயில் நிலையங்களை உள்ளடக்கியதாக இருக்கும். அலுவலகம் செல்லும் பயணிகள் வசதியை கருத்தில் கொண்டு ரயில்வே அதிகாரிகள் அதற்கான கால அட்டவணையை தயாரித்துள்ளதாக தெரிகிறது. இந்த கால அட்டவணை ஒப்புதலுக்காக ரயில்வே வாரியத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளது. ஒப்புதல் கிடைத்ததும் 1 வாரத்திற்குள் இந்த சேவை தொடங்கப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த புதிய குளிர்சாதன ரயில் சேவை பரபரப்பான சென்னை சென்ட்ரல் அரக்கோணம் வழித்தடத்தில் பயணிப்பவர்களுக்கு, குறிப்பாக காலை மற்றும் மாலை நேர நெரிசலின் போது பயணிப்பவர்களுக்கு ஒரு மாற்றுத் தேர்வாக அமையும். மேலும் இது சென்னை பீச் மற்றும் செங்கல்பட்டு இடையே ஏற்கனவே உள்ள குளிர்சாதன ரயில் சேவைக்கு ஒரு கூடுதல் சேவையாகவும் அமையும். வசதியான புறநகர் பயணத்திற்கான தேவை அதிகரித்து வரும் நிலையில் மற்றொரு குளிர்சாதன மின்சார ரயில் அறிமுகப்படுத்தப்படுவது சென்ட்ரல் அரக்கோணம் வழித்தட பயணிகளுக்கு கூடுதல் தேர்வு வழங்குவதோடு வழக்கமான புறநகர் ரயில்கள் மீதான நெரிசலும் குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கடற்கரை வழித்தடத்தில் இயங்கும் குளிர்சாதன வசதி கொண்ட ஏசி ரயிலில் வழக்கமாக பயணிக்கும் ரவீந்திரன் கூறுகையில், ஆண்டின் பெரும்பகுதி வெப்பமும் அதிக ஈரப்பதம் கொண்ட வானிலையை கொண்டிருப்பதால் பல பயணிகளுக்கு அன்றாட ரயில் பயணம் சிரமமானதாக அமைகிறது. குளிர்சாதன வசதி கொண்ட உள்ளூர் ரயில்கள் குறிப்பாக முதியவர்கள், குழந்தைகள் மற்றும் அலுவலக பணியாளர்களுக்கு குளிர்ச்சியான, தூய்மையான மற்றும் வசதியான பயண அனுபவத்தை வழங்கும். இது தனியார் கார்கள் மற்றும் 2-சக்கர வாகனங்களுக்கு பதிலாக ரயில்களை தேர்ந்தெடுக்க மக்களை ஊக்குவிப்பதோடு போக்குவரத்து நெரிசல் மற்றும் காற்று மாசுபாட்டை குறைக்கவும் உதவும். இத்தகைய ரயில்கள் புறநகர் ரயில் பயணத்தின் ஒட்டுமொத்த பிம்பத்தையும் ஈர்ப்பையும் மேம்படுத்தும். இருப்பினும் கட்டணம் அதிகமாக இருந்தால் மாணவர்கள் மற்றும் குறைந்த வருமானம் கொண்ட பயணிகள் போன்ற அன்றாட பயணிகளுக்கு இது கட்டுப்படியாகாததாக அமையலாம். எனவே கட்டணங்கள் நியாயமானதாக இருக்க வேண்டும். அதே வேளையில் போதுமான அளவு குளிர்சாதன வசதி இல்லாத ரயில் சேவைகளும் தொடர்ந்து இயக்கப்பட வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார். முறையான திட்டமிடலுடன் செயல்படுத்தினார் குளிர்சாதன வசதி கொண்ட உள்ளூர் ரயில்கள் சென்னையின் பொது போக்குவரத்து முறையை மிகவும் வசதியானதாகவும் திறமையானதாகவும் சுற்றுச்சூழலுக்கு உகந்ததாகவும் மாற்றுவதோடு அன்றாட பயண அனுபவத்தையும் மேம்படுத்தும்.
1: சென்ட்ரல்

0: மற்றும் அரக்கோணம் இடையே 2வது வகுப்பு ஏசி மின்சார ரயில். எழுதியவர் பி விஜயலட்சுமி, வாசித்தவர் விஜய்.
1: சென்று வந்தோம் நகர்வலம். புத்தம் புது காலையில் இனிய திரை இசை பாடல் ஒன்று கேட்கலாம். ப்ளூ ஸ்டார் திரைப்படத்திற்காக பிரதீப் குமார், சக்திஸ்ரீ கோபாலன் பாடியுள்ள பாடல்.

சென்னை பம்மல் T4 காவல் நிலையத்திலிருந்து வந்துள்ள அறிவிப்பு. தாம்பரம் மாநகர காவல் ஆணையர் எல்லைக்குட்பட்ட பம்மல் அருகே சுமார் 60 வயது மதிக்கத்தக்க ஆண் சடலம் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடையாளம் சுமார் 5.5 அடி உயரம், மாநிறம் வட்டமுகம், வலது கண்ணிற்கு கீழ் ஒரு காயத்தழும்பு காணப்படுகிறது. வெள்ளை நிற லுங்கி அணிந்துள்ளார். மேலும் விபரமறிய T4 சங்கர் நகர் காவல் நிலையத்தை தொடர்பு கொள்ளுங்கள். சென்னை பம்மல் T4 காவல் நிலையத்திலிருந்து வந்துள்ள அறிவிப்பு கேட்டீர்கள். புத்தம் புது காலையில் இனி பொன்னியின் செல்வன் 1 திரைப்படத்திற்காக ரக்ஷிதா சுரேஷ் பாடியுள்ள பாடல் கேட்கலாம்.

0: பாடல் கேட்டீர்கள். புத்தம் புது காலையில் நாம் சிந்திக்க சில நொடிகள். மடல் மாணிக்கம் கூறும் கருத்து பதிவுகளை கேட்கலாமா?
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
2: அன்புள்ள ஜெயராஜன் ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல். எண்சான் உடலுக்கு சிரசே பிரதானம்னு ஒரு பொன்மொழி உண்டு. இந்த உடலை பேணி பாதுகாக்க எந்த நோய் நொடியும் அண்டக்கூடாது. நோய் நொடி தாக்கக்கூடாதுன்னா உடம்புல எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கணும். அதற்கு உணவு, விளையாட்டு, உடற்பயிற்சி உட்பட பலவிதமான நடைமுறைகளை கடைபிடிக்கணும். உடலுக்கு தேவையான அளவு ஊட்டச்சத்துக்கள் நாம் சாப்பிட்ற சாப்பாட்டில் கிடைக்காத போது ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்படுது. போதிய அளவு உணவு உட்கொள்ளாவிட்டாலும் ஊட்டச்சத்தின்மை ஏற்படும். அதே போல உடலுக்கு தேவையானதை விட அதிகமான ஊட்டச்சத்துக்கள் கிடைத்தால் வளர்ச்சி குறைபாடு, செரிமானமின்மை, கண்ணில் கோளாறு, நீரிழிவு நோய், இருதய நோய் போன்றவை உண்டாகும். ஒரு குழந்தை ஊட்டச்சத்து குறைபாட்டோடு இருக்க வாழ்வியல் முறை, சூழல், பொருளாதாரம் போன்ற காரணங்கள் சொல்லப்படுகின்றன. இவை மட்டுமா? உட்கொள்ளும் உணவு, செரிமான கோளாறுகள், மன அழுத்தம், மதுவிற்கு அடிமையாகுதல் போன்ற சில காரணங்களாலும் ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்படும். ஜெயராஜன் ஐயா, நமது பழந்தமிழரின் பழக்க வழக்கம், பண்பாட்டு முறைகள் கூட சில காரண காரியத்தோடு உருவாக்கப்பட்டதுதான். இதற்கு ஒரு உதாரணம் தாம்பூலம் தரிப்பது. வாழ்க்கையை நெறிப்படுத்தும் தத்துவ முறைகள் மட்டுமல்லாது உடலை வளப்படுத்தும் நல்ல காரியங்கள் கூட அதில் அடங்கியிருக்கு. தாம்பூலம் என்பது வெத்தலை பாக்கு போடுறது தான். வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு மூனையும் சரியான விகிதத்தில் கலந்து சுவைக்கும் போது அந்த சுவை உடலையும் மூளையையும் சுறுசுறுப்படைய செய்யும். அதே நேரத்தில் இதயத்தையும் வலுப்படுத்தும். மனித உடலுக்கு நோய் ஏன் வருது என்ற காரணத்தை சித்த வைத்தியமும் ஆயுர்வேதமும் என்ன சொல்லுதுன்னா, உடம்பில் உள்ள வாதம், பித்தம், கபம் போன்றவை சரியான விகிதத்தில் இல்லாமல் கூடும்போதோ குறையும்போதோ நோய் வருகிறது. இவை மூன்றும் சரியான கோணத்தில் உடம்பில் அமைந்துவிட்டால் நோய் வராது என்பதை விட நோயை எதிர்த்து நிற்கும் ஆற்றல் உடம்புக்கு கிடைச்சிடுது. வாதம், பித்தம், கபம் இம்மூன்றையும் சரியானபடி வைக்க தாம்பூலம் உதவி செய்து. பாக்கிலிருந்து கிடைக்கும் துவர்ப்பு பித்தத்தை கட்டுக்குள் வைக்கக்கூடியது. சுண்ணாம்பில் உள்ள காரம் வாதத்தை போக்க வல்லது. வெத்திலையில் உள்ள உறைப்பு கபத்தை நீக்கிவிடும். ஆக வெத்தலை பாக்கு போடும் ஒரு பழக்கத்தால் உடம்பில் உள்ள மூன்று தோஷங்களையும் முறைப்படுத்தும் நிலை உண்டாகுது. தாம்பூலத்தோடு சிலர் ஏலம், கிராம்பு, ஜாதிபத்திரி போன்றவற்றையும் சேர்த்து போடுவாங்க. இவை வாயில் உள்ள கிருமிகளை மட்டுப்படுத்தும், ஜீரண சக்தியையும் அதிகரிக்க செய்யும். ஜெயராஜன் ஐயா, நம்ம ஆட்கள் வெத்தலை பாக்கு சுண்ணாம்போடு புகையிலையையும் சேர்த்துள்ள போடுறாங்க. எதை சேர்க்கக்கூடாதோ அதை சேர்க்குறாங்க. புகையிலை நமக்கு பகை தானே, வேண்டாததை தான் முதல்ல சேர்க்குறோம். ஏன் சிலர் இப்போது வெத்தலை பாக்கு சுண்ணாம்பை விட்டுட்டாங்க, வெறும் புகையிலையை மட்டும் வாயில் வச்சு அடக்கிறாங்க. புகையிலை தூள் வந்துடுச்சு, அதை கூட உதட்டோரம் வச்சு அடக்கிறாங்க. ஒரு காலத்தில் விவசாயிகள் வெறும் இயற்கை உரத்தை மட்டும் போட்டு பயிர் சாகுபடி செஞ்சாங்க. அப்புறம் கனிம உரம் சேர்க்கணும்னு ரெண்டையும் சேர்த்து போட்டாங்க. அதுக்கப்புறம் இயற்கை உரத்தை விட்டுட்டு கெட்டியாக ரசாயனத்தை மட்டும் பிடிச்சிக்கிட்டாங்க. அது மாதிரி நம்ம இளவட்டங்கள் புகையிலையை மட்டும் கெட்டியமாக பிடிச்சிக்கிட்டு வெத்தலை பாக்கு சுண்ணாம்பை விட்டுட்டாங்க. தாம்பூலத்தில் அந்த காலத்தில் புகையிலை கிடையாது. சுண்ணாம்பு கால்சியம் உடம்புல சேர்ந்ததுன்னா எலும்புக்கு பலம். தாம்பூலம் போடுறதுக்கு கூட ஒரு முறைவரை இருக்குது. நமது முன்னோர்கள் எல்லாத்துக்கும் வழிவகை செய்து வச்சிருக்காங்க. நல்லவற்றை தெரிந்து புரிந்து முறையாக கடைபிடிப்போம். இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.
0: வழங்கியவர் பி சரவணன் அவர்கள். நேயர்களின் நினைவிற்கு இன்று காலை 9 மணிக்கு அரங்கிசையில் என் அனந்த நாராயணன் அவர்களின் வீண இசை கேட்கலாம். திருநாகேஸ்வரம் TRS மணிகண்டன் அவர்கள் மிருதங்கம், ஜி விஜயராகவன் அவர்கள் கஞ்சிரா. இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல்ட் அலைவரிசையிலும்

Pero நேரம் 8 மணி. ஆகாஷவாணி, நீங்கள் ரசித்துக் கொண்டிருக்கும் புத்தம் புது காலையில் கேட்கலாம் திரைகானம். பூவெல்லாம் கேட்டுப்பார் திரைப்படத்திற்காக ஹரிஹரன் சுஜாதா பாடியுள்ள பாடல்.

அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 8:30. ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது புத்தம் புது காலை. புத்தம் புது காலையில் இனி திரை காணும் கேட்கலாம். முதலில் இரவின் நிழல் திரைப்படத்திற்காக ஸ்ரேயா கோஷல் பாடியுள்ள பாடல்.

0: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக, ஆகாஷ்வாணியோடு இணைக.
1: திரைக்காணத்தில் இனி ராங்கி திரைப்படத்திற்காக சத்யா சின்மயி பாடியுள்ள பாடல்.

0: எங்களைப் போன்றே உங்கள் குரலும் சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிக்க வேண்டுமா? அதற்கு ஒரு பொன்னான வாய்ப்பு. வயது வரம்பு 20 வயது முதல் 40 வயதுக்குட்பட்டவராக நீங்கள் இருக்க வேண்டும். ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளிப்படிப்பில் தமிழை ஒரு பாடமாகவும் படித்தவராகவும் இருக்க வேண்டும். இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் இந்த மாதம் 25ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே.
1: நேரம் 8:48. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது புத்தம் புது காலை. புத்தம் புது காலையில் திரைகாணம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் இனி 10 தல திரைப்படத்திற்காக ஏ.ஆர். அமீன், சக்தி ஸ்ரீ கோபாலன் பாடியுள்ள பாடல்.

இடம்பெற்றது திரைகானம். பிறரது பாராட்டுக்கும் பழிக்கும் செவிசாய்த்தால் மகத்தான காரியம் எதையும் செய்ய முடியாது என்ற சிந்தனையோடு புத்தம் புது காலை நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை காலை சந்திப்போம் நேர்களே.

அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 9 மணி. ஆகாஷவாணி அரங்கிசை. இன்றைய அரங்கிசையில் என் அனந்த நாராயணன் அவர்களின் வீண இசை கேட்கலாம். திரு நாகேஸ்வரம் TRS மணிகண்டன் அவர்கள் மிருதங்கம், ஜி விஜயராகவன் அவர்கள் கஞ்சிரா. முதலில் சாரதே வீணா விசாரதே என தொடங்கும் பாபநாசம் சிவன் பாடல், தேவகாந்தாரி ராகம் ஆதிதாளம்.

அரங்கிசையிலினி ஆனந்தா மிருதா கர்ஷினி என தொடங்கும் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி ராகம் அமிர்தவர்ஷினி ஆதிதாளம்.

நேரம் 9:18 10 நொடி. அரங்கிசையில் என் அனந்த நாராயணன் அவர்களின் வீண இசை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். திருநாகேஸ்வரம் TRS மணிகண்டன் அவர்கள் மிருதங்கம், ஜி விஜயராகவன் அவர்கள் கஞ்சிரா. நிகழ்ச்சியில் இனி உன்னை அல்லால் என தொடங்கும் பாபநாசம் சிவன் பாடல், ராகம் கல்யாணி, ஆதிதாளம்.

அரங்கிசையில் என் அனந்த நாராயணன் அவர்களின் வீண இசை கேட்டீர்கள். திருநாகேஸ்வரம் TRS மணிகண்டன் அவர்கள் மிருதங்கம், ஜி விஜயராகவன் அவர்கள் கஞ்சீரா.

0: எங்களை போன்றே உங்கள் குரலும் சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிக்க வேண்டுமா? அதற்கு ஒரு பொன்னான வாய்ப்பு. வயது வரம்பு 20 வயது முதல் 40 வயதுக்குட்பட்டவராக நீங்கள் இருக்க வேண்டும். ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளிப்படிப்பில் தமிழை ஒரு பாடமாகவும் படித்தவராகவும் இருக்க வேண்டும். இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் இந்த மாதம் 25ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே.
1: நேரம் 10:30 20 நொடி. முத்துச்சிதறலில் தொடர்ந்து பி. ஜெயச்சந்திரன் குழுவினர் பாடியுள்ள பாடல் படம் பிள்ளை.

0: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில் அங்கக வேளாண்மை தொடர் நிகழ்ச்சியில்
1: அங்கக சான்றிதழ் பெற விரும்பும் வேளாண் உற்பத்தியாளர்கள் மத்திய வர்த்தக அமைச்சகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட சான்றளிப்பு நிறுவனத்தை தொடர்பு கொள்ள வேண்டும். விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்து அதனுடன் கடந்த 3 வருடங்களாக பண்ணையில் கடைபிடித்த மண், நீர், பூச்சி, நோய், கலை நிர்வாக முறைகள், பதப்படுத்தும் முறைகள், இடுபொருட்கள், விளைபொருட்களை பதிவு செய்யும் முறைகள் குறித்த தகவல்களையும் அனுப்ப வேண்டும்.
0: அங்கக சான்று பெறும் வழிமுறைகள் குறித்து திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய பேராசிரியர் முனைவர் ஏ ஷீபா அவர்கள் கூறும் கருத்துக்கள் தொடர்ந்து வேளாண் செய்திகள் ஆகியன இன்று 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.

0: முதல் மரியாதை திரைப்படத்தில் மலேசியா பாஸ் தேவனேஸ் ஜானகி பாடிய பாடலை கேட்டீர்கள்.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன். அதனைத் தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன். நமது மொழியின் கலாச்சாரத்தின் அடையாளத்தை சென்னை ஆகாஷ்வாணியின் 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில் தினம்தோறும் இரவு 9 மணி முதல் 9:15 வரை கேட்டு மகிழலாம்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் சென்னை ஆகாஷ்வாணி மத்தியலை 720 கிலோஹெர்ட்ஸிலும் பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் நிகழ்ச்சி தினம்தோறும் ஒலிபரப்பாகிறது. மாலை 6:10 தினம்தோறும் மாலை 6:10 கேளுங்கள் பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். நேரம் 10:45, 10:00. முத்துச்சிதறலில் இனி இதய கோவில் திரைப்படத்தில் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல்.

தகதம் தத்தர்கடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு

0: எங்களைப் போன்றே உங்கள் குரலும் சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிக்க வேண்டுமா? அதற்கு ஒரு பொன்னான வாய்ப்பு. வயது வரம்பு 20 வயது முதல் 40 வயதுக்குட்பட்டவராக நீங்கள் இருக்க வேண்டும். ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளிப்படிப்பில் தமிழை ஒரு பாடமாகவும் படித்தவராகவும் இருக்க வேண்டும். இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் இந்த மாதம் 25ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே.
1: இளையராஜா எஸ் ஜானகி பாடிய பாடலின் படம் பகல் நிலவு.

0: மரத்தை வச்சவங்க மட்டும் இல்லைங்க, நாமளும் தண்ணி ஊத்தலாம்.
1: மரம் போல்வர், மக்கட்பண்பில்லாதவர்.
0: மரத்தை வெட்டுறவங்களும் மக்கட்பண்பில்லாதவங்க தான். ஒருவேளை இருக்கிற மரம் எல்லாத்தையும் வெட்டிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு 9 கோள்கள்ல ஒன்னா பூமி இருக்கலாம், ஆனா அந்த கோளுக்குள்ள ஒரு ஆள் கூட இருக்க மாட்டோம்.
1: மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம்.
2: 11 மணி, ஆகாஷ்வாணி. நேர்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி தேன் சிந்தும் நேரம். நிகழ்ச்சியின் துவக்கமாக ஹரிகரன் ஸ்ரேயா கோஷல் பாடியிருக்கும் பாடல் விஸ்வாசம் திரைப்படத்திலிருந்து.

0: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில் அங்கக வேளாண்மை தொடர் நிகழ்ச்சியில்
1: அங்கக சான்றிதழ் பெற விரும்பும் வேளாண் உற்பத்தியாளர்கள் மத்திய வர்த்தக அமைச்சகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட சான்றளிப்பு நிறுவனத்தை தொடர்பு கொள்ள வேண்டும். விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்து அதனுடன் கடந்த 3 வருடங்களாக பண்ணையில் கடைபிடித்த மண், நீர், பூச்சி, நோய், களை நிர்வாக முறைகள், பதப்படுத்தும் முறைகள், இடுபொருட்கள், விளைபொருட்களை பதிவு செய்யும் முறைகள் குறித்த தகவல்களையும் அனுப்ப வேண்டும்.
0: அங்கக சான்று பெறும் வழிமுறைகள் குறித்து திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய பேராசிரியர் முனைவர் ஏ ஷீபா அவர்கள் கூறும் கருத்துக்கள், தொடர்ந்து வேளாண் செய்திகள் ஆகியன இன்று 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
2: நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தென் சிந்தும் நேரம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து ரெக்க திரைப்படத்திலிருந்து ஸ்ரேயா கோஷல் பாடியிருக்கும் பாடலை கேட்கலாம்.

0: எங்களை போன்றே உங்கள் குரலும் சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிக்க வேண்டுமா? அதற்கு ஒரு பொன்னான வாய்ப்பு. வயது வரம்பு 20 வயது முதல் 40 வயதுக்குட்பட்டவராக நீங்கள் இருக்க வேண்டும். ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளிப்படிப்பில் தமிழை ஒரு பாடமாகவும் படித்தவராகவும் இருக்க வேண்டும். இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் இந்த மாதம் 25ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே.
1: நிகழ்ச்சியில் தொடர்ந்து சுந்தர பாண்டியன் திரைப்படத்திலிருந்து சைந்தவி பாடியிருக்கும் பாடலை கேட்கலாம்.

நிகழ்ச்சியில் தொடர்ந்து இறைவி திரைப்படத்தில் இருந்து பிருந்தா அனந்து சந்தோஷ் நாராயணன் பாடியிருக்கும் பாடலை கேட்கலாம்.

நேர்கள் இதுவரை கேட்டுக்கொண்டிருந்த தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக தேசிங்க ராஜா திரைப்படத்திலிருந்து ஸ்ரேயா கோஷல் பாடியிருக்கும் பாடலை கேட்கலாம்.

0: நேரம் 12 மணி. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். நேர்கள் இனி நிகழ்ச்சி நிரல் கேட்கலாம். நிகழ்ச்சி நிரலுக்கு முன்னர்
1: பண்ணுங்க, 5000 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க. ஆஹா, நல்ல நாள் ஆயிடுச்சு.
0: சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் உமா மகேஸ்வரன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். வி வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், வி குரு ராகவேந்திரா அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை, அதனைத் தொடர்ந்து மெல்லிசை. 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் சதுப்புநில காடுகளை பாதுகாத்து கடற்கரையோர வாழிடங்களை மேம்படுத்தி நிலையான வருமானத்தை வழங்கிடும் திட்டம் குறித்த தகவல்கள் கேட்கலாம். பிற்பகல் 1:10 எண்ணெயிர் தோழி, வழக்கறிஞர் நிவ்யா சுரேந்திரன் அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுபவர் கே பரமேஸ்வரி. 2:15 திரைகானம், 2:40 ஹிந்தி பாடம், ஆசிரியர் என் புவனேஸ்வரி அவர்கள், மாணவர் விஸ்வாஸ் சோனி. 2:55 வானிலை, 5:30 திரைகானம், மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 6:55 திரை இசை, 6:40 மனதில் நின்றவை, 7:00 திரைகானம், 7:10 திண்டுக்கல் மாவட்ட செய்திகள், எழுதியவர் எஸ் ராஜசேகரன், 7:25 பண்ணை செய்தி, 7:30 உழவர் உலகம், அங்கக சான்று பெறும் வழிமுறைகள் குறித்து திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய பேராசிரியர் முனைவர் ஏ ஷீபா அவர்களின் உரை. அதனைத் தொடர்ந்து மெல்லிசை வேளாண் செய்திகள். 8:05 திரைகானம், 9:15 செய்திச்சுடர், 9:30 அகில பாரத பிரதேச

நாட்டுப்புற மற்றும் மெல்லிசை. உஸ்தாத் சலீம் அல்லாவாலே அவர்களின் கசல். கோபால் சிங் கீஞ்சி அவர்களின் நாட்டுப்புற இசை. டெல்லி அஞ்சல் 10:30 காற்றோடு கலந்திடவா. இதுவரை நேயர்கள் நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.

0: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில் அங்கக வேளாண்மை தொடர் நிகழ்ச்சியில்
1: அங்கக சான்றிதழ் பெற விரும்பும் வேளாண் உற்பத்தியாளர்கள் மத்திய வர்த்தக அமைச்சகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட சான்றளிப்பு நிறுவனத்தை தொடர்பு கொள்ள வேண்டும். விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்து அதனுடன் கடந்த 3 வருடங்களாக பண்ணையில் கடைபிடித்த மண், நீர், பூச்சி, நோய், களை நிர்வாக முறைகள், பதப்படுத்தும் முறைகள், இடுபொருட்கள், விளைபொருட்களை பதிவு செய்யும் முறைகள் குறித்த தகவல்களையும் அனுப்ப வேண்டும்.
0: அங்கக சான்று பெறும் வழிமுறைகள் குறித்து திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய பேராசிரியர் முனைவர் ஏ ஷீபா அவர்கள் கூறும் கருத்துக்கள் தொடர்ந்து வேளாண் செய்திகள் ஆகியன இன்று 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
2: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று,
3: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி,
2: மூளை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
3: இந்த கதையில் மாற்றமில்லை,
2: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
3: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
2: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை.
3: நிகழ்ச்சிகளை இலவசமாக கண்டுகளிப்போம்.
2: இனி ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் ஆகும்.
4: This is Akashvani, the news read by Valsa Williams. Minister of State for Health and Family Welfare Anupriya Patel today said India's journey in pharmacovigilance has been a remarkable example of self-reliance over the years. She said this while releasing the 7th edition of National Formulary of India in New Delhi. The minister said currently more than 1,100 adverse drug reaction monitoring centres are operational in the country, and the government aims to increase this number up to the primary health facility level. She informed that the country now provides pharmacovigilance data to the WHO patient safety database. The minister further highlighted that India has risen from the 123rd rank in 2014 to 8th rank in providing this data to the WHO. President Draupadi Murmu will be on a 3-day visit to Gujarat beginning today. She will preside over the presentation ceremony of the 72nd National Film Awards at Ekta Kevadia tomorrow. On Wednesday, the President will grace the 75th Annual Convocation Ceremony of the Maharaja Sayaji Rao University of Baroda at Vadodara. She will also launch Brahma Kumari's campaign, Spiritual Awakening for World Renewal, and inaugurate the Global Spiritual Palace Retreat Centre at Vadodara. The President will virtually launch the campaign Youth for Viksit Bharat, Awakening Inner Strength for Nation Building of Brahma Kumari's Nadiad on the occasion. Union Minister of Agriculture and Farmers Welfare Shivraj Singh Chauhan will flag off the 4th phase of the Nasha Mukt Punjab Yatra from Talwandi Sabo in Bathinda today. He will be accompanied by Haryana Chief Minister Naib Singh Saini. The Yatra is focusing on 3 major challenges presently confronting Punjab. These are growing drug menace, deteriorating law and order, and corruption at every level of governance. External Affairs Minister Dr. S. Jaishankar will lead the Indian delegation for the high-level week at the 81st session of the United Nations General Assembly, UNGA, in New York in the USA. The External Affairs Minister is scheduled to address the high-level session of the 81st UNGA on the 26th of this month. During the visit, Dr. Jaishankar will also attend various multilateral

0: இதுவரை சங்கீத சாரலில் எஸ் உமா மகேஸ்வரன் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். வி வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், பி குரு ராகவேந்திரா அவர்கள் மிருதங்கம். சில நொடிகளில் தமிழில் செய்திகள் தொடரும்.
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். நாட்டின் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி வளர்ச்சிப் பாதையில் சூரிய மின்சக்தி கழகம் முக்கிய பங்காற்றி வருவதாக மத்திய அமைச்சர் திரு பிரல்ஹத் ஜோஷி தெரிவித்துள்ளார். மருந்து பொருட்கள் கண்காணிப்பு கட்டமைப்பு நாட்டில் வலுவாக உள்ளது என்று சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் கூறியுள்ளார். கனடாவில் விமான பயிற்சியின் போது ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்த தமிழகம் மற்றும் புதுச்சேரியைச் சேர்ந்த இரண்டு மாணவர்களின் உடல்களை இந்தியா கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அங்குள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. சூடான் நாட்டின் கனிம சுரங்கத்தில் சுவர் இடிந்த விபத்தில் 10 தொழிலாளர்கள் உயிரிழந்துள்ளனர். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியா ஒரு வெள்ளி ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். சூரிய மின்சக்தி கழகத்தின் 15 ஆண்டு நிறுவன நாள் இன்று கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி மத்திய புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரல்ஹத் ஜோஷி விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், நாட்டின் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி வளர்ச்சிப் பாதையில் சூரிய மின்சக்தி கழகம் முக்கிய பங்காற்றி வருவதாக தெரிவித்துள்ளார். கடந்த 15 ஆண்டுகளாக தூய எரிசக்தி கட்டமைப்பை உருவாக்குவதற்கு இந்த கழகம் சிறப்பான பங்களிப்பை செய்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்தியாவில் மருந்து பொருட்களின் தரம் மற்றும் பக்க விளைவுகள் குறித்த ஆய்வு கட்டமைப்பு வலுவாக உள்ளது என்று சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரிய பட்டேல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று மருந்து பொருட்கள் செய்முறை கையேட்டை வெளியிட்டு பேசிய அவர், நாடு முழுவதும் 1100 மேற்பட்ட மருந்து பொருட்கள் ஆய்வு மற்றும் கண்காணிப்பு மையங்கள் செயல்பட்டு வருவதாக கூறினார். ஆரம்ப சுகாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் மேலும் சில ஆய்வு மையங்களை நிறுவ அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். உலக சுகாதார அமைப்பின் அறிவுறுத்தலின்படி இந்த மருந்து கட்டுப்பாட்டு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் திருமதி அனுப்பிரிய பட்டேல் குறிப்பிட்டார். கனடாவில் விமான பயிற்சியின் போது ஏற்பட்ட விபத்தில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியைச் சேர்ந்த இரண்டு மாணவர்கள் உயிரிழந்த சம்பவத்திற்கு கனடாவின் வான்கோவரில் உள்ள இந்திய தூதர் தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்த விபத்தில் உயிரிழந்த மனோஜ் சிவக்குமார், ஸ்ரீசரண், திருஞான சம்பந்தம் ஆகிய இருவரின் உடல்களையும் இந்தியா அனுப்பி வைப்பதற்கு தேவையான உதவிகள் செய்து தரப்படும் என்று கூறியுள்ளார். இந்த விமான பயிற்சி மாணவர்களை இழந்த அவர்களின் குடும்பத்தினருக்கும் நெருங்கிய உறவினர்களுக்கும் ஆறுதல் தெரிவிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். குடியரசுத் தலைவர் திருமதி

0: திரௌபதி முர்மு 3 நாள் பயணமாக இன்று குஜராத் மாநிலம் செல்கிறார். நாளை கெவாடியாவில் ஏக்தா நகரில் நடைபெறவுள்ள 72வது தேசிய திரைப்பட விருது வழங்கும் நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்று சிறந்த திரைக்கலைஞர்களுக்கு விருதுகளை வழங்கவுள்ளார். வடோதராவில் உள்ள மகாராஜா சாயாஜிராவ் பல்கலைக்கழகத்தின் 75வது ஆண்டு பட்டமளிப்பு விழாவிலும் அவர் பங்கேற்று உரையாற்றவுள்ளார். உலகம் புத்துயிர் பெறுவதற்கு ஆன்மீக விழிப்புணர்வு என்ற பிரம்மகுமரிகள் இயக்கத்தின் பிரச்சாரத்தையும் குடியரசுத் தலைவர் தொடங்கி வைக்க உள்ளார். கேரளத்தில் நடைபெற்ற 18வது சர்வதேச ஆவண மற்றும் குறும்பட விழாவில் எந்த ஒரு படத்தையும் திரையிடுவதற்கு அனுமதி மறுக்கப்படவில்லை என்று தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் கூறியுள்ளது. இது தொடர்பாக காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு சசி தரூரின் குற்றச்சாட்டுக்கு பதிலளித்துள்ள அமைச்சகம், 6 படங்களுக்கு மட்டும் விரிவான தகவல்களுடன் கருத்துருவை சமர்ப்பிக்கும்படி கோரப்பட்டிருந்ததாகவும் தெரிவித்துள்ளது. ஜப்பானின் கிழக்கு பசிபிக் கடற்பகுதியில் கடும் சூறாவளி மற்றும் கனமழை பெய்யக்கூடும் என்று அந்நாட்டு வானிலை ஆய்வு நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்த கனமழையால் நிலச்சரிவுகளும் ஏற்படக்கூடும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஹச்சிஜோ தீவுக்கு மேற்கு தென்கிழக்கே 100 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கடும் சூறாவளி மையம் கொண்டுள்ளது. போசோ தீபகற்பத்தையொட்டி இன்று மாலை கரையை கடக்கக்கூடும் என்று ஜப்பான் வானிலை ஆய்வு நிறுவனம் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கான பயணத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு முனைப்புடன் மேற்கொண்டு வருகிறது. திரு நரேந்திரமோடியின் 25 ஆண்டுகால அரசியல் பயணம் மக்கள் சேவையே தேசத்தின் சேவை என்ற உறுதிப்பாட்டோடு நடைபெற்று வருகிறது. உள்ளார்ந்த வளர்ச்சியும் சமூகத்திற்கான அதிகாரமும் வழங்கப்பட வேண்டும் என்பதிலும், மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும் என்பதிலும் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. சேவா சங்கல்ப் தொடரில் இன்று இடம்பெறுகிறது பிரதமரின் தொலைநோக்கு பார்வைக்கு செயல் வடிவம் கொடுத்த அயோத்தி ஸ்ரீராமர் கோயில் குறித்த தொகுப்பு.
2: மத்தியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு 2014ஆம் ஆண்டு பொறுப்பேற்றதிலிருந்து மக்களுக்கான சேவைகளுக்கு மிகுந்த முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தி மாநகரை ஸ்ரீராமர் கோவில் நகரமாக மாற்றுவதற்கான நடவடிக்கைகளும் தொடர்ச்சியாக எடுக்கப்பட்டது. 2017 யோகி ஆதித்யநாத் தலைமையிலான பிஜேபி அரசு பொறுப்பேற்றது. மத்தியிலும் மாநிலத்திலும் பொறுப்பேற்ற அரசுகள் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பின்படி ராமர் கோவிலை கட்டி எழுப்புவதற்கான முயற்சிகளில் தீவிரமாக ஈடுபட்டன. இதன் தொடக்கமாக தீப உற்சவம் நடத்தப்பட்டது. அயோத்தியில் மீண்டும் கலாச்சார மற்றும் ஆன்மீகத்துக்கு புத்துயிர் ஊட்டப்பட்டது. அயோத்தியில் இந்த கோயில் கட்டப்பட்டவுடன் ஸ்ரீராம் லல்லாவுக்கு பிரதிஷ்டை செய்யும் பெருவிழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி கலந்து கொண்டு சிறப்பித்தார். உலக அளவில் இந்தியாவின் ஆன்மீக நம்பிக்கைகளையும் கலாச்சாரத்தையும் எடுத்துச் செல்லும் வகையில் ஸ்ரீராமர் கோவில் அமைந்தது. உலக அரங்கில் அயோத்தி மாநகர் சிறப்பான இடத்தையும் பெற்றது. சனாதன கலாச்சாரத்துடன் இணைந்த வளர்ச்சிக்கு வித்திட்டதுடன் ஆன்மீக சுற்றுலா வளர்ச்சியும் மேம்பட்டது. ஸ்ரீராமரின் வாழ்க்கையையும் அவர் காட்டிய நல்வழியையும் உலகிற்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்ற பிரதமர் திரு நரேந்திர மோடியின் கோரிக்கையை மக்கள் ஏற்றுக்கொண்டு ஸ்ரீராமரின் மாண்புகளை எடுத்துரைத்து வருகின்றனர். இன்றைய தினம் அயோத்தி ஆன்மீக நம்பிக்கையின் மையமாக மட்டுமின்றி ஆன்மீக சுற்றுலாவுக்கும் வழிவகுத்து புதிய வேலைவாய்ப்புகளை இளைஞர்களுக்கு உருவாக்கி தந்திருக்கிறது. இந்தியாவின் கலாச்சாரத்தின் அடையாள சின்னமாக ஸ்ரீராமர் பிறந்த அயோத்தி உருவெடுத்துள்ளது. நாட்டின் பண்பாடு மற்றும் நாகரிகத்தை பிரதிபலிக்கும் வகையில் ஸ்ரீராமரின் அயோத்தி நகர் என்றென்றும் சிறந்து விளங்கும்.
0: மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நிறைவு பெற்றுள்ள நிலையில் பக்தர்கள் வருகையும் அதிகரித்துள்ளது. இதனையொட்டி கட்டணமில்லா தரிசனத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டது. இந்த அனுமதி நாளை மறுநாள் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது என்று எமது செய்தியாளர் கூறுகிறார்.
3: மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நடைபெற்று முடிந்த நிலையில் மதுரை மட்டுமல்லாது பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் மாநிலங்களிலிருந்தும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இருப்பினும் அன்றைய தினம் தரிசனம் செய்ய முடியாத பக்தர்களுக்கு தேவையான வசதிகளை செய்யும் பொருட்டும் பக்தர்கள்

0: கூட்ட நெரிசலை தவிர்க்கும் பொருட்டும் 20ஆம் தேதி வரை பக்தர்களுக்கு கட்டணமில்லா தரிசனம் அனுமதிக்கப்பட்டு வந்தது. இருப்பினும் 20ஆம் தேதி வரை மக்கள் கூட்டம் அதிகமாக இருந்த நிலையில் பக்தர்கள் அனைவரும் மீனாட்சி சுந்தரேஸ்வரரை தரிசிக்கும் வகையில் மேலும் 3 நாட்களுக்கு நீட்டிப்பு செய்து, அதாவது வரும் 23ஆம் தேதி வரை பக்தர்கள் கட்டணமில்லா தரிசனம் செய்திட திருக்கோவில் நிர்வாகம் ஏற்பாடு செய்துள்ளது. மதுரையிலிருந்து எஸ் ரகுராஜா.
1: சூடான் நாட்டின் கனிம சுரங்கத்தில் சுவர் இடிந்த விபத்தில் 10 தொழிலாளர்கள் உயிரிழந்துள்ளனர், 21 பேர் காயமடைந்துள்ளனர். இந்நாட்டின் கிழக்கு பகுதியில் அமைந்துள்ள செங்கடல் மாகாணத்தில் இந்த கனிம சுரங்கம் அமைந்துள்ளது. சூடான் நாட்டின் கனிமவள நிறுவனம் இதுகுறித்து வெளியிட்டுள்ள செய்தியில் சுரங்கத்தின் 5 பகுதிகளில் தொடர்ச்சியாக சுவர் இடிந்து விபத்து நேரிட்டதாக தெரிவித்துள்ளது. பாறைகளும் மண்ணும் அதிக அளவில் மூடியிருப்பதால் மீட்பு பணியில் பாதிப்படைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் காணாமல் போன தொழிலாளர்கள் எத்தனை பேர் என்ற விவரமும் முழுமையாக பெற முடியவில்லை என்றும் அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா 1 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளது. ஆடவருக்கான 10 மீட்டர் ஏர் ரைபிள் குழு பிரிவில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளது. இப்போட்டியில் ஹிமான்ஷு தில்லான், ருதான்ஷ் பட்டேல், பர்த் ரகேஷ் மானே ஆகியோர் சிறப்பாக விளையாடி இப்பதக்கத்தை கைப்பற்றினர். கலப்பு தற்காப்பு கலை மகளிர் 60 கிலோ எடை பிரிவில் இந்தியாவின் சுச்சிகா தரியால் வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் பதக்கம் வென்ற வீரர்களுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பதக்கம் வென்ற வீரர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் கலப்பு தற்காப்பு கலை மகளிர் 60 கிலோ எடைப்பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்ற சுச்சிகா தரியாலுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் கலப்பு தற்காப்பு கலை பிரிவில் இந்தியா பெறும் முதல் பதக்கம் இது என வரலாற்று சிறப்பு மிக்கது என்றும் குறிப்பிட்டுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி வளர்ச்சிப் பாதையில் சூரிய மின்சக்தி கழகம் முக்கிய பங்காற்றி வருவதாக மத்திய அமைச்சர் திரு பிரல்ஹத் ஜோஷி தெரிவித்துள்ளார். மருந்து பொருட்கள் கண்காணிப்பு கட்டமைப்பு நாட்டில் வலுவாக உள்ளது என்று சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் கூறியுள்ளார். கனடாவில் விமான பயிற்சியின் போது ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்த தமிழகம் மற்றும் புதுச்சேரியைச் சேர்ந்த 2 மாணவர்களின் உடல்களை இந்தியா கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அங்குள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. சூடான் நாட்டின் கனிம சுரங்கத்தில் சுவர் இடிந்த விபத்தில் 10 தொழிலாளர்கள் உயிரிழந்துள்ளனர். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: எங்களைப் போன்றே உங்கள் குரலும் சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிக்க வேண்டுமா? அதற்கு ஒரு பொன்னான வாய்ப்பு. வயது வரம்பு 20 வயது முதல் 40 வயதுக்குட்பட்டவராக நீங்கள் இருக்க வேண்டும். ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளிப்படிப்பில் தமிழை ஒரு பாடமாகவும் படித்தவராகவும் இருக்க வேண்டும். இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் இந்த மாதம் 25ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே.
3: நேரம் 12:51. ஆகாஷ்வாணி சென்னை, மதியலை 720 கிலோஹெர்ட்ஸ் ஒலிபரப்பு. வானிலை அறிக்கை. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. பலத்த காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 60 கிலோமீட்டர் வேகத்திலும் இன்று தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரி கடற்பரப்பை ஒட்டி வீசக்கூடும். நாளையும் நாளை மறுநாளும் காற்று இதே வேகத்தில் தமிழகத்தின் கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரி கடற்பரப்பை ஒட்டி வீசும் வாய்ப்பு உண்டு. 24ஆம் தேதியன்று பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வட தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளில் வீசும் வாய்ப்பு உண்டு. 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 60 கிலோமீட்டர் வேகத்திலும் தென் தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரி கடற்பரப்பை ஒட்டி வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கு இந்நாட்களில் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். மேலும் பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 65 கிலோமீட்டர் வேகத்திலும் கிழக்கு மத்திய மற்றும் மேற்கு மத்திய வங்க கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகள், தெற்கு வங்க கடற்பரப்பின் சில பகுதிகளில் வீசக்கூடும். இன்று காற்றின் வேகம் சற்றே குறைந்து 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 60 கிலோமீட்டர் வேகத்திலும் அந்தமான் தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பு, தெற்கு வங்க கடற்பரப்பின் சில பகுதிகள், மத்திய வங்க கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகளிலும் வீசக்கூடும். நாளை 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 70 கிலோமீட்டர் வேகத்திலும் கிழக்கு மத்திய வங்க கடற்பரப்பு, மேற்கு மத்திய வங்க கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகளில் வீசக்கூடும். 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வடகடலோர ஆந்திர பிரதேசம் மற்றும் வங்க கடற்பரப்பின் பல பகுதிகளில் வீசக்கூடும். 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 60 கிலோமீட்டர் வேகத்திலும் நாளை தென்கடலோர ஆந்திர பிரதேசம்

வங்க கடற்பரப்பின் பெரும்பாலான பகுதிகள் அந்தமான் தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பிலும் வீசும் வாய்ப்பு உண்டு. நாளை மறுநாள் 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வலுத்து 70 கிலோமீட்டர் வேகத்திலும் வடகடலோர ஆந்திர பிரதேசம் மேற்கு மத்திய வங்க கடற்பரப்பை ஒட்டியுள்ள பல பகுதிகளில் வீசும் வாய்ப்பு உண்டு. வங்க கடற்பரப்பின் பல பகுதிகளில் மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வலுத்து 65 கிலோமீட்டர் வேகத்திலும் பலத்த காற்று வீசும் வாய்ப்பு உண்டு. 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் வலுத்து 60 கிலோமீட்டர் வேகத்திலும் தெற்கு ஆந்திர பிரதேச கடலோர பகுதிகள், வங்க கடற்பரப்பின் பெரும்பாலான பகுதிகள், அந்தமான் தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பிலும் வீசும் வாய்ப்பு உண்டு. மீண்டும் வானிலை அறிக்கை 2:55 மெல்லிசை பாடல்கள் கேட்கலாம். முதலில் அமிர்தா பாடியுள்ள மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் பாடல், இசை டி கே ஜெயராமன்.

0: மெல்லிசை பாடல்கள் கேட்டீர்கள் ஆகாஷ்வாணி.
1: பாரத பிரதமரின் நலத்திட்டங்களின் வரிசையில் இன்று நாம் மிஷ்டி, கடற்கரை வாழ்விடங்கள் மற்றும் உறுதியான வருமானங்களுக்கான சதுப்பு நிலக்காடு முன்முயற்சி திட்டம் பற்றி தெரிந்து கொள்வோம். கடலோரங்களை பாதுகாக்கவும் அதன் அடிப்படையில் வருமானத்தை பெருக்கவும் 2023 ஆண்டு உலக சுற்றுச்சூழல் தினமான June 5 கொண்டுவரப்பட்ட திட்டம்தான் இந்த மிஷ்டி, மேங்க்ரோவ் இனிஷியேட்டிவ் ஃபார் ஷோர்லைன் ஹேபிட்டட்ஸ் அண்ட் டேஞ்சிபிள் இன்கம்ஸ். அதாவது கடற்கரை வாழ்விடங்கள் மற்றும் உறுதியான வருமானங்களுக்கான சதுப்பு நிலக்காடு முன்முயற்சி திட்டம். மத்திய அரசின் இந்த திட்டத்தின் கீழ் நாட்டின் கடலோர மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்கள், மேற்கு வங்கத்தின் சுந்தரவன காடுகள் உள்ளிட்ட இடங்களில் சதுப்பு நில காடுகள் எனப்படும் அலையாத்தி காடுகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பதே முக்கிய நோக்கம். இந்த அலையாத்தி காடுகள் கடலோரங்களை இயற்கை சீற்றங்களிலிருந்து பாதுகாக்கின்றன. சூறாவளி, சுனாமி, கடல் நீர்மட்டம் உயர்வு போன்றவை தாக்கும்போது பேராபத்துகள் நிகழாத வண்ணம் ஓர் இயற்கை அரணாக இந்த காடுகள் காத்து நிற்கின்றன. இவற்றின் அடர்ந்த வேர்கள் மண் அரிப்பினையும் தடுப்பதாக பல ஆராய்ச்சியாளர்களும் விஞ்ஞானிகளும் தெரிவித்துள்ளனர். மேலும் இவை இருக்கும் பகுதியில் கடல்சார் பல்லுயிர்கள் பெருகவும் அவற்றால் மக்கள் லாபம் ஈட்டவும் வழி கிடைக்கிறது. புதிய வகை மீனினங்கள் இந்த அலையாத்தி காடுகள் இருக்கும் பகுதியில் நன்கு தழைப்பதாக தெரிகிறது. ஒரு வகையில் சமமான சூழல் உண்டாவதாகவும் அறியப்படுகிறது. இவற்றால் அதிகளவில் காற்றில் கலந்துள்ள கரியமலத்தை உறிஞ்சிக்கொள்ள முடியும். இதனை கார்பன் சீக்வஸ்ட்ரேஷன், அதாவது தாவர கரிம தேக்கம் என்கிறார்கள். மீனவர்களின் வாழ்வாதாரம் உயர்வதோடு சுற்றுலாவும் அந்த பகுதிகளில் பெருகுவதால் நல்ல வருமானம் நிலையாக கிடைப்பதாக நம்பப்படுகிறது. இந்த மிஷ்டி திட்டத்தின் வாயிலாக மத்திய அரசு சதுப்பு நில காடுகளின் எண்ணிக்கையை அதிகரித்து நாட்டின் கடலோரங்களை காக்கும் அதே வேளையில் மக்களின் வருமானத்தையும் பெருக்கிட எண்ணுகிறது. இந்த மிஷ்டி திட்டத்தில் உள்ளூர் சமூகங்கள் தங்கள் கடலோர பகுதிகளில் சதுப்பு நில காடுகளை உருவாக்கிக் கொள்ள ஊக்கப்படுத்தப்படுகிறார்கள். இதன் நீடித்த பயன்களை கொண்டு வருமானம் ஈட்டவும் அவர்களுக்கு கற்றுத்தரப்படுகிறது. இதில் தனியார் பங்களிப்புக்கும் வாய்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளன. புதிய இந்தியா 2030 என்கிற தொலைநோக்கு திட்டத்தின் கீழ் இதுபோன்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. சுற்றுச்சூழல், காடுகள் மற்றும் பருவநிலை மாற்றத்திற்கான அமைச்சகத்தின் வாயிலாக ஆண்டுதோறும் இந்த திட்டத்திற்கென நிதி ஒதுக்கீட்டினை நிதிநிலை அறிக்கையில் மத்திய அரசு தாக்கல் செய்கிறது. இதனால் பருவநிலை மாற்றத்தினை திறம்பட கையாளவும் அதனால் பசுமை சூழலை ஊக்குவிக்கவும் பொருளாதார தேவைகளை பூர்த்தி செய்யவும் வழி கிடைக்கிறது. ஆக்கிரமிப்பு

0: வயலினங்கள் உள்ள பகுதிகளில் அவற்றை களையெடுத்து அலையாத்தி காடுகளை அமைக்க விரிவான ஆய்வுகள் நடந்து வருகின்றன. 5 ஆண்டுகளில் சுமார் 540 சதுர கிலோமீட்டர் சதுப்பு நில காடுகளை மீட்டெடுக்கும் பணியும் நடைபெற்று வருகிறது. இது தேசிய, மாநில மற்றும் மாவட்ட அளவில் என கட்டங்களாக அமல் செய்யப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் சவால்கள் என்றால், தொடர்ந்து உயர்ந்து வரும் கடல் நீர் மட்டம். கடந்த 3 10-ஆண்டுகளில் கேரளாவில் சுமார் 95% சதுப்பு நில காடுகள் அழிந்துவிட்டன. அதேபோல் அதிகரித்து வரும் நிலத்தின் உப்புத்தன்மை, இதனால் அலையாத்தி காடுகளின் வளர்ப்பில் மாற்றங்கள் வருகின்றன. இந்த திட்டத்தை சிறப்பாக அமல்படுத்தி கடந்த 2 ஆண்டுகளில் மட்டும் கண்கூடான பலன்களை பார்த்து வரும் மாநிலம் குஜராத். 19,020 ஹெக்டேர் நிலப்பரப்பில் சதுப்பு நில காடுகள் பராமரிக்கப்பட்டு வருகின்றன. சதுப்பு நில காடுகளின் பயன்பாடுகளை மக்கள் முன்வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்றும், இதனால் கிடைக்கும் வருமானம் ஈட்டும் வழிகள் அவர்களுக்கு அதிக பலன்களை தரக்கூடியது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். கடலோரங்களை காப்பதால் எதிர்வரும் பருவநிலை சவால்களை நம்மால் சரியாக எதிர்கொள்ள முடியும் என அறிவியலாளர்கள் எடுத்து கூறி வருகின்றனர். பாரத பிரதமரின் நலத்திட்டங்களின் வரிசையில் இதுவரை மிஷ்டி, கடற்கரை வாழ்விடங்கள் மற்றும் உறுதியான வருமானங்களுக்கான சதுப்பு நில காடு முன்முயற்சி திட்டம் பற்றி தெரிந்து கொண்டோம்.
1: இனி ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
2: This is Akashvani. The news read by Valsa Williams. Minister of State for Health and Family Welfare Anupriya Patel today said India's journey in the pharmacovigilance has been a remarkable example of self-reliance over the years. She said this while releasing the 7th edition of National Formulary of India in New Delhi. She informed that the country now provides pharmacovigilance data to the WHO Patient Safety Database. The minister further highlighted that India has risen from the 123rd rank in 2014 to the 8th rank in providing this data to the WHO.
3: We have over the years developed a very strong pharmacovigilance ecosystem which is capable of collecting, processing, analyzing as well as generating the medicines safety data from across the country. And today we have around 1150 ADR monitoring centers which are operational across the country, and we also intend to expand these facilities up to the primary health facility level.
2: President Draupadi Murmu will be on a 3-day visit to Gujarat beginning today. She will preside over the presentation ceremony of the 72nd National Film Awards at Ekta Nagar, Kevadia tomorrow. On Wednesday, the President will grace the 75th annual convocation ceremony of the Maharaja Sayaji Rao University of Baroda at Vadodara. She will also launch Brahma Kumari's campaign Spiritual Awakening for World Renewal and inaugurate the Global Spiritual Palace Retreat Center at Vadodara. The Department of Telecommunications has cautioned citizens against fraudulent issuance of SIM cards, misuse of telecom identifiers, or tampering with IMEI numbers. It has asked citizens not to share or transfer SIM cards issued in their name to others. The Communications Ministry has advised citizens to regularly verify their mobile connections through the Sanchar Sathi portal and mobile app. The ministry said these measures are significant to prevent misuse of telecom resources in cyber frauds and to ensure a safe and secure communication environment. The Information and Broadcasting Ministry has clarified that permission has not been denied to any film for screening at the 18th International Documentary and Short Film Festival of Kerala. Responding to Congress leader Shashi Tharoor's allegation, the ministry said 6 films have been requested to provide more detailed synopsis. In a social media post, the ministry said depending on the subject of the films, some have been sent to various sectoral authorities for their review. In Japan, heavy rain and strong winds battered parts of the country as Typhoon Duchuan approached the eastern Pacific coast, prompting warnings of flooding and landslides. The Japan Meteorological Agency said the typhoon was about 100 kilometers west-southwest of Hachijo Island in the Izu Island chain and moving north at 25 kilometers per hour. The year's 25th typhoon.

0: Funha was expected to pass near the Boso Peninsula in Chiba Prefecture from this evening till late night. The storm also disrupted transportation, with some highways closed and possible delays or cancellations of bullet trains between Tokyo and Western Japan. U.S. President Donald Trump has said he is in a decision-making mode over the Iran war, warning that big things are going to happen. His remarks came after Tehran said it had shared its conditions with Washington through mediators for reopening the Strait of Hormuz. The Indian Meteorological Department, IMD, has forecast heavy rainfall over the Andaman and Nicobar Islands, Tamil Nadu, Puducherry, Karaikal and Telangana for today. According to the IMD, similar weather conditions are also likely to prevail over coastal Andhra Pradesh, Chhattisgarh, Karnataka and Madhya Maharashtra during the next 2 to 3 days. In the Asian Games, India secured a double podium finish in the men's 10-meter air rifle event in Nagoya, Japan. Himanshu Dhillon won the silver medal with a score of 252.4, while Rudraksh Patil clinched the bronze with 230.9. Earlier, India had also won the silver medal in the men's 10-meter air rifle team event. And with that, we end this news bulletin.
1: நேரம் 1:10. ஆகாஷ்வாணி. என்னுயிர் தோழி.
2: இன்றைய நிகழ்ச்சியில் வழக்கறிஞர் நிவ்யா அவர்களுடனான நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுபவர் கே. பரமேஸ்வரி.
3: உழைப்பிற்கு பாலினம் கிடையாது, தகுதிக்கும் திறமைக்கும் மட்டுமே முன்னுரிமை என்ற உயரிய சிந்தனையை வலியுறுத்தும் நாள்தான் ஈக்குவல் பேடே. அதை பத்தி இன்னைக்கு விளக்கமா சொல்றதுக்காக நம்ம கூட வந்திருக்காங்க
4: வழக்கறிஞர் நிவ்யா.
3: வணக்கம் மேம்.
5: வணக்கம் மேம். இன்டர்நேஷனல் ஈக்குவல் பேடே. ஸோ இந்த நாளானது வந்து இட்ஸ் நாட் அபவுட் என்ஷோரிங் ஈக்குவல் பே ஆர் சேலரி டு மென் அண்ட் விமன். அதாவது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரே தரப்பான சேலரி தான் கொடுக்கணும் அப்படின்னு வலியுறுத்துகிற நாள் இல்லை. நம்ம பண்ணுற வேலை என்ன, ஸ்கில் என்ன, ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, இஃபர்ட் என்ன, ஒர்க்கிங் கண்டிஷன் இல்லை இருக்குது அப்படின்னு நம்ம வந்து கணக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஈக்குவல் பே கொடுக்கறது தான் இதோட மெயின் இது மேம். ஸோ இதை ஏன் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா, விமன் வந்து நம்ம டேட்டா படி பார்த்தா மோர் தென் 79% ஆஃப் விமன் ஒரு வல்னரபிள் கேட்டகரியில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட ஒர்க்கிங் கண்டிஷன்ஸாக இருக்கட்டும், அவங்க எதிர்கொள்கிற சேலஞ்சஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து வல்னரபிள் கேட்டகரியில் தான் இருக்காங்க. ஸோ அதை எப்படி சரி செய்யலாம், அதை வந்து எப்படி நம்ம வந்து ஈக்குவலைஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் இந்த ஜெண்டர் ஈக்குவாலிட்டி பேயை கொண்டு வந்தாங்க மேம்.
3: ஓகே மேம். உங்கள் பார்வையில் சம வேலைக்கு சம ஊதியம் அப்படின்றது எதை குறிக்குது மேம்?
5: நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போது ஒரு ஸ்கில், ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, இஃபர்ட், ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ், அதாவது வந்து இப்போது பொறுப்பு, ஒரு வேலை பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான ஒரு ஸ்கில் தேவை, அதே மாதிரி என்ன நிலைமையில் அந்த வேலையை பண்ணுறோம் அப்படிங்கிற கணக்கீட்டில் தான் ஒரே சம்பளம் கொடுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். அது ஆண் பெண் அப்படின்னு நம்ம வந்து டிவைட் பண்ணி டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது. நம்ம வந்து இல்லை பெண்ணா ஒரு குறைவாக தான் வேலை பார்ப்பாங்க அப்படின்லாம் நிறைய நம்மளுக்கு வந்து ஒரு ப்ரெஜுடிசஸ் இருக்குது, பின்னோக்கு சிந்தனை இருக்குது. ஸோ அதை வந்து எப்படி எலிமினேட் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம், அதுக்காக தான் இந்த ஈக்குவல் பேயோட கான்செப்டே வந்தது.
3: ஓகே மேம். மேம், தற்போதைய காலகட்டத்தில் இந்தியாவில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரே மாதிரியான வேலைக்கு சமமான ஊதியம் வழங்கப்படுதா?
5: உண்மையை சொல்லணும்னா இல்லைங்க. ஹோலிஸ்டிக்காக பார்த்தா அது வந்து நம்ம எங்கே படிக்கிறோம், படிச்சுட்டு என்ன ஃபீல்டு நம்ம வந்து தேடுறோம், அந்த ஃபீல்டில் தேடி நம்ம எப்படி ஒரு ஃப்ரெஷராக அதில் என்டர் ஆகிறோம், எல்லா இடத்துலையுமே ஒரு விதமான ஒரு டிஸ்கிரிமினேஷன் இருக்குது. அதே இது ஹையர் லெவலில் போனீங்கன்னா உங்களோட ப்ரொமோஷன்ஸு, உங்களோட போனஸஸ், அது எல்லாத்தையுமே அஃபெக்ட் ஆகுது. அதுவும் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேஜில் ஒவ்வொரு மாதிரி பிரச்சனை. படிச்சுட்டு வெளியில் வரும்போது கடன் இருந்ததுன்னா அதை அடைக்கணும் அப்படின்னு ஒரு பிரச்சனை. அடுத்தது வந்து இப்போது ஒரு ஃப்ரெஷராக என்டர் ஆகும்போது ஓ நம்மளை இவங்க ஏதாவது நினைப்பாங்களா அப்படின்னு நம்ம மனசுக்குள்ளேயே ஒரு பிரச்சனை வரும். சப்சிக்வெண்ட்டாக அப்படி போகும்போது கல்யாணம் ஆயிடுச்சுன்னா இன்னொரு வீட்டுக்கு போகணும், ஒரு புது வாழ்க்கை ஆரம்பிக்கணும், அந்த ப்ரெஷர் இருக்கும். அப்புறம் மெட்டர்னிட்டி டைமில் வந்து ஒரு பெரிய பிரேக் இருக்க மாதிரி இருக்கும். அப்புறம் குழந்தைய பார்த்துக்கணும், சின்ன குழந்தை அப்படின்னு

0: விஆர் ஆல் நம்மளோட சர்க்கம்ஸ்டான்சஸும் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரே மாதிரி சர்க்கம்ஸ்டான்சஸ் இல்லை. அதில் வந்து ப்ரிஃபரன்சஸ் லெவல்லையும் நம்ம வந்து கொஞ்சம் பெண்களை வந்து யூஸ்வலாக எல்லாருமே வந்து கீழே தான் பார்க்குறாங்க.
1: ஓகே மேம். மேம், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பெண்களுடைய குடும்ப பொறுப்புகள் மற்றும் மகப்பேறு விடுப்பு இந்த விஷயங்களால் பெண்களோட பதவி, அவங்களோட உயர்வு, ஊதிய உயர்வு மறைமுகமாக பாதிக்கப்படுதா?
0: கண்டிப்பாக. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ப்ரிஃபரன்ஸ் லெவலில் வந்து பாதிப்பு இருக்குது. ஆனால் நம்மளோட லாஸ் கான்ஸ்டியூஷனாக இருக்கட்டும், மற்ற லீகல் ஃப்ரேம் ஒர்க்காக இருக்கட்டும், எல்லாமே வந்து பெண்களுக்கு வந்து ஒரு ஈக்விட்டி பேஸிஸில் தான் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது ஆர்டிக்கல் 14 வந்து எல்லாருக்கும் சம உரிமை, ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றி பேசுது. அதே மாதிரி ஆர்டிக்கல் 15 வந்து நீங்கள் ஒரு ஜெண்டரை வச்சு நீங்கள் வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது, ஆண் பெண் அப்படின்னு டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுது. ஆர்டிக்கல் 16 எல்லாருக்குமே சமமாக வாய்ப்பு கொடுக்கணும் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட். அதே மாதிரி ஆர்டிக்கல் 39D வந்து ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க்னு வலியுறுத்துது. ஸோ நம்மளோட சட்ட விதிமுறைகளில் வந்து எல்லாமே கரெக்டாக இருக்குது. அப்பப்போ சுப்ரீம் கோர்ட் நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு விதமான ஜட்ஜ்மெண்ட்ஸையும் கொடுத்துட்ருக்காங்க.
1: மேம், இந்த ஈக்குவல் பேடே அப்படின்றோட அவசியம் என்ன? இதோட பாதிப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால தான் இதை கொண்டாடுறாங்களா?
0: கண்டிப்பாக. இது வந்து இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன் வந்து ஈக்குவல் ரெம்யூனரேஷன் கன்வென்ஷன் 1951 வந்து எனாக்ட் பண்ணி 1958 வந்து ராக்டிஃபை பண்ணாங்க. ஸோ இதோட மெயின் ஆப்ஜெக்டிவே என்னென்னா, பெண்கள் வந்து வேலைக்கு வர்றது வந்து எவ்வளோ கடினமாக இருக்குது. இந்த இங்கிலீஷில் வந்து டிப் ஆஃப் தி ஐஸ்பர்க், அது மட்டும் வெளியில் தெரிகிறது கொஞ்சம் தான், ஆனால் கீழே ஆழமாக நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அவங்க வந்து வெளியில் வந்து இறங்கணுனாலே அவங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா சப்போர்ட் தேவைப்படுது, ஒரு எக்ஸ்ட்ரா மோட்டிவேஷன் தேவைப்படுது அப்படின்னு அவங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ அதனால ஒரு ஈக்குவல் சம்பளம், நீங்கள் பண்ணுற வேலையை ரெண்டு பேர் ஒரே வேலையை பண்ணாங்கன்னா ஒரே சம்பளம் கொடுக்கணும், ஒரே மாதிரி வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். நீ பெண், அதனால் நீ உன்னால் பண்ண முடியாது, நீ இவ்வளோதான் பண்ண முடியும், நீ வீட்டுக்கு போமா அப்படின்னு எளிவாக பேசக்கூடாது. அவங்களுக்கு வந்து ஈக்குவல் பே எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி ஒரு சேஃப் ஒர்க்கிங் ஸ்பேஸும் இம்பார்ட்டண்ட் அப்படின்லாம் அவங்க வந்து நினச்சதுனால தான் இந்த டேயை வந்து கொண்டாடணும் அப்படின்னு செப்டம்பர் 18 வந்து கொண்டாடுறாங்க.
1: ஓகே மேம். இந்த ஈக்குவல் பேடே, ஜெண்டர் பே கேப் இருக்கு இல்லையா மேம், இதற்கான சட்ட ரீதியான உரிமைகள் மற்றும் மாற்றங்கள் என்னென்ன இருக்கு
0: மேம்? இந்தியன் கான்ஸ்டியூஷன் எடுத்துட்டிங்கன்னா ஆர்டிக்கல் 14 ஈக்குவாலிட்டி பிஃபோர் லான்னு சொல்லுது. ஆனால் நம்ம வந்து எப்போவுமே பேச வேண்டியது வந்து எல்லாருக்குமே ஈக்குவலாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும். எல்லாருமே வந்து சமமான ஆளுங்க தான். அவங்க வந்து ஒரு ஒரு காஸ்ட், ஒரு க்ரீட், ஒரு ஜெண்டர் வச்சு நீங்கள் வந்து இல்லை உனக்கு இந்த இடம் இல்லை அப்படின்னு சொல்லவே முடியாது அப்படின்னு ஒரு பெரிய உரிமை இருக்கு. அடுத்தது ஆர்டிக்கல் 15, யாரையுமே வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து இல்லை உங்களுக்கு இங்கே வேலை இல்லை, நீங்கள் வந்து ஒரு பெண்ணால் உங்களுக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லுது. ஆர்டிக்கல் 16 வந்து ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி இன் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட், நீங்கள் வந்து ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போகிறீங்கன்னா உங்கள் எல்லாரையும் ஒரே மாதிரி தான் நாங்கள் ட்ரீட் பண்ணுவோம், நீங்கள் ஆண் பெண் அப்படின்னு நீங்கள் வந்து இது பண்ணுவோம். ஆனால் இதை வந்து நம்ம எப்படி அன்ஆர்கனைஸ் செக்டரில் கொண்டு வரலாம் அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளோட டிரெக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசின்னு சொல்லுவாங்க, அது ஆர்டிக்கல் 39D வருது. நீ வந்து கண்டிப்பாக ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க் கொடுத்தே ஆகணும். இப்போ நம்ம இந்த நாளில் எதுக்கு கொண்டாடுறோம்? ஈக்குவல் பே ஈக்குவல் ஒர்க் அப்படி தானே. அதே இது வந்து நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து எனாக்ட் பண்ணும்போதே நம்ம கான்ஸ்டியூஷனில் வந்து அது இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஈக்குவல் ரெம்யூனரேஷன் ஆக்ட் 1976 ஒன்று எனாக்ட் பண்ணாங்க. அது வந்து ஆனால் இப்போ அவுடேட்டட் ஆகிடுச்சு, அதை ரிப்பீல் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து கோட் ஆஃப் வேஜஸ் ஆக்ட் 2019 ஒரு லெஜிஸ்லேஷன் இருக்கு. ஸோ இது வந்து 21 நவம்பர் 2025 வந்து சட்டம் வந்து வந்தது. அதில் செக்ஷன் 3 கடியில் யாருமே நீங்கள் சிமிலர் ஒர்க் பண்ணுறீங்களா, ஒரே மாதிரி ஒர்க் பண்ணுறீங்கன்னா, இப்போ ரெண்டு நர்சஸ் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரே மாதிரி ஒரே வார்டில் ஒரே டைமிங்கில் ஒர்க் பண்ணாங்கன்னா அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரே சம்பளம் தான் கொடுக்கணும். நீங்கள் வந்து இல்லை அவங்க வந்து இங்கேருந்து வராங்க, இல்லை அவங்க வந்து நிறைய படிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து நிறைய சம்பளம் கொடுக்கணும், அவர் வந்து கடினமாக வேலை பார்க்குறாரு அப்படின்னு நீங்கள் சிமிலர் நேச்சர் ஆஃப் ஒர்க் இருக்கும்போது நீங்கள் அந்த மாதிரி டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது சொல்லுது.
1: ஓகே மேம்.

0: மேம், இப்போ ஈக்குவல் பே இருக்கிறதுனால பெண்கள் அதிகப்படியாக வந்து வேலைக்கு வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்கா?
1: கண்டிப்பாக. ஒரு ஒர்க் பிளேஸ் சேஃப்டி என்ஷோர் பண்ணுறது தானே. நான் வந்து வீட்டை விட்டு வெளில வரேன்னா எனக்கு வந்து வெளியில வந்து ஒரு நல்ல என்விரான்மெண்ட், ஒரு அட்மாஸ்பியர் இருந்தால் தான் என்னால் வேலை பார்க்க முடியும். இப்போ எனக்கே தெரியுது எனக்கு வந்து குறைவாக தான் சம்பளம் கிடைக்குது என்னோட மேல் கவுண்டர் பார்ட் கம்பேர் பண்ணும்போதுனா என்னோட இன்வால்மெண்ட் இந்த ஒர்க்கும் ரொம்ப குறைவாக தான் இருக்கும் அப்படிதானே. ஸோ அந்த ஆர்கனைசேஷனுக்கே வந்து அது ஒரு இழப்பாக தான் இருக்குமே தவிர எங்கேயுமே அது வந்து ஒரு ப்ரொக்ரெசிவாக கூட்டிகிட்டு போகாதுன்னு நினைக்கிறேன்.
0: மேம், இந்த ஈக்குவல் பேவை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கான லீகல் வெப்சைட் அப்படி இல்லைன்னா ஏதாவது டோல் ஃப்ரீ நம்பர் எதனா இருக்கா மேம்?
1: இப்போது ஆக்ட் வந்து நம்ம PDF-ஆக பேப்பரில் இருந்ததுன்னா நம்மளுக்கு எந்த எதுவுமே இல்லை. இந்தியாவில் வந்து லேபர் ஹெல்ப்லைன்னு ஒன்று இருக்குது. ஸோ அது வந்து 1800-800-3-90-20 இந்த நம்பருக்கு வந்து கேட்கலாம். ஃப்ரீ லீகல் எய்டாக இருக்கட்டும், கவுன்சிலிங்காக இருக்கட்டும், இல்லை ஒர்க் பிளேஸில் வந்து உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை, இந்த மாதிரி மீடியேஷன் ஹெல்ப் வேணும், இல்லை நெகோஷியேஷனுக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம். இல்லைனா வந்து நல்ஸான ஒரு நேஷ்னல் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டின்னு அவங்களோட டோல் ஃப்ரீ நம்பரும் இருக்குது. அது வந்து 1500. இன்னொன்று வந்து இப்போ அன்ஆர்கனைஸ் செக்டராக இருப்பாங்க, இப்போது வீட்டு வேலை பார்க்குறவங்க இல்லை கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை பார்க்குறவங்க, அவங்களுக்கும் ஒரு தனி ஹெல்ப் டெஸ்க் இருக்கு. அதாவது 1400-3418-00-889-6811.
0: எந்த துறையில இந்த பாகுபாடு மிக அதிகமா இருக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க மேம்?
1: என்ன கேட்டிங்கன்னா அன்ஆர்கனைஸ்டு செக்டர்ஸில், பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா மெட்டர்னிட்டி லீவ் எல்லாமே வந்து ஓரளவு ஸ்டிப்புலேட்டடாக ஒரு ரேஷ்னலாக போயிட்டுருக்கு. பட் அன்ஆர்கனைஸ்ட் செக்டர், இப்போது வீட்டு வேலை பண்ணுறவங்க இல்லை கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ், ஆட்டோ ஓட்டுறவங்க மத்தியில், அங்கே இங்கெல்லாம் எதுவுமே ஒரு ஸ்ட்ரக்சரே இல்லை. யார் யாருக்கிட்ட கேட்குறாங்க? அதோட மெயின் ரீசனே அவங்களுக்கு வந்து ஒரு கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட் இருக்காது, அவங்களுக்கு வந்து இதான் பே செக்னு ரெக்கார்ட்ஸ் இருக்காது, நான் இவ்வளோ

0: தான் பே பண்ணேன் அப்படின்னு. அப்போது எல்லாமே சப்ஜெக்டிவாக போயிட்டுருக்கு. அதாவது ஓகே இவங்க வராங்களா, சரி நான் இவங்களுக்கு இவங்களோ காசு கொடுக்குறேன், ஏன்னா எப்படினாலும் அவங்க குடும்பத்தில் வந்து கஷ்டப்படுறாங்க, அதனால் நம்ம எவ்வளோ காசு கொடுத்தாலும் அவங்க வருவாங்க அப்படின்னு ஒரு இது இருக்குது. நம்மளுக்கு ஒரு ஸ்டாண்டர்டைஸ் ப்ரொசீஜரே இல்லை. ஸோ அன்ஆர்கனைஸ் செக்டரில் தான் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன்.
1: ஓகே மேம். மேம், ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இந்த இடையிலான இந்த ஊதிய கேப், ஜெண்டர் பே கேப் வந்து ரொம்ப வருஷமாக வந்து தொடர்றதுக்கான காரணம் என்னவாக இருக்கும் மேம்?
0: ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேக்வர்ட்னஸ் நம்ம சொசைட்டியில் இருந்துகிட்டே இருக்குது. ஒரு பேட்ரியார்கல் மைண்ட் செட் இருக்குது. அதுவும் மட்டும் இல்லாமல் விமென் வந்து இப்போ தான் ஒர்க் ஸ்பேஸ்க்குள்ளே வர ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க புதுசாக ஒர்க் ஸ்பேஸில் வரதுனால அவங்கள எப்படி அக்காமடேட் பண்ணணும், அவங்கள எப்படி வந்து நம்ம வந்து சேர்த்து கூட்டிகிட்டு போகணும், வழி நடத்தணும் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியல. எம்ப்ளாயர்ஸ்க்கும் தெரியல, வேலையில் எடுக்கிறவங்களுக்கும் தெரியல, உள்ளே போகிற விமென்க்கும் நிறைய பேருக்கு ரொம்ப டவுட்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதுதான் ஒரு முக்கியமான காரணம்னு நினைக்கிறேன்.
1: இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பெண்கள் வந்து அதிகப்படியான இந்த குடும்ப பொறுப்புகள் அதெல்லாம் இருக்கிறதுனால அவங்களுக்கு ஊதிய உயர்வு அதெல்லாம் தடைப்படுது அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. இப்போ அவங்க வேலைக்கு சென்றுட்டாங்கன்னா, வேலைக்கு சேரும்போது தங்களுடைய தகுதியான சம்பளத்தை வந்து சேலரி நெகோசியேஷன் கேட்க தயங்குறாங்க இல்லையா, அதை பற்றின கருத்து என்ன மேம்?
0: அது வந்து நம்மளையே வந்து குறைச்சி எடை போட்டுக்கிறோம், அதுதான் முக்கியமான காரணம். ஏன்னா நான் வந்து இந்த வேலைக்கு போகிறேன், எனக்கு வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருக்குது. நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா விமனை மாதிரி யாருமே நெகோஷியேட் பண்ண முடியாது. நீங்கள் ஒரு மார்க்கெட்டுக்கு போய் பார்த்தீங்கன்னா யாராவது கடைக்காரங்க சொல்கிற விலையை கொடுத்து வாங்கிட்டு வராங்களா? இல்லை. நெகோசியேஷனுங்கிறது நேச்சுரல் திங் ஃபார் எனி ஒன் டு டூ. ஆனால் வேலைக்கு நம்ம சேரும்போது நம்ம வந்து ரொம்ப ஒரு டெஸ்பரேஷன், வேலை கண்டிப்பாக எனக்கு வேணும் அப்படின்னு நம்ம வந்து ரொம்ப டெஸ்பரேஷனில் போயிடுறதுனால நம்ம வந்து அவங்க என்ன சொன்னாலும் சரி சரி நான் இவ்வளோ சம்பளமா எனக்கு ஓகே அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். பட் நீங்கள் எப்போ ஒரு வேலை இன்டர்வியூவுக்கு போகிறதுக்கு முன்னாடியும் அந்த வேலையில் வேலை பார்க்குறவங்க கிட்ட நீங்கள் பேசலாம். ஸோ அங்கே நேச்சர் ஆஃப் ஒர்க் என்ன இருக்குன்னு உங்களுக்கு முதல்ல தெரியும். எவ்வளோ சம்பளம் கொடுக்குறாங்க, நீங்கள் வந்து ஒரு பெஞ்ச் மார்க்காக நீங்கள் எதை செட் பண்ணலாம், அது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதுக்கப்புறமா இன்டர்வியூ போனீங்கன்னா நீங்களும் உங்ககிட்ட நீங்கள் இந்த ஆர்கனைசேஷனுக்கு என்ன கொடுக்க முடியும்னு சொல்ல முடியும், அவங்க உங்களுக்கு என்ன கொடுக்க முடியும்னு நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ தட் இஸ் அ பெட்டர் வேன்னு நினைக்கிறேன்.
1: இப்போது நிறுவனங்களில் ஊழியர்கள் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களோட பே ட்ரான்ஸ்பரன்சி வந்து எந்த அளவுக்கு இருக்கணும், அதை எப்படி மேம் தெரிஞ்சுக்கலாம்?
0: மோஸ்ட்லி வந்து வெப்சைட்டில் வந்து நிறைய பேர் போடுறதில்ல, ஆர்கனைஸ்டாக இருந்தாலும் சரி அன்ஆர்கனைஸ்டாக இருந்தாலும் சரி. பட் வேர்ட் ஆஃப் மவுத்தில், நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அங்கே ஒர்க் பண்ணுற பழைய எம்ப்ளாயீஸ் கிட்ட நீங்கள் பேசுனீங்கன்னா யூ வில் கெட் அன் ஐடியா. ஸோ அதை வச்சு நம்ம வந்து எல்லாரோடதையும் வந்து பப்ளிஷ் பண்ணணும்னு கேட்குறதும் நல்லதில்லை. பட் நீங்கள் அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு ஓரளவு சேலரி பேண்ட், நீங்கள் இந்த பொசிஷன் அசோசியேட்டாக ஜாயின் பண்ணுறீங்கன்னா இதுதான் இந்த இவ்வளோத்துலேருந்து இவ்வளோ தான் பேண்ட் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறமா அவங்களோட டெசிக்னேஷன் எப்படி இருக்கும், பர்ஃபார்மன்ஸு, போனஸ், இன்க்ரிமெண்ட்ஸ், ப்ரொமோஷன்ஸ் அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அங்கே பேரிட்டி இருக்கா, இப்போ விமன் எம்ப்ளாயீஸ்க்கும் மென் எம்ப்ளாயீஸ்க்கும் வந்து பேரிட்டி இருக்கா, எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து போகிறது நல்லது.
1: ஓகே மேம். இப்போ ஒரு நிறுவனத்தில் வந்து ஒரு ஆணும் பெண்ணும் வேலை செய்கிறாங்கன்னா அந்த கூட வேலை செய்கிற ஆணுடைய ஊதியம் வந்து அதிகமாக இருக்குது, அதுவும் அந்த பெண்ணும் அதே பதவியில் இருக்காங்கன்ற போது அது யார்கிட்ட போய் அவங்க வந்து முறையிடணும் மேம்?
0: இப்போ ஒரு ஐடி கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்க, எல்லா ஐடி கம்பெனிலையும் டிஃப்ரெண்ட் பாலிசிஸ் இருக்கும், பே பாலிசின்னு இருக்கும், அவங்களுக்கு வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பாலிசி இருக்கும், எல்லா பாலிசியும் இருக்கும். அண்ட் தேர் வில் பி ஹெச்ஆர் டீம் ஆர் அன் இன்டர்னல் கம்ப்ளைண்ட் கொடுக்குற மாதிரி ஒரு கமிட்டி இருக்கு. ஸோ அங்கே போய் நீங்கள் வந்து இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து உங்கள் கையில் உங்கள் அப்பாயின்மெண்ட் லெட்டர், உங்களோட பே செக் எல்லாத்தையும் வச்சுட்டு நானும் இவரும் ஒரே வேலை தான் பார்க்குறோம், நேச்சர் ஆஃப் ஒர்க், டைமிங் எல்லாமே ஒரே இது தான், ஆனால் ஏன் இந்த டிஸ்பாரிட்டி இருக்குது அப்படின்னு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கேட்கலாம். இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர் நம்ம வந்து முதல்ல உள்ள இன்டர்னலாக சார்ட் அவுட் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். இல்லைனா இப்போ வந்து கோட் ஆன் வேஜஸ் 2019 ஒரு கன்சாலிடேட்டட் லேபர் லா லெஜிஸ்லேஷன் வந்து வந்திருக்கு. அந்த ஆக்டுக்கு அடியில் வந்து ஈக்குவல் ரெமியூனரேஷன் வந்து மேண்டேட்ரி ரைட் அண்டர் செக்ஷன் 3. ஸோ யாரையுமே டிஸ்கிரிமினேட் பண்ண கூடாது அப்படின்னு அதில் சொல்லியிருக்காங்க. உங்கள் இன்டர்னலாக உங்களால் சார்ட் அவுட் பண்ண முடியலன்னா நீங்கள் வந்து ஒரு அத்தாரிட்டி இருக்காங்க அந்த ஆக்டில், ரீஜனல் லேபர்

0: ஆஃபீஸர் அப்படின்லாம். ஸோ நீங்கள் அவங்கக்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்.
1: இப்போ நீங்கள் சொன்னீங்க ஈக்குவல் ரெமுனரேஷன் ஆக்ட். இப்போ இந்தியாவில் இருக்க சம ஊதிய சட்டம் தான் ஈக்குவல் ரெமுனரேஷன் ஆக்ட். பற்றின விழிப்புணர்வு எல்லாருக்குமே இருக்குதா மேம்?
0: ஆக்ட் வந்து 1976 இருக்கு. அதோட விழிப்புணர்வு வந்து நீங்கள் சொன்ன மாதிரி யாருக்குமே கிடையாது. அது வந்து 2019 ஆக்ட், இந்த கோட் ஆன் வேஜஸ் வந்து 2025 வந்து ராட்டிஃபை பண்ணாங்க. அதுக்கப்புறமா அதை ரிப்பீல் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து கன்சாலிடேட்டடா மினிமம் வேஜஸ் எல்லாத்தையும் கன்சாலிடேட்டட் 4 ஆக்ட் லேபர் லெஜிஸ்லேஷனை கன்சாலிடேட்டடா இந்த கோட் ஆன் வேஜஸ் ஆக்ட் 2019 கீழே கொண்டு வந்திருக்காங்க. அதோட இப்போ நீங்க வந்து பேப்பர்ல மட்டும் ஒரு PDF ஃபைலா இல்ல ஒரு பேப்பர் காகிதத்துல மட்டும் ஆக்டை வச்சா யாருமே, சட்டத்தை வச்சா யாருமே படிக்க மாட்டாங்க. எவ்வளோ அவுட்ரீச் ப்ரோக்ராம்ஸ் நீங்கள் வெளியில் போய் அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுல தான் ஒவ்வொரு ஆளுக்கும் தெரிய வரும், ஓ எனக்கு கொடுத்துருக்கலாம் போல், என்ன வந்து இவ்வளோ நாள் இவ்வளோ குறைவாக தான் சம்பளம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தெரிய வரும்.
1: இது போல கொண்டு வர அரசாங்க சட்டங்களை தனியார் நிறுவனங்கள் சரியாக பின்பற்றிட்டு வராங்களா, அதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாமா?
0: ஸோ எல்லாருக்குமே இப்போது ஐடியை எடுத்துட்டிங்கல்ல, ப்ரைவேட் செக்டரில் வந்து அவங்களுக்கு நிறைய விதமான கம்ப்ளையன்சஸ் வந்து இருக்கும். முதல்ல வந்து இப்போது பே ஈக்குவல் ரெனுமரேஷன் கொடுக்குறோம் அப்படின்னு ஒரு பாலிசி வச்சுருப்பாங்க. அதே மாதிரி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்க்கு வந்து இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி, எக்ஸ்டர்னல் மெம்பர் இருக்கணும், ஒரு மேனேஜரியல் பர்சன் இருக்கணும், இந்த கமிட்டி வந்து இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்கணும் அப்படின்லாம் பேப்பரில் வந்து நல்லா கிளியராக இருக்கும். பட் இன் ரியாலிட்டி அது நடக்குது அப்படின்னா அதுக்கு வந்து ஆடிட்ஸ் வந்து கவர்மெண்ட் என்டிட்டிஸ் வந்து பண்ணணும். அந்த ஆடிட்ஸ் வந்து பண்ணால் நம்மளுக்கு டேட்டா கிடைக்கும். டேட்டாவை வச்சு அங்கே உண்மையாகவே நடக்குதா இல்லையா அப்படின்னு தெரியும். ஆனால் இந்த ஆடிட்டே நடக்கிறதே இல்லை நிறைய கேசஸில்.
1: ஒரு நிறுவனத்தில் ஒரு ஊழியருக்கு வந்து அந்த ஊதிய பாகுபாடு இருக்குது அப்படின்னும் போது சக ஊழியர் வந்து அதுக்கு எந்த மாதிரி ஆதரவாக இருக்கலாம்?
0: ஸோ நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா, இப்போது நீங்கள் ஒரு இடத்துல வேலை பார்த்தீங்கன்னா யூ ஷுட் மேக் அ கம்யூனிட்டி ஃபார் யோர் செல்ஃப். வேலை இடத்துல வந்து நிறைய ஈகோ கிளாஷஸ் எல்லாமே இருக்கதா போகுது. பட் இப்போ எனக்கு ஒரு பிரச்சனைனா வில் மை கொலீக் ஸ்டாண்ட் ஃபார் இம். இப்போ எனக்கு வந்து குறைவாக பே பண்ணுறாங்க, இதை வந்து வேணும்னே பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் வந்து பேசலாம். ஸோ இந்த மாதிரி நான் பிரச்சனை எல்லாம் இருந்தாலும், நான் வந்து குழந்தை பெற்றுட்டு கல்யாணம் பண்ணிட்டு இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருந்தாலும் என்னால் இவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ண முடியுது, எனக்கு வந்து ஒரு ப்ரிஃபரன்ஸ். இப்போது நம்ம ப்ராஜெக்ட் வைஸ் பேசணுன்னா நிறைய கம்பெனிஸில் மோஸ்ட் ஆஃப் த டைம் இப்போ நீங்கள் மெட்டர்னிட்டி டைமில் இருந்தீங்க அப்படின்னா உங்களோட ப்ரிஃபரன்ஷியல் இதே வந்து குறைவாக இருக்கும் அப்படி தானே. ஸோ ஆனால் உங்கள் சக ஊழியர் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னா யூ கேன் ஸ்டில் பெர்ஃபார்ம் அண்ட் எக்ஸல். ஸோ ஆல்வேஸ் ஹாவ் அ குட் சாலிடாரிட்டி வித் யுவர் கொலீக்ஸ்.

0: இது போன்ற சம உரிமையை வந்து சின்ன வயசுலேயே குழந்தைகளுக்கு வந்து விழிப்புணர்வை பள்ளி மற்றும் கல்லூரி பருவத்தில் வந்து அவங்களுக்கு எப்படி கற்றுக் கொடுக்கலாம் மேம்?
1: ஸோ நம்ம ஸ்கூல்ஸில் காலேஜஸில் எல்லாமே ஜெண்டர் ஈக்குவாலிட்டிங்கிறது இல்லை சம உரிமை, பெண்களுக்கும் உரிமை கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது வந்து கல்வியாகவே நம்ம வந்து சொல்லி கொடுக்கணும். ஜெண்டர் ஜஸ்டிஸ்ன்னு சொல்லுவாங்க லா ஸ்கூல்லலாம். ஸோ ஜெண்டர் ஜஸ்டிஸ்னால் ஆண் பெண்ணுக்கு வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது, கல்ச்சுரலாக இருக்கலாம், இப்போ நம்ம சொசைட்டியாக பார்க்கும்போது அதுலேயும் நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஆனால் அந்த டிஃப்ரென்ஸ்லேயும் ஒரு அந்த டைவர்சிட்டிலையும் ஒரு யூனிட்டி இருக்குது. மனிதர்கள் மட்டும் இல்லை, விலங்குகள் எல்லாருமே இந்த இந்த சொசைட்டியில் வாழ தான் வந்திருக்காங்க. அண்ட் தே வில் ஹாவ் டு லிவ் டுகெதர் இன் யூனிட்டி. அதை வந்து வலியுறுத்துகிற மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணலாம், அவங்கள எழுத சொல்லலாம், பேச சொல்லலாம், வாசிக்க சொல்லலாம். சின்ன சின்ன வயசில் வந்து நீங்கள் வாசிக்கிறதுக்கு வந்து புக்ஸ் கொடுத்து நீங்கள் இதை வாசிங்க அப்படின்னு நீங்கள் சொல்லி அவங்கள வந்து ஊக்குவிச்சா கண்டிப்பாக அது வந்து அவங்களுக்கே ஒரு ஒரு இன்க்ரைண்ட் குவாலிட்டியாக மாறிடும். அவங்க எல்லாத்தையும் பார்க்குறது எல்லாமே அந்த லென்ஸோடு பார்ப்பாங்க, ஒரு ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, ஜெண்டர் ஜஸ்டிஸ் லென்ஸில் பார்ப்பாங்க.
0: சமமான திறமைகள் இருந்தும் குறைவான ஊதியம் வாங்கும்போது ஒரு பெண்ணோட நம்பிக்கையும் வந்து அவங்களுடைய திறனையும் அது வந்து பாதிக்குமா?
1: கண்டிப்பாக. நானும் என் கூட வேலை பார்க்குறவரும் ஒரே வேலை தான் பண்ணுறோம், ஒரே மாதிரி தான் டைமிங் இருக்குது, நான் வந்து நல்லா பண்ணுறேன் அப்படின்னு எனக்கு கான்ஃபிடென்ஸ் கொடுக்கறதே என்னோடய சம்பளம் தான். யாருமே நம்ம வந்து ஃப்ரீயாலாம் வேலை பார்க்க போகிறதில்ல. ஸோ அதில் வந்து ஒரு டிஸ்பாரிட்டி, ஜஸ்ட் பிகாஸ் அவங்க வந்து ஒரு பெண் அதனால நான் வந்து குறைவாக கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் அந்த பெண்ணோட நிலைமையிலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணுக்கே வந்து வேலை செய்கிற இஷ்டமே இல்லாமல் தானே போகும். ஸோ நம்ம வந்து இந்த போனஸஸ் எதுக்கு கொடுக்குறோம், ஒவ்வொரு இன்க்ரிமெண்ட்ஸ் எதுக்கு கொடுக்குறோன்னா அவங்க ஊக்கத்தோடு வேலை பார்க்கணுன்னு. இந்த மாதிரி நம்ம டீக்ரேட் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த ஆர்கனைசேஷனுக்கே வந்து கெட்ட பெயர் தான் வரப்போகுது, அவங்களோட ஒர்க்கே டிப்ரிஷியேட் ஆகும்.
0: உங்களோட பணியிடத்துலையோ அல்லது உங்களோட தெரிஞ்சவங்களோட வட்டத்துலையோ இது போல பாகுபாட்டை வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா?
1: கண்டிப்பாக.
0: அது எந்தெந்த துறைன்னு அதை சொல்ல முடியுமா?
1: நான் வந்து ரொம்ப பார்த்தது வந்து என்னோட வழக்கறிஞர் துறை தான். நான் வந்து சென்னைக்கு வந்து என் ஊர்லேருந்து வரணும் அப்படின்னு நினைக்கும் போது அவங்க வந்து சொன்னாங்க, கேர்ள்ஸ் எல்லாம் நாங்கள் எடுக்கவே மாட்டோம் அப்படின்னு சில ஆஃபீஸஸில் சொன்னாங்க. அப்படி எடுக்கிறேன்னு சொல்கிற ஆஃபீஸஸில் கூட கேர்ள்ஸ்னால் அவ்வளோவா என்ன வேலை வாங்க முடியும், அப்போ யாரும் வரவே மாட்டாங்கல்ல, அந்த ஊக்கமே போயிடும் இல்லை. ஸோ அது எல்லாமே நடந்திருக்கு. இப்போ கூட நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸோட ஆஃபீஸில் எல்லாம் அந்த டிஸ்கிரிமினேஷன் எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து இருக்க தான் செய்யுது. ஆனால் ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்குது, இட்ஸ் கெட்டிங் பெட்டர்.
0: இந்த ஊதிய பாகுபாட்டை மக்களிடையே இந்த விழிப்புணர்வை வந்து ஊடகங்கள் சரியான முறையில் எடுத்துகிட்டு வராங்களா?
1: ஸோ ஊடகங்கள் பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும், அவங்க தான் கிரேட்டஸ்ட் பவர். இப்போது இந்த ஜென்சி ரெவல்யூஷன் அதெல்லாம் பார்க்கும்போது நம்பிக்கை இருக்குது ஜென்சிஸ் வந்து மோர் டுவர்ட்ஸ் ஈக்குவல் ஜெண்டர் ஈக்குவல்

0: ஊட்டி போவாங்கன்னு. ஆனா ஏதோ ஒரு இடத்துல நம்ம சிஸ்டமிக்கா அங்கங்க வந்து ஒரு பேட்ரியாட்டிக்கல் மைண்ட் செட் வந்து வந்துருது. எவ்வளவுதான் நம்ம ப்ரோக்ரெசிவ்னு காட்டினாலும், நம்ம வந்து முன்னோக்கி போயிட்டு இருக்கோம் அப்படின்னு காட்டினாலும், ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ரிக்ரெசிவ், நான் வந்து ஆம்பல, நான் தான் கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு ஒரு ஒரு மைண்ட் செட் வந்து கண்டிப்பாக இருக்கு. அந்த மைண்ட் செட்டை உடைச்சு சோசியல் மீடியா வந்து ஜெண்டர் ஈக்வாலிட்டி லென்ஸ்ல பாத்தீங்கன்னா அது கண்டிப்பா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
1: அரசாங்கம் வந்து இந்த பாலின ஊதிய இடைவெளியை கண்காணிக்கிறதுக்கும் ஊதிய பாகுபாட்டை குறைக்கிறதுக்கும் அதுக்கான நடவடிக்கைகள் எதனா எடுத்திருக்காங்களா?
0: நடவடிக்கைங்கிறது வந்து அவங்களும் அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் நிறைய கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த ஆக்ட் வந்து நிறைய பேருக்கு சொல்கிறதே, இப்போ கவர்மெண்ட் செக்டாரில் ஓரளவு பேரிட்டி கண்டிப்பாக வந்திருக்கு. ரொம்ப சந்தோஷமாக பார்க்குறது வந்து ஈவன் இந்த டிஃபென்ஸ் சர்வீசஸ், ஒரு காலத்தில் வந்து விமனை வந்து அலோவ் பண்ணவே இல்லை. ஆர்மிக்கு போகிறேன், இல்லை நேவிக்கு போகிறேன், இல்லை ஏர்ஃபோர்ஸ்க்கு போகிறேன்னா யாரையுமே அலோவ் பண்ணவே இல்லை. பட் இப்போது விமெனுக்கும் வந்து பெர்மனன்ட் கமிஷன் கொடுக்கலாம். பட் மேண்டேட்ரியா சில ட்ரைனிங், டெஸ்டிங் அதெல்லாமே இருக்கு. அதெல்லாம் இருந்தாலும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லா இடத்துலையுமே ஒரு ப்ரோக்ரெஷன் வந்து நடந்துட்டு தான் இருக்கு. கவர்மெண்ட் வந்து அவுட்ரீச் ப்ரோக்ராம்ஸ், இந்த லெஜிஸ்லேஷன் எனாக்ட் பண்ணது எல்லாமே வந்து அவங்களும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அன்ஆர்கனைஸ் செக்டர் வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் விடுவிச்சு தான் இருக்கு. ஏன்னா அங்கே ரெக்கார்ட் மெயின்டெனன்ஸே இல்லையே. ரெக்கார்ட் இருந்தால் தானே யாராவது பார்த்து கண்டுபிடிக்க முடியும். அங்கே வந்து நீங்கள் வேலைக்கு வரீங்களா, இன்னைக்கு உங்களுக்கு இவ்வளோ சம்பளம், நாளைக்கு வரலையா போங்க அப்படின்னு அனுப்பி வைக்கிறாங்கன்னா அது கஷ்டம்தான்.
1: வருங்காலத்தில் இந்தியாவில் இந்த பாலின பாகுபாடு மொத்தமாக ஒழிஞ்சிடும் அப்படின்ற நம்பிக்கை வந்து இருக்குமா மேம்?
0: நம்பிக்கை கண்டிப்பாக இருக்குது. கண்டிப்பாக இனி ஒரு 5 வருஷத்தில் அது ஒரு ப்ரோக்ரெஷனாக இருக்கும். இன்னும் ஒரு 5 வருஷத்தில் இன்னும் ஒரு அக்காமடேஷனாக இருக்கும். ஸோ எல்லாமே வந்து நீங்கள் நாள் போக போக ஒரு அகாமடேஷன் கிடைக்கும், நிறைய பேர் வருவாங்க. அதே மாதிரி இந்த ஈக்குவல் பேயும் வந்து கண்டிப்பாக இருக்கும்.
1: ஓகே மேம், மக்களுக்கும் சில நிறுவனங்களுக்கும் நீங்கள் சொல்ல விரும்புகிற முக்கியமான கருத்துக்கள் எதனா இருக்கா?
0: ஸோ ரியலிஸ்டிக்காக பார்த்தா ஈக்குவல் பே ஒரு உரிமை, அது ஒரு கன்செஷன் இல்லை. நம்ம ஒரு டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம், விமென் வந்து ஒர்க் பண்ணுறாங்க அதனால நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு இல்லை. ஈக்குவல் பே இஸ் அ மேட்டர் ஆஃப் ரைட் அண்ட் நாட் கன்செஷன். அதனால நீங்கள் வந்து இந்த ஜெண்டர் ஏர்னிங் கேப்ஸை வந்து ஒரு டைரக்ட் டிஸ்கிரிமினேஷன் தான். நீங்கள் வந்து இல்லை, நீ உங்களை வந்து நாங்கள் சேர்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து குறைவாக சம்பளம் கொடுக்குறீங்க. இந்த இன்ஃபார்மல் செக்டரில் வந்து அன்ஆர்கனைஸ்ட் செக்டராக இருக்கிற இடத்துல என்ன பண்ணலாம், அதையும் கவர்மெண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் க்ளோஸாக ஸ்டடி பண்ணணும், டேட்டா கலெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன்.
1: ஓகே மேம், சம ஊதியம் அப்படின்றது ஏதோ பெண்களுக்கு வழங்கப்படும் சலுகைகள் அல்ல, அது அவங்களுடைய உழைப்புக்கு வழங்குற முறையான அங்கீகாரமும் அடிப்படை உரிமையும் அப்படின்றத மிக அழகாக எடுத்துரைச்சிங்க. ஆண் பெண் இருவருமே சமூகத்தோட ரெண்டு கண்கள் மாதிரி, உழைப்பில் வந்து பாகுபாடற்ற சமுதாய சூழல் உருவாகும் போது தான் ஒரு நாட்டோட பொருளாதாரமும் சமூகமும் உண்மையிலேயே வளர்ச்சி அடையும் அப்படின்றத மிக அற்புதமாக சொன்னீங்க மேம். அதுக்காக ரொம்ப நன்றி மேம்.
0: நன்றி மேம்.
2: நேயர்கள், இதுவரை வழக்கறிஞர் நிவ்யா அவர்களுடனான நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் கே பரமேஸ்வரி. நாளைய எண்ணுயிர் தொழில் நிகழ்ச்சியில் போக்சோ சட்டம் குறித்து வழக்கறிஞர் நிவ்யா அவர்களின் நேர்முகத்தை கேட்க தவறாதீர்.
3: இந்த நிகழ்ச்சியை பத்தின கருத்துக்களை சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா airchennai@gmail.com என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ அல்லது நிகழ்ச்சி இயக்குனர் ஆகாஷ்வாணி சென்னை, காமராஜர் சாலை, சென்னை 604 என்ற முகவரிக்கு கடிதம் மூலமாகவும் எழுதி அனுப்பலாம்.
4: படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.
5: எங்களை போன்றே உங்கள் குரலும் சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிக்க வேண்டுமா? அதற்கு ஒரு பொன்னான வாய்ப்பு. வயது வரம்பு 20 முதல் 40 வயதுக்குட்பட்டவராக நீங்கள் இருக்க வேண்டும். ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளிப்படிப்பில் தமிழை ஒரு பாடமாகவும் படித்தவராகவும் இருக்க வேண்டும். இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் இந்த மாதம் 25 தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே.

0: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில் அங்கக வேளாண்மை தொடர் நிகழ்ச்சியில்
1: அங்கக சான்றிதழ் பெற விரும்பும் வேளாண் உற்பத்தியாளர்கள் மத்திய வர்த்தக அமைச்சகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட சான்றளிப்பு நிறுவனத்தை தொடர்பு கொள்ள வேண்டும். விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்து அதனுடன் கடந்த 3 வருடங்களாக பண்ணையில் கடைபிடித்த மண், நீர், பூச்சி, நோய், களை நிர்வாக முறைகள், பதப்படுத்தும் முறைகள், இடுபொருள்கள், விளைபொருட்களை பதிவு செய்யும் முறைகள் குறித்த தகவல்களையும் அனுப்ப வேண்டும்.
0: அங்கக சான்று பெறும் வழிமுறைகள் குறித்து திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய பேராசிரியர் முனைவர் ஏ ஷீபா அவர்கள் கூறும் கருத்துக்கள் தொடர்ந்து வேளாண் செய்திகள் ஆகியன இன்று 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
2: சென்னை ரெயின்போவில் 3:02 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் அல்சைமர் தினத்தை ஒட்டி நரம்பியல் நிபுணர் டாக்டர் வெங்கட்ராமன் கார்த்திகேயன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகளை கேட்டு பயன்பெறலாம். மருத்துவராயும் உங்களுடன் பயணிக்கிறது உங்கள் ஆகாஷ்வாணி 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ. திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:02 மருத்துவர்கள் பல்வேறு வல்லுநர்கள் வழங்கும் ஆலோசனைகளை கேட்டு பயன்பெறலாம். இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளியிலிருந்து அஞ்சல் ஆகும்.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தேயிலை தோட்ட அதிபர்கள் சங்க நூற்றாண்டு விழாவை குன்னூரில் இன்று பிற்பகல் தொடங்கி வைக்கிறார். சென்னையில் உலகளாவிய திறன் மையம் அமைப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதலமைச்சர் திரு விஜய் முன்னிலையில் இன்று கையெழுத்தானது. தமிழகத்தில் தாவேக ஆட்சியில் வரி வசூல் முறைப்படுத்தப்பட்டுள்ளதாக மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் கூறியுள்ளார். வடகிழக்கு பருவமழைக்கு முன்பாகவே நீர்நிலைகளை தூர்வாரும் பணிகளை விரைவுபடுத்த தமிழக அரசு அதிகாரிகளை அறிவுறுத்தியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கனமழை காரணமாக குற்றாலம் அருவி தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் நீலகிரி மாவட்டம் குன்னூரில் தேயிலை தோட்ட அதிபர்கள் சங்கத்தின் நூற்றாண்டு விழாவை இன்று பிற்பகல் தொடங்கி வைக்கிறார். இச்சங்கத்தின் நூற்றாண்டு மலரை வெளியிட்டு தொழில்துறை கண்காட்சியும் அவர் பார்வையிடுகிறார். இவ்விழாவில் பங்கேற்பதற்காக இன்று கோவை விமான நிலையம் வந்த குடியரசு துணைத்தலைவரை தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் தர்லேக்கர், மாநில அமைச்சர் திரு சம்பத் உள்ளிட்டோர் வரவேற்றனர். 3 நாட்கள் நடைபெறும் இவ்விழாவில் ஜப்பான், இந்தோனேஷியா உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த தேயிலை தொழில் சார்ந்த வல்லுநர்கள் பங்கேற்கின்றனர். தேயிலை உற்பத்தியில் தன்னிறைவு, உள்நாட்டு தேவைகள், சர்வதேச சந்தை வாய்ப்புகள் குறித்து இதில் விரிவாக ஆலோசிக்கப்பட உள்ளது. சென்னையில் உலகளாவிய திறன் மையம் அமைப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதலமைச்சர் திரு விஜய் முன்னிலையில் இன்று கையெழுத்தானது. இதன்படி அமெரிக்காவை தலைமையிடமாக கொண்ட ஸ்டார்ட் பஸ் காஃபி நிறுவனம் 800 தொழில்நுட்ப நிபுணர்களுக்கு உயர் ஊதிய வேலைவாய்ப்பை அளிக்கும் வகையில் தமிழ்நாடு அரசின் வழிகாட்டு நிறுவனத்துடன் ஒப்பந்தத்தை மேற்கொண்டுள்ளது. இந்த ஒப்பந்தம் மேற்கொண்ட பின்னர் மகிழ்ச்சி தெரிவித்த முதலமைச்சர், நம் மாநிலத்தின் மீது இந்நிறுவனம் வைத்துள்ள நம்பிக்கை நம் இளைஞர்களின் திறனுக்கு கிடைத்த சான்றாகும் என்று கூறியுள்ளார். இதுபோன்ற உயர் நிறுவனங்கள் வர தமிழகம் ஒரு சிறந்த இடம் என்பதை இம்முதலீடு நிரூபிக்கும் என்றும் முதலமைச்சர் எடுத்துரைத்தார். தமிழகத்தின் வளர்ச்சிப் பாதையில் இந்நிறுவனம் இணைவது நம் மாநிலம் உலகளாவிய தொழில்நுட்ப வணிக சேவை மையமாக உருவெடுத்து வருவதற்கு எடுத்துக்காட்டாக திகழ்கிறது என்று அரசு கூறியுள்ளது. இந்நிகழ்வில் மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி எஸ் கீர்த்தனா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தமிழ்நாட்டில் விரிவுபடுத்தப்பட்ட மகளிர் கட்டணமில்லா பேருந்து பயணத்திட்டம் வரும் 2ஆம் தேதி முதல் செயல்படுத்தப்பட உள்ள நிலையில் 12,692 பேருந்துகள் இந்த திட்டத்தின் கீழ் கொண்டுவரப்பட உள்ளன. சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் தலைமையில் இன்று நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு எட்டப்பட்டது. இதன் மூலம் 7 அரசு போக்குவரத்து கழகங்களால் இயக்கப்படும் 18,413 திட்டமிட்ட பேருந்துகள் மூலம் நாள் ஒன்றுக்கு 84,32,000 மகளிர் பயன்பெற வகை செய்யப்பட்டுள்ளது. இதற்கான மின்னணு பயணச்சீட்டு இணைப்பு பணிகளும் நிறைவடைந்துள்ள நிலையில் சோதனை மற்றும் சரிபார்ப்பு பணிகள் வரும் 25ஆம் தேதிக்குள்ளும் சோதனை ஓட்டம் 27ஆம் தேதியன்றும் மேற்கொள்ளப்படும் என்றும் அரசு கூறியுள்ளது. மாநிலம் முழுவதும் மகளிருக்கான எளிதில் அணுகக்கூடிய பொது போக்குவரத்திற்கு வழி ஏற்படுவதோடு மாணவிகள் கல்லூரிகளுக்கு செல்லவும் மகளிர் பணியிடங்களுக்கு செல்லவும் இந்த திட்டத்தின் கீழ் வகை செய்யப்பட்டுள்ளது. மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் உள்ளிட்டோர் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில்

0: பங்கேற்றனர். தமிழகத்தில் தாவேக ஆட்சியில் வரி வசூல் முறைப்படுத்தப்பட்டுள்ளதாக மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் கூறியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஊழல் இல்லாத காரணத்தால் பத்திரப்பதிவுத்துறை வருவாய் அதிகரித்திருப்பதாகவும் எடுத்துரைத்தார். கடனை குறைத்து வருவாயை பெருக்கும் நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது வாழ்க்கையை நிறைவு செய்த நிலையில் வளர்ச்சியடைந்த பாரத பாதை என்ற பிரதமரின் தொலைநோக்கு பயணத்தில் மக்கள் சேவை உறுதிமொழி இயக்கத்தின் ஒரு பகுதியாக வேளாண் சிறப்பு திட்டம் தொடர்பான செய்தி தொகுப்பு இன்று இடம்பெறுகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் வேளாண் நிதியுதவி திட்டத்தின் கீழ் தகுதியுடைய விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 3 தவணைகளில் தலா 6,000 ரூபாய் நிதியுதவி வழங்கப்படுவது விவசாயிகளின் வேளாண் தேவைகளுக்கு பெரிதும் பயனளித்து வருகிறது. 2019 ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த திட்டத்தின் கீழ் 4,47,000 கோடி ரூபாய்க்கு மேற்பட்ட தொகை 23 தவணைகளாக விவசாயிகளின் வங்கி கணக்குகளில் இதுவரை விடுவிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டம் 2031 ஆம் ஆண்டு வரை நீட்டிக்கப்பட்ட நிலையில் 1,06,000 கோடி ரூபாய் நிதியுதவி பெண் விவசாயிகளுக்கும் வழங்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. மத்திய அரசின் வேளாண் நிதியுதவி விவசாய பணிகளுக்கு பெரிதும் உதவிகரமாக இருப்பதாக தஞ்சையை சேர்ந்த விவசாயி தெரிவிக்கையில்,
1: மத்திய அரசு ஒவ்வொரு ஆண்டும் 3 முறை விவசாயிகளுக்கு PM கிசான் திட்டத்தில் ரூபாய் 6,000 வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படுகிறது. இது எங்களுக்கு மிகவும் பயனளிக்கிறது. ஒவ்வொரு முறை பயிர் செய்யும் போது எங்களுடைய இடுபொருள் செலவு மிகவும் குறைகின்றது. அதனால் எங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கின்றது. மத்திய அரசுக்கும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் எங்களுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
2: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொதுவாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பணப்பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள், புதிய தொழிலாளர் நல திட்டங்கள், விண்வெளி பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமன்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை முன்னேற்பாட்டு பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் வருவாய், பேரிடர் மேலாண்மை, சுகாதாரம், மின்சாரம், போக்குவரத்து துறைகள் ஒருங்கிணைந்து செயல்படுவது குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. வடகிழக்கு பருவமழைக்கு முன்பதாகவே நீர்நிலைகளை தூர்வாருதல், ஆகாய தாமரை மற்றும் ஆக்கிரமிப்புகளை அகற்றுதல் உள்ளிட்ட பணிகளை விரைவுபடுத்தவும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மீட்பு உபகரணங்களை தயார் நிலையில் வைத்திருக்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. பலவீனமான மின்கம்பங்கள், மின் கோபுரங்களை கணக்கெடுத்து உடனடியாக சீரமைப்பதன் அவசியத்தையும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் எடுத்துரைக்கப்பட்டது. இந்த கூட்டத்தில் மாநில அமைச்சர்கள், துறை சார்ந்த அதிகாரிகள் பங்கேற்றனர். டெல்டா மற்றும் கடலோர மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் காணொலி வாயிலாக இதில் கலந்து கொண்டனர். மருந்தியல் துறையில் தற்சார்பிற்கு கடந்த பல ஆண்டுகளாக இந்தியா சிறந்த எடுத்துக்காட்டாக திகழ்கிறது என்று மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை அமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் கூறியுள்ளார். புதுடெல்லியில் தேசிய மருந்தியல் பட்டியலின் 7வது பதிப்பை இன்று வெளியிட்டு பேசிய அவர், 1100 மருந்தியல் கண்காணிப்பு மையங்கள் நம் நாட்டில் செயல்படுவதாக குறிப்பிட்டார். ஆரம்ப சுகாதார நிலைகள் வரையிலும் இம்மையங்களின் எண்ணிக்கை அதிகரிக்க அரசு திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்தார். மருந்தக கண்காணிப்பு தரவுகளை உலக சுகாதார மையத்திற்கு வழங்கும் தரவரிசை பட்டியலில் இந்தியா தற்போது 8வது இடத்திற்கு முன்னேறியிருப்பதாக அவர் மகிழ்ச்சி தெரிவித்தார். இந்திய மருந்தியல் நூல்களை 25 நாடுகள் அங்கீகரித்துள்ளதாகவும் அவர் எடுத்துரைத்தார். நாட்டு மக்கள் சுயமாக மருந்துகளை உட்கொள்வதை தவிர்ப்பதன் அவசியத்தை அமைச்சர் வலியுறுத்தினார். கடலூர் மாவட்டத்தில் கடலோர பாதுகாப்பு குழுமம் சார்பில் தமிழக மீனவ இளைஞர்களுக்கான 5வது திறன் மேம்பாட்டு பயிற்சி இன்று தொடங்கியுள்ளது. 3 மாத காலம் நடைபெறும் இந்த இலவச பயிற்சியில் இளைஞர்களின் திறன்களை மேம்படுத்துவதற்கான பல்வேறு அம்சங்கள் பயிற்றுவிக்கப்பட உள்ளன. தூத்துக்குடி மாவட்டத்தில் கைவினைஞர் பயிற்சி திட்டத்தில் அகில இந்திய தொழில் பிரிவில் தனி தேர்வர்களாக கலந்து கொள்ள தகுதி வாய்ந்த நபர்கள் வரும் 9ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்குமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு விஷு மகாஜன் கேட்டுக்கொண்டுள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலையில் தொடர் கனமழையால் பீமன் நீர்வீழ்ச்சியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து

0: கொட்டும் நிலையில் சுற்றுலா பயணிகள் அங்கு செல்ல வனத்துறையினர் தடை பிறப்பித்துள்ளனர். இந்நிலையில் வனத்துறையினரும் காவல்துறையினரும் அப்பகுதியில் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருவதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: வடகிழக்கு பருவமழை தொடங்க உள்ள நிலையில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக இரவு நேரம் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. மாவட்டத்திலே அதிக அளவில் ஜவ்வாது மலை பகுதியில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் ஜவ்வாது மலையில் உள்ள ஓடைகளில் வெள்ளப்பெருக்கெடுத்து தண்ணீர் வரத்து அதிகரித்து பீமன் நீர்வீழ்ச்சியில் தண்ணீர் ஆர்ப்பரித்துக் கொட்டுவதால் சுற்றுலா தலமான பீமன் நீர்வீழ்ச்சிக்கு சுற்றுலா பயணிகள் செல்வதற்கும் குளிப்பதற்கும் வனத்துறையால் தடை விதிக்கப்பட்டுள்ளது. சுற்றுலா பயணிகள் செல்வதை தடுக்கும் வகையில் வனத்துறையினரும் காவல்துறையினரும் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். திருவண்ணாமலை என் ரவிச்சந்திரன்.
0: மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் கோவை குற்றாலம் அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் பொதுமக்கள் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பை கருதி தற்காலிகமாக அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளதாக வனத்துறை கூறியுள்ளது. வங்கக்கடலில் உருவாகியுள்ள தீவிர குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அடுத்த 24 மணி நேரத்தில் மேற்கு மத்திய வங்கக்கடலில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தேயிலை தோட்ட அதிபர்கள் சங்க நூற்றாண்டு விழாவை இன்று பிற்பகல் குன்னூரில் தொடங்கி வைக்கிறார். சென்னையில் உலகளாவிய திறன் மையம் அமைப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதலமைச்சர் திரு விஜய் முன்னிலையில் இன்று கையெழுத்தானது. தமிழகத்தில் தாவேக ஆட்சியில் வரி வசூல் முறைப்படுத்தப்பட்டுள்ளதாக மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் கூறியுள்ளார். வடகிழக்கு பருவமழைக்கு முன்னரே நீர்நிலைகளை தூர்வாரும் பணிகளை விரைவுபடுத்த தமிழக அரசு அதிகாரிகளை அறிவுறுத்தியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கனமழை காரணமாக கோவை குற்றாலம் அருவி தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
2: நேரம் 1:55 இருபதனுடைய ஆகாஷ்வாணி.
3: உணவே மருந்து. எளிய ஆரோக்கிய குறிப்புகள் வழங்குபவர் டாக்டர் எஸ் பரத் நரேந்திரா.
4: அன்பு நேயர்களே, வணக்கம். தன்வந்திரி பகவானுக்கும் 18 சித்தர்களுக்கும் எனது வணக்கங்கள். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை உடம்பில் வரும் ஆறாத புண்கள் இல்ல நுண் புழுக்கள், வயிறு சம்பந்தப்பட்ட நோய்கள், குடலில் இருக்கக்கூடிய கிருமி, உடலில் அரிப்பு இல்லைன்னா அர்டிகேரியா என்று சொல்லப்படும் அரிப்பு நோய், இது எல்லாத்துலேயுமே கஸ்தூரி மஞ்சள் இதன் பொடி வந்து ஒரு சிறந்த மருந்தாகிறது. இதை தினமும் தேய்த்தும் குளிக்கலாம். இந்த புண்கள் மீது காலையிலோ மாலையிலோ ஒரு பற்று போல அப்பி விடலாம். இல்லை குளிக்கும் நீரிலேயே கூட கலந்து குளிக்கலாம் இந்த கஸ்தூரி மஞ்சளை. இந்த கஸ்தூரி மஞ்சளை சம அளவு வேப்பிலை பொடி மற்றும் நிலவேம்பின் பொடியோடும் கலந்து அந்த கலவையிலிருந்து ஒரு தேக்கரண்டி விகிதம் நாளொன்றுக்கு 3 வேளை உணவுக்கு பின் வெந்நீரில் கலந்து சாப்பிடலாம். இதனால் எல்லா விதமான வயிறு சம்பந்தப்பட்ட புண்கள், உடலில் வெளியிலேயும் தெரியக்கூடிய புண்களிலிருந்து நீங்கள் குணம் பெறலாம். ஆயுர்வேதத்தினால் பயனடையுங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
3: உணவே மருந்து. எளிய ஆரோக்கிய குறிப்புகள் வழங்கியவர் டாக்டர் எஸ் பரத் நரேந்திரன்.
5: பாரு, எல்லாரோட கண்ணும் நம்ம மேலதான் இருக்கு.
6: அப்பவே துப்பட்டாவை கட்டுன்னு சொன்னல பாரு, இப்பவும் எல்லாரோட கண்ணும் நம்ம மேலதான் இருக்கு. அம்மா, துப்பட்டாவை தோளுக்கு போடணும், வீலுக்கு போடக்கூடாது. வண்டி ஓட்டும் போது துப்பட்டாவை ப்ராப்பரா நாட் பண்ணுங்க. சாலை பாதுகாப்பு விதிகளை கடைபிடிங்க.
7: இன்று 7:30 நமது உழவர் உலகத்தில் அங்கக வேளாண்மை தொடர் நிகழ்ச்சியில்
8: அங்கக சான்றிதழ் பெற விரும்பும் வேளாண் உற்பத்தியாளர்கள் மத்திய வர்த்தக அமைச்சகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட சான்றளிப்பு நிறுவனத்தை தொடர்பு கொள்ள

0: வேண்டும். விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்து அதனுடன் கடந்த 3 வருடங்களாக பண்ணையில் கடைபிடித்த மண், நீர், பூச்சி, நோய், களை நிர்வாக முறைகள், பதப்படுத்தும் முறைகள், இடுபொருட்கள், விளைபொருட்களை பதிவு செய்யும் முறைகள் குறித்த தகவல்களையும் அனுப்ப வேண்டும்.
1: அங்கக சான்று பெறும் வழிமுறைகள் குறித்து திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய பேராசிரியர் முனைவர் ஏ ஷீபா அவர்கள் கூறும் கருத்துக்கள் தொடர்ந்து வேளாண் செய்திகள் ஆகியன இன்று 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
2: எங்களை போன்றே உங்கள் குரலும் சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிக்க வேண்டுமா? அதற்கு ஒரு பொன்னான வாய்ப்பு. வயது வரம்பு 20 முதல் 40 வயதுக்குட்பட்டவராக நீங்கள் இருக்க வேண்டும். ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளிப்படிப்பில் தமிழை ஒரு பாடமாகவும் படித்தவராகவும் இருக்க வேண்டும். இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AAR சென்னை, instagram

0: எங்களை போன்றே உங்கள் குரலும் சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிக்க வேண்டுமா? அதற்கு ஒரு பொன்னான வாய்ப்பு. வயது வரம்பு 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக நீங்கள் இருக்க வேண்டும். ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளிப்படிப்பில் தமிழை ஒரு பாடமாகவும் படித்தவராகவும் இருக்க வேண்டும். இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் இந்த மாதம் 25ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே.
1: 3.2 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போவில் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் அல்சைமர் தினத்தை ஒட்டி நரம்பியல் நிபுணர் டாக்டர் வெங்கட்ராமன் கார்த்திகேயன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகளை கேட்டு பயன்பெறலாம். மருத்துவராயும் உங்களுடன் பயணிக்கிறது உங்கள் சென்னை ஆகாஷ்வாணி. திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3-2 ஹலோ டாக்டர் 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போவில் திரைகாணத்தில் தொடர்ந்து

நேரம் 2:33 இருபது நொடி. சென்னை ஆகாஷ்வாணி வழங்கிக் கொண்டிருக்கும் திரைக்கானத்தில் நிறைவாக ஹரிஹரன் சுஜாதா பாடியுள்ள பாடல் படம் ரட்சகன். முதலாவதாக இடம்பெற்றது ஸ்ரீனிவாஸ் சுஜாதா குரல்களில் பாடல் படம் சங்கமம். இப்போது கேட்கலாம்.

0: மீண்டும் திரைக்கான மாலை 5:30. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும். நேரம் 2:40. ஆகாஷ்வாணி ஹிந்தி பாடம் கேட்கலாம். கற்பிப்பவர் என் புவனேஸ்வரி அவர்கள். மாணவர் விஸ்வாஸ் சோனி.
1: நமஸ்தே ஜி.
2: நமஸ்தே. இன்று நாம் பித்தி ந பித்தி கஷோர்பா என்ற புத்தகத்தில் இருந்து சோன் மச்சலி அவர் ஹரிசி என்ற பாடத்தை படிப்போம். விஸ்வாஸ் சோனி படி.
1: ஏக் தி சோன் மச்சலி.
2: ஒரு தங்க மீன் இருந்தது.
1: உஸ்கே தே சோனே ஜெசே பர்.
2: அதற்கு தங்க நிறமொத்த இறக்கைகள் இருந்தன.
1: சோனே ஜெசே பர். ஜி ஹா, சோனே ஜெசே பர்.
2: தங்க நிறமொத்த இறக்கைகளா? ஆமாம், தங்கம் போன்ற இறகு.
1: உஸ்கா சமந்தர் தாகர்.
2: அதற்கு சமுத்திரம் தான் வீடு.
1: கூப் படா, இத்தா படா, கூப் படா ஜி, கூப் படா, ஜிஸ்கா ஓர் நா சோர்.
2: மிகவும் பெரியது. எவ்வளவு பெரியது? மிகவும் பெரியது, நன்றாக பெரியது. எதை நோக்கி? கரை இல்லை.
1: தூர் ஜஹா தக் நிகாய ஜாயே வஹா தக் பானி பேஷுமார் பானி.
2: தூரத்தில் எதுவரை பார்வை செல்கிறதோ அதுவரை தண்ணீர், எண்ணிலடங்கா தண்ணீர்.
1: மச்சலி கூப் டுப்கியா லகாத்தி தி உஸ்மே.
2: மீன் அதில் நன்றாக முழுக்கு போட்டுகுது.
1: சர் ஆகே சர் பீச்சே.
2: வேகமாக முன்னால், வேகமாக பின்னால்.
1: சமுந்தர் கே நீலே ஸ்வச் பானி மே சோன் மச்சலி கே பங்கோ கி சட்டா தேக்தே ஹி பந்தி தி.
2: சமுத்திரத்தின் நீல தூய்மையான தண்ணீரில் தங்க மீனின் இறகின் நிழல் பார்ப்பதற்கு அழகாக இருந்தது.
1: மித்ரோ ஆக்கோ தேக்கி நஹி கானோ சுனி பாத் ஹை.
2: நண்பர்களே, கண்களால் பார்க்கவில்லை, காதால் கேட்ட விஷயம்.
1: ஜினோனே சோன் மச்சலி கோ அப்னி ஆக்கோ சே தேக்கா ஹை வே பதாதே ஹை கி சோன் மச்சலி சன்சார் கி சபி மச்சலியோ மே சே சப்சே அதிக் சுந்தர் தி.
2: எவர் தங்க மீனை தனது கண்களால் பார்த்திருக்கிறாரோ அவர்கள் சொல்வார்கள், தங்க மீன் உலகத்தில் உள்ள எல்லா மீன்களையும் விட அதிக அழகானது என்று.
1: உஸ்கே பங்க் சூரஜ் கி கிரணோ சே பி ஜியாதா சம்கீலே இந்திரதனுஷ் சே அதிக் ருபலே தே.
2: அதனுடைய இறகு சூரியனின் கிரணங்களை விட அதிகமான பொலிவும் வானவெல்லை விட அதிகமாக அழகாகவும் இருந்தது.
1: சோன் மச்சலி படி சீதி சரல் தி.
2: தங்க மீன் அது மிகவும் கபடமற்றது.
1: சகியா சாத் ஹோத்தி தோ உன்கே சாத் தேர்த்தி ஹுய் தூர் தக் நிகல் ஜாதி தி.
2: தோழிகள் கூட இருந்தால் அவர்களுடன் நீச்சல் அடித்துக் கொண்டு வெகு தூரம் வரை போகும்.
1: அகேலி ஹோத்தி தோ லஹரோ சங் கேல்தி.
2: தனியாக இருந்தால் அலைகளுடன் விளையாடும்.
1: கிரணோ சங் பத்தியாதி.
2: சூரிய கிரணங்களுடன் உரையாடி கொண்டிருக்கும்.
1: பவன் சகோரோ கே சாத் லுகா சுபி கல்தி.
2: காற்றுடன் கண்ணாமூச்சி விளையாடும்.
1: அப்னே பாரே மே தோ கபி சோச்தி ஹி நா தி.
2: தன்னை பற்றி அவள் ஒருபோதும் எண்ணியதில்லை.
1: சகியா ஜப் உஸ்கே பங்கோ கி தாரீஃப் கர்த்தி தோ வஹ ஏக் ஹி பாத் கேதி தி.
2: தோழிகள் எப்போது இறக்கைகளை புகழ்கிறார்களோ அது ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லும்.
1: கியா கேதி தி?
2: என்ன சொன்னது?
1: ஜிஸ் பிரகிருதி நே இனே கடா ஹை உஸ்னே துனியா மே இன்சே பி கஹி அதிக் சுந்தர் ஔர் சஜீலி சீசே பனாயி ஹை.
2: எந்த இயற்கை இதை படைத்ததோ அது உலகில் இதைவிட நிறைய அழகானவையை படைத்திருக்கிறது.
1: சாகர் தல் மே சிப்பி சிப்பியும் கோஹி தேக்லோ.
2: சமுதிரத்தில் மறைந்திருக்கும் சிப்பிகளை பார்.
1: சோ சோ இந்திரதனுஷ் கி ஆப்சா சௌந்தர்ய ஹை உஸ்மே.
2: நூற்றுக்கணக்கான வானவெல்லின் அழகை பார்க்கலாம்.
1: உஸ் பர் அப்னே உதர் மே வே சிப்பாயே ரக்தி ஹை மோதி சச்சே ஔர் கரே.
2: அதில் தனது வயிற்றில் முத்துக்களை மறைத்து வைத்திருக்கிறது. உண்மையான மேலும் தூய்மையான முத்துக்கள்.
1: உன் மோதியோ கே ஆகே மேரே பங்கோ கா பலா க்யா மோல்.
2: அந்த முத்துக்களுக்கு முன்னால் எனது இறகுகள் எம்மாத்திரம்.
1: ஒருவர் நன்னி ஹரி சீப் வர் தோ இத்னி அனோகி ஐசி சுந்தர் ஹை கி ஏக் பார் தேக்கோ தோ நசர் ஠ேரி சி ரஹ ஜாதி ஹை.
2: மேலும் அந்த சிறிய பச்சை நிற சிப்பி, அது இவ்வளவு அதிசயமானது, அவ்வளவு அழகானது. ஒரு முறை பார்த்தால் பார்வை அங்கேயே தங்கிவிடும்.
1: சமுந்தர் மே ஜப்பி சோன் மச்சலி கி சர்ச்சா ஹோதி சப் யஹி கேதே.
2: சமுத்திரத்தில் எப்போது தங்க மீனை பற்றி விவாதம் நடக்குமோ அப்போது எல்லோரும் இதே சொன்னார்கள்.
1: உஸ்கே பங்க் சோனே சே சுந்தர் ஹை தோ மன் குந்தன் சா கரா ஹை.
2: அதன் இறகு தங்கத்தை விட அழகானது என்றால் அதன் மனது சொக்க தங்கத்தை விட தூய்மையானது.
1: சோன் மச்சலி கே மூ சே பார் பார் அப்னி தாரீஃப் சுன் ஹரி சி.

0: தவிர
1: ஹரி சீப் கி தேகா தேகி கச்சுவே நே குத் கோ சமுந்தர் கா ராஜ்குமார் பதானா சுரு கர் தியா தா.
0: பச்சை சீப்பியை பார்த்து விட்டு ஆமை தன்னை சமுத்திரத்தின் ராஜகுமாரனாக என்று சொல்ல தொடங்கியது.
1: தோனோ கி மித்ரதா நிரந்தர் படுத்தி ஜா ரஹி தி.
0: இருவரின் நட்பும் வளர்ந்து கொண்டு இருந்தது.
1: இஸ்லிய ஸ்வாபாவிக் தா கி கச்சுவா ஹரி சீப் கே ஆகே விவா கா பிரஸ்தாவ் ரக்தா.
0: ஆமை பச்சை சீப்பியுடன் திருமண முன்மொழிவை வைத்தது இயற்கைதான்.
1: கச்சுவே நே ஜிஸ் சமய யே பிரஸ்தாவ் ரக்கா உஸ் சமய ஹரி சீப் அச்சே மூட் மே தி.
0: ஆமை எப்போது இந்த முன்மொழிவு வைத்ததோ அப்போது பச்சை சிப்பி நல்ல மனநிலையில் இருந்தது.
1: உஸ்னே சத்துராய் சே காம் லியா.
0: அது கெட்டிக்காரத்தனத்தோடு வேலை செய்தது.
1: ஷர்மானே கா நாடக் கர்தே ஹுயே ஹரி சீப் நே கஹா முஜே யே பிரஸ்தாவ் ஸ்வீகார் ஹே.
0: வெட்கப்படுவது போல் நடித்து கொண்டே எனக்கு இந்த முன்மொழிவு சம்மதம் என்றது.
1: பரந்து முஜ்சே விவாஹ் கர்னே கே பஷ்சாத் க்யா தும் யே சுன்னா பசந்த் கரோகே கி சமந்தர் மே தும்ஹாரி பத்னி சே பி சுந்தர் பிராணி ரஹதே ஹே.
0: ஆனால் என்னுடன் திருமணமான பின் நீ உன் மனைவியை விட அழகான விலங்கு இருப்பதை விரும்புவாயா?
1: பில்குல் நஹி கச்சுவே நே திருடதா பூர்வக் கஹா.
0: முற்றிலும் இல்லை, ஆமை திண்மையாக சொன்னது.
1: ஹமாரே பாவி ஜீவன் கே லியே யே அச்சா ஹி ஹே கி தும் பி மேரி தரஹ ஹி சோச்தே ஹோ.
0: நம் எதிர்கால வாழ்க்கைக்கு நீயும் என்னை போலே சிந்திப்பது நன்றாக உள்ளது.
1: மகர் தும் யே பி ஜான்தே ஹோகே கி சமந்தர் கே பிராணி யே ஜான்கர் பி கி மே யஹா கி ராஜ்குமாரி ஹூ சோன் மச்லி கி சுந்தர்தா கி தாரீஃப் கர்தே ஹே.
0: ஆனால் சமுத்திரத்தின் பிராணிகளுக்காக நான் தான் ராஜகுமாரி என்று தெரிந்தும் கூட தங்க மீனின் அழகை புழகிகின்றனர்.
1: இஸ்லிய ஜப் தக் சோன் மச்லி யஹாஹ ஹே மே தும்சே விவாஹ் நஹி கர் சக்தி. நனி ஹரி சீப் நே அப்னா தாவ் சலா.
0: ஆதலால் எதுவரை தங்கமே நீங்கி இருக்கிறதோ அதுவரை நான் உன்னை மணக்க இயலாது என்ற தன் கோரிக்கையை சிறிய பச்சை சிப்பி வைத்தது.
1: சிர்ஃப் இத்னி சி பாத் ஹே சோன் மச்லி கோ தோ மே சுட்கி பஜாதே ஹுயே காயப் கர் தூங்கா கச்சுவே நே டிங் மார்தே ஹுயே கஹா.
0: இந்த விஷயம் மட்டும்தான், தங்கமீனை நான் ஒரு சொடக்கில் இல்லாமல் ஆக்கி விடுவேன். ஆமை தற்பெருமை எடுத்து கொண்டே சொன்னது.
1: உஸ் தின் கே பாத் கச்சுவா சோன் மச்லி கோ சமந்தர் சே தூர் ஹட்டானே கி யுக்தி சோச்தா ரஹா.
0: அந்த நாளுக்கு பிறகு ஆமை தங்க மீனை சமுத்திரத்திலிருந்து தூரமாக ஒதுக்குவதற்கான யுக்தியை சிந்திக்க தொடங்கியது.
1: உசே ஜல்தி ஹி இஸ்கா ராஸ்தா பி மில் கியா.
0: அதற்கு சீக்கிரமே இதற்கு ஒரு வழியும் கிடைத்து விட்டது.
1: சமுந்தர் கே கினாரே சேலானி அக்சர் ஆதே ரஹதே தே.
0: சமுத்திரத்தின் கரைக்கு சுற்றுலா வருபவர்கள் அடிக்கடி வந்து கொண்டிருந்தனர்.
1: வே அப்னே சாத்லை கானே கி சீசே பச் ஜானே பர் சமுந்தர் மே ஃபேங்க் ஜாதே தே.
0: அவர்கள் தங்களுடன் கொண்டு வந்த மீதம் இருந்த சாப்பிடும் பொருட்களை சமுத்திரத்தில் தூக்கி எறிந்தனர்.
1: கச்சுவா உனி கோ கானே கே லாலச் மே அக்சர் கினாரே தக் ஜாதா ரஹதா தா.
0: ஆமை அவைகளை சாப்பிடும் ஆசையில் அடிக்கடி கரை வரை போய் கொண்டிருந்தது.
1: உஸ் தின் உஸ்கி நிகா ஏக் டோக்ரி பர் படி ஜிஸே நாரியல் கே சூகே பத்தோ சே புன்கர் சட்டக் ரங்கோ சே ரங்கா கயா தா.
0: அன்று அதன் பார்வை ஒரு கூடையில் பட்டது. அந்த கூடை தேங்காயின் காய்ந்த இலைகளால் தைக்கப்பட்டு கண்ணை கவரும் வகையில் வண்ணமயமாக்கப்பட்டிருந்தது.
1: தேக்னே மே வோ படி ஆகர்ஷக் லக் ரஹி தி.
0: பார்ப்பதற்கு அது மிகவும் கவர்ச்சியாக இருந்தது.
1: டோக்ரி கோ தேக் ஏக் ஷைத்தானி கச்சுவே கே திமாக் மே பாத் கோந்த் கயி.
0: கூடையை பார்த்த பின் ஒரு சைத்தானியொத்த ஆமையின் மூளையில் ஒரு விஷயம் தோன்றியது.
1: வோ டோக்ரி கோ பானி மே டகேர்னே லகா.
0: அது கூடையை தண்ணீரில் தள்ளிவிட தொடங்கியது.
1: சோன் மச்லி உஸ் சமய அகேலி தி லேரோ சே கேல் ரஹி தி.
0: தங்க மீன் அப்போது தனியாக அலைகளுடன் விளையாடி கொண்டிருந்தது.
1: கச்சுவே கோ ஆதா தேக் உஸ்கா மன் பிரசந்தா சே பர் கயா.
0: ஆமை வருவதை பார்த்து அதன் மனம் மகிழ்ச்சியால் நிரம்பியது.
1: ரங்கீன் டோக்ரி கோ தேக் உஸ்னே முஸ்குராதே ஹுயே கஹா நமஸ்தே தாதா யே டோக்ரி க்யா ஆப்னே அப்னி துல்ஹன் கே கஹனே ரக்னே கோ பன்வாயி ஹே.
0: வண்ணமயமான கூடையை பார்த்ததும் அது சிரித்து கொண்டே கேட்டது, வணக்கம் சகோதரரே, இந்த கூடை தாங்கள் தங்களது மணமகளின் ஆபரணங்களை வைப்பதற்காக செய்தீர்களா?
1: சோன் மச்லி கோ குஷ் தேக் கச்சுவா பி பனாவட்டி ஹசி ஹசா போலா.
0: தங்க மீனின் சந்தோஷத்தை பார்த்து ஆமையும் வஞ்சக சிரிப்பு சிரித்து சொன்னது.
1: மேரி போலி ஔர் பியாரி பெஹன் யே தோ நாவ் ஹே ஜோ மேனே சிர்ஃப் தும்ஹாரி லியே பன்வாயி ஹே.
0: எனது ஒன்றும் அறியாத அன்பான சகோதரியே, இது ஒரு படகு, உனக்காக மட்டும், உனக்காக செய்தேன்.
1: சச் தாதா தும் கித்னே அச்சே ஹோ குஷி கி தேஸ் லஹர் சோன் மச்லி கே அங் அங் மே தோட் கயி.
0: சகோதரரே, அவன் நீ எவ்வளவு நல்லவன். சந்தோஷத்தில் வேகமான அலைகள் தங்க மீனின் அங்கங்களில் ஓடியது.
1: இசி உமங் சே வ கை பார் அப்னி ஜகஹ பர் உச்லி ஃபிர் பூச்சா தாதா क्या मैं इसमें बैठकर समंदर की सैर कर सकती हूँ?

0: வேகத்துடன் அது நிறைய முறை தனது இடத்திலேயே குதித்தது. பின்னர் கேட்டது, என்ன இதில் உட்கார்ந்து சமுத்திரத்தில் போய் வரலாமா?
1: கியூ நஹி, ஆவ் பேட்டோ, மே ஸ்வயம் துமே சேர் கராதா ஹூ, கச்சுவா போலா.
0: ஆமை சொன்னது, ஏன் இல்லை, வா உட்கார், நானே உன்னை அழைத்துக் கொண்டு போகிறேன்.
1: சோன் மச்சலி குஷி குஷி டோக்கில் பர் சவார் ஹோ கயி.
0: தங்க மீன் சந்தோஷமாக கூடையில் உட்கார்ந்தது.
1: கச்சுவா உசே டகேல்னே லகா.
0: ஆமை அதை தள்ள தொடங்கியது.
1: தேர்த்தே ஹுவே சோன் மச்சலி கோ படா ஆனந்த் ஆயா.
0: நீந்திக் கொண்டிருந்த தங்க மீனிற்கு மிகவும் ஆனந்தமாக இருந்தது.
1: மகர் குச் தேர் பாத் ஹி உஸ்கா மன் பர் கயா.
0: ஆனால் சிறிது நேரத்திற்கு பிறகு அதன் மனது நிரம்பியது.
1: முஜே கஹா லே ஜா ரஹே ஹோ தாதா, சோன் மச்சலி நே பூச்சா.
0: என்னை எங்கே அழைத்துக் கொண்டு போகிறீர்கள், தங்க மீன் கேட்டது.
1: கச்சுவா சுப்பி சாதே ரஹா.
0: ஆமை பேசாமல் இருந்தது.
1: உசி சமய சமந்தர் மே தேஸ் லேரே உட்னே லகி.
0: அதே நேரத்தில் சமுத்திரத்தில் வேகமான அலைகள் எழும்ப ஆரம்பித்தன.
1: ये समुद्री तूफान के आने का संकेत था.
0: இது கடல் புயல் வருவதின் அறிகுறி.
1: தபி எக் ஊஞ்சி லெஹர் டோக்கரி சே டக்கராய்.
0: அப்போது ஒரு உயர்ந்த அலை அந்த கூடையில் மோதியது.
1: கச்சுவே நே டோக்கரி உசி லெஹர் கே ஹவாலே கர் தி.
0: ஆமை அந்த பெரிய அலையில் அந்த கூடையை தள்ளியது.
1: குத் பானி மே டுப்கி லகா கர் வ அப்னே ராஸ்தே பர் லாட் படா.
0: தானும் தண்ணீரில் மூழ்கிக் கொண்டு தனது வழியில் சென்று விட்டது.
1: லெஹரோ கே தபேடே காதி ஹுய் டோக்கரி அஞ்சான் திஷா கி ஓர் பேதி சலி கயி.
0: அலைகளால் அடிக்கப்பட்டு கூடை தெரியாத ஒரு திசையை நோக்கி ஓடிக்கொண்டு சென்றது.
1: இஸ் கட்னா கோ தீன் தின் பீத் கே.
0: இந்த சம்பவம் நடந்து 3 நாட்கள் கடந்து விட்டன.
1: கச்சுவா பஹுத் துக்கி தா.
0: ஆமை மிகவும் துக்கத்தில் இருந்தது.
1: சமந்தர் கே சபி பிராணி பேஹத் துக்கி தே ஹாலாகி உன்கே துக் கே காரண் அலக் அலக் தே.
0: சமுத்திரத்தின் அனைத்து பிராணிகளும் எல்லையில்லா துக்கத்தில் இருந்தன. அவைகளின் துக்கத்தின் காரணங்கள் தனித்தனியாக இருந்தன.
1: கச்சுவா இஸ்லியே துக்கி தா கி ஜப் வ லோட்டா தோ வ ஹரி சீப் கோ உஸ்கே ठिकाने से गायब पाया.
0: ஆமை இதனால் துக்கமடைந்தது என்னவென்றால், அது எப்போது திரும்பியதோ பச்சை சிப்பி அதன் இருப்பிடத்திலிருந்து காணாமல் போய்விட்டிருந்தது.
1: சமுந்தர் கே பாக்கி பிராணி சோன் மச்சலி கே गायब हो जाने की घटना पर दुखी थे.
0: சமுத்திரத்தின் மற்ற பிராணிகள் தங்க மீன் காணாமல் போன சம்பவத்தை குறித்து துக்கத்தில் இருந்தனர்.
1: उन्होंने समंदर का काफी बड़ा हिस्सा छान मारा था.
0: அவைகள் சமுத்திரத்தில் போதுமான அளவு நன்றாக தேடி விட்டிருந்தன.
1: ஜான் ஜா சம்பாவனா தி உன் சபி ஸ்தானோ பர் சோன் மச்சலி கி கோஜ் கி கயி.
0: எங்கெல்லாம் சாத்தியமோ அந்த எல்லா இடங்களிலும் தங்க மீனை தேடியாகிவிட்டது.
1: 3 தினோ கி லகாதார் தலாஷ் கே பாத் வே நிராஷ் ஹோ சுகே தே.
0: 3 நாட்கள் தொடர்ந்து தேடிய பின்னர் அவர்கள் நிராசையாகிவிட்டனர்.
1: பிராய் சபி பிராணி ய சோச் கர் துக்கி தே கி 3 தினோ பஹலே ஆய் சமுத்ரி தூஃபான் நே சோன் மச்சலி கி ஜிந்தகி கோ லீ லியா தா.
0: மேலும் எல்லா பிராணிகளும் 3 நாட்கள் முன்னர் வந்த கடல் புயல் தங்க மீனின் வாழ்க்கையை பருத்தி விட்டதை குறித்து வருத்தத்தில் இருந்தனர்.
1: சபி ஷோகாகுல் தே.
0: எல்லோரும் ஆழ்ந்த வருத்தத்தில் இருந்தனர்.
1: சௌதே தின் சோன் மச்சலி கே பிரதி அப்னி பாவனாவோ கோ பிரகட் கர்னே கே லியே சபி பிராணி ஏக் ஸ்தான் பர் எகத்ர ஹுவே.
0: 4வது நாள் தங்க மீனிற்காக தங்களுடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவதின் பொருட்டு ஒரு இடத்தில் எல்லாம் சேர்ந்தனர்.
1: ஷோக் சபா மே அப்னி ஓர் சே ஜிங்கா நே கஹா சோன் மச்சலி இஸ் சமுந்தர் கி ஷோபா தி.
0: சோக கூட்டத்தில் தன் பக்கத்தில் இருந்து இரால் சொன்னது, தங்க மீன் இந்த சமுத்திரத்தின் அழகு.
1: உஸ்கே சலே ஜானே கே பாத் யஹான் குச் பி அச்சா நஹி லக்தா.
0: அது சென்ற பின் இங்கு எதுவுமே நன்றாக இல்லை.
1: ஜிங்கா கே பாத் பூடே மகர்மச் சே போல்னே கோ கஹா கயா.
0: இரலிற்கு பிறகு வயதான முதலையை பேச சொன்னார்கள்.
1: ஆங்கோ பர் டிகே சஷ்மே கோ டீக் கர்தே ஹுவே உஸ்னே கஹா.
0: கண்களில் இருந்த கண்ணாடியை சரி செய்து கொண்டு அது சொன்னது,
1: ஈஸ்வர் கே தர்பார் மே பலே பிராணியோ கி கமி நஹி ஹை.
0: கடவுளின் தர்பாரில் நல்ல பிராணிகளுக்கு எந்த குறையும் இல்லை.
1: மகர் சோன் மச்சலி தோ உன் சபி சே பலி.
0: ஆனால் தங்க மீன் இவை எல்லாவற்றையும் விட சிறந்ததாக இருந்தது.
1: தபி தோ ஈஸ்வர் நே உசே அப்னே பாஸ் புலா லியா.
0: அப்போதுதான் கடவுள் அதனை தன்னிடம் அழைத்துக் கொண்டு விட்டார்.
1: பூடே மகர்மச் கி பாத் பர் வஹா உபஸ்தித் சபி பிராணியோ கி ஆன்கே பர் ஹை.
0: வயதான முதலியின் வார்த்தைகளை கேட்ட பிறகு அங்கு இருந்த எல்லா பிராணிகளின் கண்களும் நிரம்பின.
1: மகர்மச் நே ஆகே கஹா ஹமே சோன் மச்சலி சே சஹானுபூதி ஹை.
0: முதலை மேலும் சொன்னது, நாம் எல்லோருக்கும் தங்க மீனின் மேல் இரக்கம் உண்டு.
1: மகர் உஸ்கே சாத் சாத் ஹமே ஹரி சீப் கி அந்திம் சாந்தி கே லியே பி பிரார்த்தனா கர்னி சாஹியே.
0: அதனுடன் சேர்ந்து நாம் பச்சை சிப்பியின் ஆத்ம சாந்திக்காகவும் வேண்டிக் கொள்ள வேண்டும்.
1: பலே ஹி வ கமண்டி ஓர் நக்சடி தி மகர் ஹமாரி பரிவார் கி சதஸ்ய பி தி.
0: அது கர்வம் உள்ளதாகவும் திமிர் பிடித்ததாகவும் இருந்தாலும் நம்மளுடைய குடும்பத்தில் ஒரு அங்கத்தினராகவும் இருந்தது.
1: ஜானே வாலே சே கேசா வேர்.
0: போனவர்களுடன் எதற்கு விரோதம்.
1: யஹி சோச்கர் சபி பிராணி ஹரி சீப் கி அந்திம் சாந்தி கே லியே பிரார்த்தனா கர்னே கோ தயார் ஹோ கயே.
0: இவ்வாறு யோஜனை செய்து கொண்டு எல்லா பிராணிகளும் பச்சை சிப்பியின் ஆத்ம சாந்திக்கு பிரார்த்தனை செய்ய தயாராகிவிட்டனர்.
1: மகர் எக் ஷார்க் மச்சலி கோ யஹ பாத் அச்சி நஹி லகி.
0: ஆனால் ஒரு ஷார்க் மீனிற்கு இந்த விஷயம் நன்றாகப்படவில்லை.
1: உஸ்னே கடே ஹோகர் கஹா ஹமே ஷோக் பிரஸ்தாவ் சே ஆகே பி குச் சோச்னா சஹியே.
0: அது எழுந்து நின்று சொன்னது, நாம் இந்த ஷோக முன்மொழிவுக்கு முன்னர் சிறிது சிந்திக்க வேண்டும்.
1: கியா மத்லப் வேல் நே பூச்சா ஜோ சமய சபாபதி கி ஜிம்மேதாரி சம்பாலே ஹுவே தி.
0: அப்போது சபையின் அதிபதியாக பொறுப்பு எடுத்துக் கொண்டிருந்த திமிங்கலம் அப்படி என்றால் என்ன அர்த்தம் என்று கேட்டது. சரி விஸ்வாஸ் சோனி, இந்த படத்தை இங்கே நிறுத்தி

அடுத்த அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில் தொடரும். நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழை வலுத்து பெய்து வருகிறது. தமிழ்நாடு புதுச்சேரி பகுதிகளின் பல இடங்களில் மழை பெய்துள்ளது. காரைக்காலில் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும்: கோயம்புத்தூர் மாவட்டம் பெரியநாயக்கன் பாளையம் 21 சென்டிமீட்டர், சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை 18 சென்டிமீட்டர், கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் 14 சென்டிமீட்டர், சேலம் மாவட்டம் சங்கரிதுர்க் 12 சென்டிமீட்டர், ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி 10 சென்டிமீட்டர், விருதுநகர் மாவட்டம் சாத்தூர், சிவகங்கை மாவட்டம் திருபுவனம், சிறுவாணி அடிவாரம், கலையநல்லூர், ராசிபுரம், சந்தியூர், கெடார் ஆகிய இடங்களில் 9 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. மணிமுத்தாறு அணை, கொத்தவாச்சேரி, குடித்தாங்கி, ஸ்ரீவில்லிபுத்தூர், பெலாந்துறை, நாலுமுக்கு ஆகிய இடங்களில் 8 சென்டிமீட்டர், சேலம், மணலூர்பேட்டை, வேடசந்தூர், கள்ளக்குறிச்சி, திருச்சுழி, பிளவக்கல் பெரியாறு அணை, நேமூர், கள்ளக்குறிச்சி, திருவாடானை, மேமாத்தூர், தியாகதுர்க்கம், ஸ்ரீமுஷ்டம், ஆர் எஸ் மங்கலம், சின்னக்கல்லாறு, பாப்பிரெட்டிப்பட்டி, இளையான்குடி, கஞ்சனூர், பரமத்தி வேலூர், வாழப்பாடி ஆகிய இடங்களில் 7 சென்டிமீட்டர், ஊத்தங்கரை, மங்களாபுரம், வேடசந்தூர், சூரலக்கோடு, வீரகவூர், மூங்கில் துறைப்பட்டு, தண்டராம்பேட்டை, அரவக்குறிச்சி, நெய்வேலி, குப்பநத்தம், கடவனூர், மேட்டுப்பட்டி ஆகிய இடங்களில் 6 சென்டிமீட்டர், நத்தம், குறிஞ்சிப்பாடி, கொடைக்கானல், கீழ்ப்பாடி, கொல்லிமலை, எறையூர், வானமாதேவி, வால்பாறை, பரம்பிக்குளம், ஆழியாறு திட்டப்பகுதி, சித்தாறு, ஆண்டிப்பட்டி, குந்தாபாலம், ஊத்து, விருதாச்சலம், ஆனைமடுவு அணை, டேனிஷ்பேட், வால்பாறை வட்டாட்சியர் அலுவலகம், திற்பரப்பு, சோலையாறு, அம்மாப்பேட்டை, சிவலோகம், பெருஞ்சாணி அணை, கடலூர், அண்ணாமலை நகர், திருவெண்ணை நல்லூர், ஏற்காடு, முதுகளத்தூர், பேச்சிப்பாறை, காரியாக்கோவில் அணை, களிகள், உப்பாசி, சூரப்பட்டு, புத்தனணை, உத்திரமேரூர், பேச்சிப்பாறை ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. இன்னும் பல இடங்களில் 4 சென்டிமீட்டர், 3 சென்டிமீட்டர், 2 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகி இருந்தது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் அதிக வெப்பநிலை 3 முதல் 6 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் அதிக வெப்பநிலை இயல்புக்கு 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகரித்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே இருந்தது. மிக அதிக வெப்பநிலையான 37 டிகிரி செல்சியஸ் தஞ்சாவூரில் பதிவானது. மிக குறைந்த வெப்பநிலையான 21 டிகிரி செல்சியஸ் தருமபுரியில் பதிவாகி இருந்தது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்த வெப்பநிலை 12.3 டிகிரி செல்சியஸ். அதிக வெப்பநிலை நாமக்கல், திருநெல்வேலி, சேலம், திருப்பத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. தருமபுரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 4.1 டிகிரி செல்சியஸுக்கும் குறைவாக குறிப்பிடத்தக்க அளவு குறைந்து காணப்பட்டது. சென்னை, கரூர், திண்டுக்கல் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்திருந்தது. தருமபுரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு குறைந்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகமாகியும் இருந்தது. வானிலை முன்னறிவிப்பு மழை பற்றியது. வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் பலத்த மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, கள்ளக்குறிச்சி, ஈரோடு, சேலம், நாமக்கல், கரூர், திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், அரியலூர், மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழை இடிமின்னலுடன் இன்று பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்புண்டு. நாளை பலத்த காற்றுடன் மிதமான மழை பொழிவு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களிலும் தென் தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 36 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்த அளவு 25

முதல் 26 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்புண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். இடிமின்னலுடன் சில இடங்களில் மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். வெப்பநிலை அதிக அளவு 20 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு 12 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகளவு வெப்பநிலை 31.4 டிகிரி செல்சியஸ், குறைந்தளவு வெப்பநிலை 24.2 டிகிரி செல்சியஸ். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 3 மணி. ஆகாஷ்வாணி சென்னை 101.4, சென்னை எஃப்எம் ரெயின்போ 100.1, சென்னை எஃப்எம் கோல்டு 102.3, விவித் பாரதி தமிழ் பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் தற்போது நிகழ்ச்சிகள் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கின்றன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் ஆகாஷ்வாணி சென்னை மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸில். இத்துடன் இந்த ஒலிபரப்பு நிறைவடைந்து மீண்டும் அடுத்த ஒலிபரப்பு மாலை 5:30 ஆரம்பமாகும். சந்திப்போம். வணக்கம்.

ஆகிய அலைவரிசைகளில் தற்போது நிகழ்ச்சிகள் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கின்றன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் ஆகாஷ்வாணி சென்னை மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸில் இத்துடன் இந்த ஒலிபரப்பு நிறைவடைந்து மீண்டும் அடுத்த ஒலிபரப்பு மாலை 5:30 ஆரம்பமாகும். சந்திப்போம். வணக்கம்.

நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் மதியலை 720 கிலோ ஹெட்ஸில் எமது மாலை ஒலிபரப்பு ஆரம்பமாகிறது. நேரம் 5:29. குரள முதம் கேட்போம்.

0: புகழோடு பெருமைக்குரிய மானத்தையும் பேணிக்காக்க விரும்புபவர்கள் புகழ் தேடுகிற செயல்பாட்டிலும் தன் குடிப்பெருமைக்கு இழிவு தரும் செயல்களை செய்ய மாட்டார்கள். குறள் எண் 962 அதிகாரம் மானம்.
1: சீரினும் சீரல்ல செய்யாரே சீரோடு பேராண்மை வேண்டுபவர்.
0: புகழோடு பெருமைக்குரிய மானத்தையும் பேணிக்காக்க விரும்புபவர்கள் புகழ் தேடுகிற செயல்பாட்டிலும் தன் குடிப்பெருமைக்கு இழிவு தரும் செயல்களை செய்ய மாட்டார்கள். குறள் எண் 962 அதிகாரம் மானம்.
2: குறள் முதம் கேட்டீர்கள். நேரம் 5:30. ஆகாஷ்வாணி திரைகானம் கேட்போம். ரூப்குமார் ரத்தோட் திப்பு குரல்களில் மின்னலை திரைப்படத்திலிருந்து முதல் பாடல்

0: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில் அங்கக வேளாண்மை தொடர் நிகழ்ச்சியில்
1: அங்கக சான்றிதழ் பெற விரும்பும் வேளாண் உற்பத்தியாளர்கள்

0: மத்திய வர்த்தக அமைச்சகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட சான்றளிப்பு நிறுவனத்தை தொடர்பு கொள்ள வேண்டும். விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்து அதனுடன் கடந்த 3 வருடங்களாக பண்ணையில் கடைபிடித்த மண், நீர், பூச்சி, நோய், களை நிர்வாக முறைகள், பதப்படுத்தும் முறைகள், இடுபொருட்கள், விளைபொருட்களை பதிவு செய்யும் முறைகள் குறித்த தகவல்களையும் அனுப்ப வேண்டும்.
1: அங்கக சான்று பெறும் வழிமுறைகள் குறித்து திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய பேராசிரியர் முனைவர் ஏ ஷீபா அவர்கள் கூறும் கருத்துக்கள் தொடர்ந்து வேளாண் செய்திகள் ஆகியன இன்று 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
2: மத்தியில் 720 kHz ஒலித்துக் கொண்டிருக்கும் திரைகானத்தில் தொடர்வது திருவிளையாடல் ஆரம்பம் திரைப்படத்திற்காக ஹரீஷ் ராகவேந்திரா பாடியுள்ள பாடல்.

0: மனிதர்களுக்கு உண்ண, உடுக்க, உறங்க கொடையாகின்றன. விலங்குகளுக்கு வாழ்விடமாகின்றன. பல்லுயிர் பெருக உதவுகின்றன. பருவநிலை மாற்றத்தை எதிர்கொண்டு காக்கின்றன. கரியமிலம் கொண்டு பிராணவாயு தருகின்றன. இத்தனை தரும் மரங்கள் நம்மிடம் வேண்டுவது சிறிது அக்கறை மட்டுமே. மரங்கள் வளர்ப்போம், மழை பெறுவோம், சூழல் வளம் காப்போம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி சென்னை.
1: காற்றின் கரங்கள்ல கதை சொல்ற அந்த குரல், காணாத கண்களில் கனவுகள் விதைக்கும். தூரத்து தாயின் தாலாட்டு போல தொலைந்த மனங்களுக்கு நெருக்கம் தரும் ஓசை. மலை தாண்டி கடல் தாண்டி பறந்து வந்து மனங்களோட எல்லைகளை இணைக்கிற பாலம், அறிவின் விளக்கா செய்தியும் சிந்தனையும் ஒலிக்கிற காற்றலைகள், அன்பின் மொழியில உலகத்தை இணைக்கிற நம்பிக்கையின் குரல், சேர்த்து சொன்னா சமூகத்தோட இதய துடிப்பு வானொலி.
2: திரைகானத்திற்கு நிறைவாக ஹரிஷ் ராகவேந்திரா, ஸ்ரீசரண், மேகா குழுவினர் பாடியுள்ள பாடல் திரைப்படம் காதலில் விழுந்தேன்.

கேட்ட அந்த பாடலோடு நிறைவு பெற்றது திரைகானம். நேரம் 6 மணி, ஆகாஷ்வாணி. இன்றும் நாளையும் இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு நிகழ்ச்சி நிரல். இன்று மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பு மாய்வும், வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25, 6:55 திரை இசை, 6:40 மனதில் நின்றவை. 7 மணிக்கு திரைகானம், 7:10 திண்டுக்கல் மாவட்ட செய்திகள், எழுதியவர் எஸ் ராஜசேகரன். 7:25 பண்ணை செய்தி, 7:30 உழவர் உலகம். அங்கக சான்று பெறும் வழிமுறைகள் குறித்து திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய பேராசிரியர் முனைவர் ஏ ஷீபா அவர்களின் உரை, தொடர்ந்து மெல்லிசை வேளாண் செய்திகள் ஆகியன. 8:05 திரைகானம், 9:15 செய்திச் சுடர், 9:30 அகில பாரத பிரதேச நாட்டுப்புற மற்றும் மெல்லிசை, உஸ்தாத் சலீம் அல்லாவாலே அவர்கள் கசல், தொடர்ந்து கோபால் சிங் கிஞ்சி அவர்கள் நாட்டுப்புற இசை. டெல்லி அஞ்சல் 10:30 காற்றோடு கலந்திடவா. நாளை காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் கோ கமலக்கண்ணன் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம் வானிலை, 7 மணி முதல் 9 மணி வரை புத்தம்புது காலை நாளும் அறிவோம் பறவைகளின் திசை அறியும் திறன், எழுதி வழங்கியவர் எஸ் சித்ரா அவர்கள். தமிழமுதம் வழங்குபவர் முனைவர் சி ஆர் மஞ்சுளா அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு மகப்பேறு மருத்துவர் ராஜபிரியா ஐயப்பன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 10வது பகுதி. 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 திரைகானம். 7:45 நகர்பலத்தில் மழைக்கு முன் சீரமைப்பு, மழைக்கு பின் புதிய சாலைகள், பி விஜயலட்சுமி அவர்கள் எழுதிய செய்தி கோவை. 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8:00 to 8:30 திரைகானம். நாளை காலை 9 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் நாகை ஆர் முரளிதரன் அவர்களின் வயலினிசை, டாக்டர் டி பத்ரிநாராயணன் அவர்கள் உடன் வாசித்துள்ளார். ஸ்ரீமுஷ்ணம் வி ராஜாராவ் அவர்கள் மிருதங்கம், டாக்டர் வி

கேசவர்கள் கட்டம் நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10 மணிக்கு ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 அன்றாட நிகழ்வுகளின் தொகுப்பு தொடர்ந்து முத்துச்சிதறல். 11 மணிக்கு தேன் சிந்தும் நேரம். நண்பகல் 12:10 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் வி ருக்மணி அவர்களின் பக்தி பாடல்கள் கேட்கலாம். மேலக்காவேரி கே தியாகராஜன் அவர்கள் வயலின், தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை. 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் அமைப்பு சாரா

0: மகேந்திர விலாசத்தில் வேட்டை பயணம். உரை வழங்குகிறார் துணை பேராசிரியர் டாக்டர் எஸ் மதுராம்பிகா அவர்கள். 2:55 வானிலை. மாலை 5:30 திரைகானம், 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 6:55 திரைசை, 6:40 மனதில் நின்றவை. 7:00 திரைகானம், 7:10 தேனி மாவட்ட செய்திகள் எழுதியவர் ராஜ்குமார். 7:25 பண்ணை செய்தி. 7:30 உழவர் உலகம். இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. கை கொடுக்கும் காளான் சாகுபடி. திருவள்ளூர் மாவட்டம் ஆரணி ஏஎன் கௌதம் அவர்களுடன் நேர்முகம். ரோஸ்மெரி மற்றும் தைம் ஆகிய நறுமண பயிர்களின் சாகுபடி முறைகள், மதிப்பு கூட்டுதல் மற்றும் சந்தை வாய்ப்புகள் குறித்து நீலகிரி மாவட்டம் உதகமண்டலம் வேளாண் அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் பி ஜெய்ஸ்ரீதர் அவர்கள் வழங்கும் உரை. 8:05 9:15 திரைகானம். நாளை இரவு 9:30 அறிவியல் நேரம் நிகழ்ச்சியில் படைப்பாற்றல் ஒரு விஞ்ஞான பார்வை, மனநல மருத்துவர் யாமினி கண்ணப்பன் அவர்களுடன் நேர்முகம் முதல் பகுதி. இரவு 10:00 காற்றோடு கலந்திடவா. இன்றும் நாளையும் இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி, நேரம் 6:04 வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் மாநில ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 34.8°C, இயல்புக்கு 0.5°C கூடுதல். குறைந்த அளவு வெப்பநிலை 25.6°C, இயல்புக்கு 0.2°C குறைவு. பதிவான ஈரப்பதம் 88%. சென்னை மீனம்பாக்கத்தில் பதிவானபடி அதிகளவாக 35.2°C, இயல்புக்கு 1°C கூடுதல். குறைந்த அளவு வெப்பநிலை 25.5°C, இயல்புக்கு 0.2°C கூடுதல். ஈரப்பதம் 75%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் மாலையிலோ இரவிலோ லேசானது முதல் மிதமான மின்னலுடன் கூடிய இடிமழை தூறலுக்கு வாய்ப்புண்டு. அதிகளவு வெப்பநிலை 36°C, குறைந்த அளவு வெப்பநிலை 25 முதல் 26°C ஒட்டி காணப்படும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை, டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani, the news read by Anuja Kumar. India and New Zealand Free Trade Agreement, FTA, will come into force from the 20th of October this year on the occasion of Vijayadashmi. Addressing a press conference in New Delhi today, Commerce and Industry Minister Piyush Goyal said the agreement will provide duty-free access for 100% of Indian exports to New Zealand.
2: This strategic partnership and the roadmap to 2030 reflects our shared ambition to deepen this cooperation and includes the aspirational goal of doubling bilateral trade in goods and services to almost 35,000 crore rupees in the next 4 or 5 years. The entry into force of the India-New Zealand Free Trade Agreement will translate this goal into concrete economic outcomes.
1: India and Canada have agreed to fast-track negotiations for a Comprehensive Economic Partnership Agreement, CEPA, with the next round of talks set to commence on 5th of October. Mr. Goyal said the next 90 days could be a defining period in bilateral relations. He informed that the fourth round of negotiations for the proposed trade agreement with his Canadian counterpart was held in Mumbai last week. The minister said that during the meeting, both countries had decided to accelerate the pace of negotiations. The Defence Ministry today signed a contract with Accurate Industrial Controls Private Limited in New Delhi to procure auxiliary power units APU for T-72 and T-90 tanks at a cost of 586 crore rupees. The ministry said the APU is an alternate source for generation of electric power for fire control system, firing circuit, gun stabilization system and other ancillaries of the tank. The ministry said induction of indigenously developed APU use will further strengthen the operational readiness, reliability and sustainability of the Indian Army's mechanized formations. The National Highways Authority of India has released new guidelines for the planning and designing of high-speed access-controlled national highways. The Ministry of Road Transport and Highways said the guidelines will apply to all upcoming 4- and 6-lane greenfield and brownfield high-speed access-controlled national highways. The guidelines seek to bring uniformity in standards for preparation of detailed project reports of high-speed national highway corridors.

0: Minister of State for Health and Family Welfare Anupriya Patel today said that India's journey in pharmacovigilance has been a remarkable example of self-reliance over the years. She said this while releasing the 7th edition of National Formulary of India in New Delhi. The minister said that currently more than 1,100 adverse drug reaction monitoring centres are operational in the country, and the government aims to increase this number up to the primary health facility level. She also said that 25 countries in the world recognize and accept the Indian pharmacopoeia, and added that the country now provides pharmacovigilance data to WHO patient safety database. Prime Minister Narendra Modi has expressed grief over the demise of Sheikh Ahmed bin Rashid Al Maktoum. He was the brother of Dubai's ruler, Sheikh Mohammed bin Rashid Al Maktoum. In a social media post, Mr. Modi said that his efforts to serve the society will be cherished by generations to come. The Prime Minister also extended condolences to the royal family and the people of Dubai. In the Asian Games badminton, India defeated Bangladesh 3-0 without dropping a single game across three matches to reach the men's quarterfinals at Ichinomiya City in Japan today. Lakshya Sen beat Jaman Ayman Ibn, followed by Ayush Shetty's win over Gaurab Singha. Kidambi Srikanth then sealed the tie with a victory over Jumar Al-Amin. India will face host Japan in the quarterfinal tomorrow. A win in the game will guarantee a medal. The Indian women's team will also face Japan in the quarterfinal tomorrow. In Asian Games shooting, India won three medals in Aichi, Nagoya, Japan today. In the men's 10-meter air rifle individual event, Himanshu Dhillon won the silver medal, while Rudraksh Patil secured the bronze. India also bagged a silver in the men's team event of the same competition. And that is the end of this news bulletin.
1: நேரம் 6:10.
2: ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.
3: பூங்குழலி பூங்குழலி என்று சேந்தன் அமுதனுடைய குரல் கேட்டது. அடுத்த வினாடி அமுதனுடைய பயபிராந்தியுற்ற முகம் ஓடைக்கரையின் மேலிருந்து எட்டி பார்த்தது. பூங்குழலி கத்தியை இடுப்பில் செருகிக் கொண்டாள். அமுதனும் அவளை பார்த்து விட்டான்.
4: பூங்குழலி, நீ உயிரோடு இருக்கிறாயா என்று சொல்லிக்கொண்டே பாய்ந்து ஓடி வந்தான்.
3: நான் உயிரோடு இருப்பது உனக்கு கஷ்டமாயிருக்கிறதாகும். வேண்டுமானால் உன் கையாலேயே கொன்றுவிட்டு போய்விடு. ஆனால் அவ்வளவு தைரியம் உனக்கு எங்கிருந்து வரப்போகிறது என்றாள் பூங்குழலி.
4: சிவசிவா, எவ்வளவு கொடூரமான வார்த்தைகளை கூறுகிறாய். நான் எதற்காக உன்னை கொல்லப் போகிறேன்? நீதான் உன் வார்த்தைகளினால் என்னை கொல்லுகிறாய் என்றான் அமுதன்.
3: பின்னே சற்று முன்னாலேயே ஏன் வந்திருக்க கூடாது? கட்டுக்களை நானாக அறுத்து விடுவித்துக் கொள்வதற்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு போனேன் தெரியுமா
4: என்று சொல்லிக்கொண்டே பூங்குழலி எழுந்து நிற்க முயன்றாள். கால்கள் கயிறுகளால் தாறுமாறாக சிக்கிக் கொண்டிருந்தபடியால் தடுமாறி விழப் பார்த்தாள். அமுதன் அலறி புடைத்துக் கொண்டு அவளை பிடித்து விழாமல் தடுத்தான்.
3: ஐயையோ, இப்படியா பாவிகள் உன்னை கட்டி போட்டு விட்டு போனார்கள்? உடம்பெல்லாம் தடித்து போயிருக்கிறதே என்றான். இப்போது இவ்வளவு கரிசனப்படுகிறாயே, சற்று முன்னாலேயே வருவதற்கென்ன?
4: மறுபடியும் அப்படியே கேட்கிறாயே. உனக்கு இப்பேற்பட்ட ஆபத்து வந்திருக்கிறது என்று நான் என்ன கண்டேன்? நீ என்னை போ என்று விரட்டினாய். நான் போய்க் கொண்டிருந்தேன்.
3: பின் எதற்காக திரும்பி வந்தாய்? ஒருவேளை நான் செத்துப்போயிருந்தால் என் உடலை தகனம் செய்துவிட்டு போகலாம் என்பதற்காகவா?
4: சிவபெருமான் தொண்டையில் விஷத்தை வைத்துக் கொண்டார். நீ நாக்கிலேயே வைத்துக் கொண்டிருக்கிறாய். உனக்கு ஏதாவது ஆபத்து நேர்ந்திருக்கலாம் என்று உன் அண்ணி சொன்னதை கேட்டு ஓடோடியும் வந்தேன். அதற்கு நல்ல பரிசு கிடைத்தது. இதற்குள் படகிலிருந்து ஓடைக்கரையில் இறங்கியிருந்தாள் பூங்குழலி.
3: இந்த கத்தியை உன் மீது எரியலாம் என்றிருந்தேன், நீ தப்பித்தாய். இதே கத்தியினால் என் அண்ணியை முதலில் குத்தி கொன்றுவிட்டுதான் மறுகாரியம் பார்க்கப் போகிறேன். அந்த சண்டாளி எங்கே இருக்கிறாள்?
4: என்னை விட்டுவிட்டு உன் அண்ணியின் பேரில் எதற்காக பாய்கிறாய்? அவள் பேரில் எதற்காக இத்தனை கோபம்? உன்னை பற்றி எனக்கு அவள் சொன்னது குற்றமா?
3: அவள்தான் என் அத்தையை காட்டி கொடுத்தவள். புதர்மறைவில் அவள் யாருடனோ ரகசியமாக பேசிக் கொண்டிருப்பதை நீ கூட தான் பார்த்தாயே
4: என்றாள் பூங்குழலி. நீ நினைப்பது தவறு. உன் அண்ணி யாருடன் என்ன ரகசியம் பேசிக் கொண்டிருந்தாளோ என்னமோ. உன் அத்தையை அவள் காட்டி கொடுக்கவில்லை என்பது நிச்சயம். உன் அத்தையை பலாத்காரமாக பிடித்து கொண்டு போனவர்கள்

அண்ணியையும் மரத்தோடு சேர்த்து கட்டிப்போய்விட்டார்கள். அவளுடைய தலையில் அடித்து காயப்படுத்திவிட்டும் போய்விட்டார்கள். இது என்ன வேடிக்கை? நம்புவதற்கு முடியவில்லையே. உன்னை அவள் ஏமாற்றி விட்டிருக்கிறாள். நல்லது, நீ ஏன் திரும்பி வந்தாய்? அண்ணியை எவ்விடத்தில் பார்த்தாய்? எல்லாம் விபரமாகச் சொல்லு என்று பரபரப்புடன் பூங்குழலி கேட்டாள். சேந்தன் அமுதன் அவ்வாறே விபரமாக கூறினான். அவன் தஞ்சாவூர் செல்லும் சாலையில் போய்க் கொண்டிருந்தான். பூங்குழலியை பிரிந்து போக மனமின்றி தயக்கத்துடனேதான் போய்க் கொண்டிருந்தான். அப்போது பக்கத்து காட்டிலிருந்து ஏதோ கூச்சலும் அலரும் குரலும் கேட்டன. பலர் விரைந்து நடந்து வரும் சத்தமும் கேட்டது. சேந்தன் அமுதன் சாலை ஓரத்து மரம் ஒன்றின் பின்னால் மறைந்து கொண்டான். கையில் வேல் பிடித்த வீரர்கள் 7-8 பேர் காட்டு வழியாக திடுதிடுவென்று நடந்து வந்து ராஜபாட்டையில் பிரவேசித்தார்கள். அவர்களுக்கு மத்தியில் ஒரு பெண் பிள்ளை இருப்பது போல தோன்றியது. மனிதர்களிடையில் சற்று இடைவெளி தெரிந்தபோது மத்தியில் இருந்தவள் பூங்குழலியின் அத்தை மாதிரி தோன்றினாள். அவள் அத்தையாக இருக்க முடியாது, அது தன்னுடைய மனப்பிரமை என்று சேந்தன் அமுதன் எண்ணிக்கொண்டான். அந்த வீரர் கூட்டம் சென்ற பிறகும் காட்டிற்குள்ளே இருந்து ஒரு பெண் பிள்ளையின் கூக்குரல் கேட்டுக்கொண்டிருந்தது. சேந்தன் அமுதன் முதலில் நமக்கு என்னத்திற்கு வம்பு, நம் வழியே நாம் போய்விடலாமா என்று நினைத்தான். ஆனாலும் மனது கேட்கவில்லை. யார் அலறுவது என்று பார்த்து தன்னால் ஏதேனும் உதவி செய்ய கூடுமானால் செய்யலாம் என்று எண்ணி கூக்குரல் வந்த திசையை நோக்கிப் போனான். அங்கே ராக்கம்மாள் மரத்தில் கட்டப்பட்டிருந்ததைக் கண்டான். அவள் தலையிலிருந்து இரத்தம் வழிந்து முகமெல்லாம் ஒரே கோரமாயிருந்தது. அமுதனுக்கு அருகில் நெருங்கவே பயமாயிருந்தது. மனதை திடப்படுத்தி கொண்டு கட்டுக்களை அவிழ்த்து விட்டான். அவிழ்க்கும் போதே, இந்த அக்கிரமம் யார் செய்தது? எதற்காக செய்தார்கள்? சற்று முன் சாலையில் வந்து ஏறின மனிதர் யார்? அவர்கள் மத்தியில் ஒரு பெண் பிள்ளையும் போனது போலிருந்ததே, அவள் யார் என்றெல்லாம் கேட்டான். ஆம் தம்பி, அவர்கள் உன் பெரியம்மாவை கட்டி இழுத்து கொண்டு போகிறார்கள். அதை தடுப்பதற்காகவே நான் முயன்றேன். அதற்காகத்தான் என்னை இப்படி அடித்து கட்டிவிட்டு போனார்கள். உன் மாமன் மகளும் பெரியம்மாவும் படகிலேறி போய்க் கொண்டிருந்தார்களா? படகிலிருந்துதான் பெரியம்மாவை கட்டி இழுத்து வந்தார்கள். பூங்குழலியின் கதி என்ன ஆயிற்றோ தெரியவில்லை, ஓடிப்போய் பார் என்றாள். சேந்தன் அமுதன் திடுக்கிட்டு பூங்குழலியை தேடிக்கொண்டு புறப்பட்டான். அந்த சமயம் ராக்கம்மாள், கொஞ்சம் பொறு தம்பி, பூங்குழலியும் அந்த வாய்ப்பேச முடியாத பிசாசும் படகில் ஏறி எங்கே புறப்பட்டார்கள் உனக்கு தெரியுமா? உன்னை ஏன் விட்டுவிட்டு போனார்கள்? நீ எங்கே தனியாக கிளம்பினாய் என்று கேட்டாள். இப்படி அவள் கேட்டது முக்கியமாக வாய்ப்பேச முடியாத பிசாசு என்று சொன்னது சேந்தன் அமுதனுக்கு பிடிக்கவில்லை. எல்லாம் அப்புறம் சொல்லுகிறேன் என்று கூறிவிட்டு கால்வாயை நோக்கி ஓடி வந்தான். பூங்குழலியையும் அந்த மனிதர்கள் அடித்து போட்டிருப்பார்களோ, ஒருவேளை கொன்றே இருப்பார்களோ என்ற பதை பதைப்புடனே வந்தான். பூங்குழலி உயிரோடு இருப்பதையும் இரத்த காயம் இல்லாமல் இருப்பதையும் பார்த்ததும் அவனுக்கு ஆறுதல் உண்டாயிற்று. இந்த விவரங்களை கூறிவிட்டு, பூங்குழலி, இப்போது என்ன சொல்லுகிறாய்? உன் அண்ணியின் பேரில் நீ கோபித்துக் கொண்டது தவறுதான் அல்லவா என்று சேந்தன் அமுதன் கேட்டான். நீ சொல்வதை கேட்டால் அப்படித்தான் தோன்றுகிறது. அவளை எந்த இடத்தில் விட்டுவிட்டு வந்தாய்? அங்கே போய் பார்க்கலாம் வா என்றாள் பூங்குழலி. அவள் அங்கேயே இருப்பாள் என்பது என்ன நிச்சயம்? அங்கே இல்லாவிட்டால் அக்கம்பக்கத்தில் இருப்பாள், இல்லாவிட்டால் நம்மை தேடி கொண்டு வருவாள். அமுதா, நானும் என் அத்தையும் படகில் ஏறி எங்கே புறப்பட்டோம் என்று அண்ணி கேட்டாள் அல்லவா? ஆம் கேட்டாள். நீ அதற்கு மறுமொழி சொல்லவில்லையே, நிச்சயம்தானே? நிச்சயம்தான். வாய்ப்பேச முடியாத பிசாசு என்று அவள் சொன்னதும் எனக்கு உண்டான அருவறுப்பினால் மறுமொழி சொல்லாமலேயே வந்துவிட்டேன். இனிமேலும் நல்ல வார்த்தையாக கேட்டாலும் சொல்லாதே. நாங்கள் எங்கே புறப்பட்டோம் என்பதை அவள் ஏன் தெரிந்து கொள்ள விரும்புகிறாள்? அதற்கு ஏதோ காரணம் இருக்க வேண்டுமல்லவா? அமுதா, அத்தையை பிடித்து கொண்டு போனவர்களுக்கும் அண்ணிக்கும் தொடர்பு இல்லை என்பதை நிச்சயமாக சொல்ல முடியாது. அண்ணியின் மூலமாக அவர்கள் உளவறிந்து கொண்டு தங்கள் காரியம் முடிந்ததும் அவளை அடித்து கட்டி போட்டுவிட்டு போயிருக்கலாம். அப்படி இல்லாவிட்டாலும் அண்ணி வேறு ஏதோ துர்நோக்கத்துடனேதான் எங்களை தொடர்ந்து வந்திருக்க வேண்டும். ஆகையால் அவளுடன் ஜாக்கிரதையாகவே நடந்து கொள். முழுவதும் அவளை நம்பி மோசம் போய்விடாதே. பூங்குழலி, உன் அண்ணியின் சன்னிதானத்தில் உன் அண்ணன் வாய் பேச முடியாமல் இருந்து விடுவான் என்று சொல்லியிருக்கிறாயல்லவா? அதுபோலவே நானும் இருந்து விடுகிறேன். பேச வேண்டியதெல்லாம் நீயே பேசிக்கொள். இதை கேட்ட பூங்குழலி சிரித்தாள். உன் சிரிப்பு என் செவிகளுக்கு இன்னமுதாய் இருக்கிறது. திருநாவுக்கரசரின் தேவார பதிகத்தைப் போல இனிக்கிறது என்றான் அமுதன். ஏதோ தவறி சிரித்து விட்டேன், அதை கேட்டு ஏமாந்து விடாதே. என் உள்ளத்தில் அனல் பொங்குகிறது, நெஞ்சில் நெருப்பு பற்றி எரிகிறது. நெஞ்சின் தாபத்தை தணிப்பதற்கு இறைவனுடைய கருணை வெள்ளத்தை காட்டிலும் சிறந்த உபாயம் வேறு இல்லை என்றான் சேந்தன் அமுதன். சிறிது நேரம்

0: பூங்குழலியும் அவளுடைய அத்தை மகனும் காட்டு வழியில் மௌனமாக நடந்து சென்றார்கள். பூங்குழலி ஒரு நெடுமூச்சு விட்டு, அமுதா, உனக்கும் எனக்கும் ஏதோ ஜென்மாந்திர தொடர்பு இருக்குமென்று தோன்றுகிறது என்றாள். பூர்வ ஜென்மங்களை பற்றி இப்போது யாருக்கு என்ன கவலை? இந்த ஜென்மத்தை பற்றி ஏதாவது நல்ல செய்தி இருந்தால் சொல்லு என்றான் சேந்தன் அமுதன். முந்தைய பிறவிகளின் சொந்தம் இந்த பிறவியிலும் தொடரும் என்று சொல்லுகிறார்கள் அல்லவா? அது உண்மையாகத்தான் இருக்க வேண்டும். இன்று உச்சி வேளையில் உன்னை பிரிந்தபோது இனி உன்னை பார்க்கப் போவதே இல்லை என்று எண்ணினேன். இரண்டு நாழிகைக்குள்ளாக உன்னை மறுபடி பார்க்கும்படி நேர்ந்தது. அதற்காக வருத்தப்பட வேண்டாம். இந்த காட்டு வழியை கடந்து தஞ்சாவூர் சாலையை அடைந்ததும் நான் என் வழியே செல்வேன். நீ உன் இஷ்டம் போல போகலாம். உன்னை நான் அப்படி தனியே விட்டுவிடப் போவதில்லை. அண்ணியை கண்டு பேசிய பிறகு உன்னுடன் நான் தஞ்சாவூருக்கு வரப்போகிறேன். என் அத்தைக்கு நேர்ந்த துன்பத்துக்கு பரிகாரம் தேடப் போகிறேன். சோழ சக்கரவர்த்தியின் சன்னிதானத்தில் சென்று முறையிடப் போகிறேன். பூங்குழலி, சக்கரவர்த்தியின் சன்னிதானத்தை அடைவது அவ்வளவு எளிது என்று கருதுகிறாயா? நம் போன்றவர்கள் தஞ்சாவூர் கோட்டைக்குள்ளேயே பிரவேசிக்க முடியாதே.
1: ஏன் முடியாது? கோட்டை கதவு திறக்காவிட்டால் கதவை உடைத்து திறப்பேன். அது முடியாவிட்டால் மதில் சுவர் ஏறி குதித்து போவேன்.
0: அரண்மனை வாசலில் காவல் இருக்கும் சேவகர்களை என்ன செய்வாய்?
1: நான் போடுகிற கூச்சலை கேட்டு அவர்கள் மிரண்டு போய் என்னை சக்கரவர்த்தியிடம் அழைத்து போவார்கள்.
0: சின்ன பழுவேட்டரையரை அப்படியெல்லாம் மிரட்டிவிட முடியாது. அவருடைய அனுமதி இல்லாமல் யமன் கூட சக்கரவர்த்தியை அணுக முடியாது என்று தஞ்சாவூர் பக்கங்களில் ஜனங்கள் பேசிக்கொள்வது வழக்கம். அதனாலேதான் சக்கரவர்த்தி இன்னும் உயிரோடு இருக்கிறார் என்று சிலர் சொல்லுவதையும் கேட்டிருக்கிறேன்.
1: சக்கரவர்த்தியை பார்க்க முடியாவிட்டால் பழுவேட்டரையர்களையே பார்த்து இந்த அக்கிரமத்துக்கு பரிகாரம் உண்டா இல்லையா என்று கேட்பேன். அவர்கள் தக்க பரிகாரம் செய்யாவிட்டால் முதன் மந்திரி பிரம்மராயரிடம் போவேன். அதிலும் பயனில்லாவிட்டால் பழையாறையில் உள்ள ராணிகளிடம் போய் முறையிடுவேன். என் அத்தையின் கதி என்ன ஆயிற்று என்று தெரிந்து கொள்ளும் வரையில் ஓரிடத்தில் தங்க மாட்டேன். அவளுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு பரிகாரம் கிடைக்கும் வரையில் இரவு பகல் தூங்க மாட்டேன். அண்ணியின் அத்தையை வாய்ப்பேச முடியாத பிசாசு என்று சொன்னாள் அல்லவா? நானும் ஒரு பிசாசாக மாறி நாடு நகரம் எல்லாம் சுற்றி அலைவேன். நீதி நீதி என்று அலறிக்கொண்டு அலைந்து திரிவேன். அமுதா, நீயும் என்னோடு வருவாயா?
2: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
3: கோடிக்கரையில நந்தினிக்கும் பூங்குழலின் அண்ணி ராக்கம்மாளுக்கும் இடையே நடந்த உரையாடலின் ஒரு பகுதியை நினைவுபடுத்திப்போம். இலங்கைக்கு போயிருந்த பூங்குழலியை பத்தி கேட்கிறார் நந்தினி. அவள் இன்னும் திரும்பி வரவில்லை என்றால் அதை கொண்டு நீ என்ன ஊகிக்கிறாய்? ராக்கம்மாவின் பதில், யாரோ கடலில் மூழ்கி போய்விட்டதாக இவர்கள் அலறி அடித்துக் கொண்டுகிறார்களே, அது நிச்சயமல்ல என்று சொல்கிறேன். பூங்குழலி வந்த பிறகுதான் அது நிச்சயமாகும். சரி, இந்த நிலையிலையும் அமுதனை கேட்கிறா பாருங்க. உன் மாமன் மகளும் பெரியம்மாவும் படகில் ஏறி எங்கே போக புறப்பட்டாங்க? சிவபெருமான் மிடற்றில் நஞ்சை வச்சுக்கிட்டு இருக்கார், பூங்குழலி நாக்கிலேயே வச்சிருப்பதாக மனம் நொந்து சொல்றான் சேந்தன் அமுதன். அவன் பேரிலேயே அமுது இருக்கு. மனசை நெகிழ்விக்கிற பகுதி இது. ஈசன் புரிந்ததாக புராணங்களை வர அரிய செயல்கள்ல பெரிய தத்துவங்களை பார்க்கிறோம். சீறி பாயும் கங்கையை சடையில முடிச்சிருக்கார், இது பேராற்றலின் அடையாளம். தேய்ந்து வளர்ற சந்திரனை சூடி இருக்கார், இது பேரருளின் அடையாளம். அமுதம் வேண்டி பார்க்கடலை கடைஞ்சாங்க தேவர்கள். வெளிப்பட்டதோ ஆலகால விஷம், அதை வாங்கி மிடற்றலை நிறுத்திக்கிட்டார் சிவபெருமான். இது தியாகத்தின் அடையாளம். இதனால் தானே தியாகராஜன் துதிக்கப்படுறார். சிவமும் சக்தியும் ஒன்றே என்பதால இவ்வரிய செயல சக்தி புரிஞ்சதாக பாடுறார் இளங்கோவடிகள். விண்ணோர் அமுதுண்டும் சாவ ஒருவரும் உண்ணாத நஞ்சு உண்டு இருந்து அருள் செய்குவாய். அமுது உண்டாலும் தேவர்களுக்கும் ஒரு நாள் முடிவு உண்டு. ஆனா கொடிய நஞ்ச உண்டு அழியாமல் இருந்து உலகை காக்கிறாள் கொற்றவை. உன் சிரிப்பு என் செவிகளுக்கு இன்னமுதமாயிருக்கிறது. திருநாவுக்கரசரின் தேவார பதிகத்தை போல் இனிக்கிறதுன்னு பரவசமா பேசினான் சேந்தன் அமுதன். சிற்றின்ப சுவையில கூட பேரின்ப நிலையை அனுபவிக்கிற பக்குவத்தை பார்க்கிறோம். அப்பரேன்னு சம்பந்த பெருமானின் அமுதுண்ட வாயால் அழைக்கப்பட்டவர் திருநாவுக்கரசர். அந்த மகான் அருளிய திருவங்க மாலை கல் நெஞ்சையும் கரைச்சிடும். தலையே நீ வணங்காயின்னு தொடங்கி என்னுடைய தேடிக் கண்டுகொண்டேன்னு நிறைவு பெறும். தலையிலிருந்து கால்கள் வரை ஒவ்வொரு எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு விளக்கிறார். செவிகால் கழ்மென்களோ சிவன் எம்மிரை செம்பவள எரிபோல் மேனிப்பிறான் திறன் எப்போதும் செவிகால் கழ்மென்களோ. செவிகளே, ஈசனின் அருட்பெருக்கினை மற்றவர் கூறும்போது கேளுங்கள்னு அறிவுறுத்துறார். அமுதே.

0: இனிய தெய்வத் தமிழ் பதிகங்களை சொல்லிக் கொடுப்பேன். உன்னுடைய மதுரமான குரலில் அவற்றை பாடினால் பாடிய உன் நாவும் இனிக்கும், என் காதும் இனிக்கும். அது மட்டுமா, கோவிலுக்கு வர பக்தர்களும் மகிழ்வாங்க. இது சேந்த நமுதனின் ஆசை, தெய்வீகமயமானது. அதனால தான் பூங்குழலியின் மனம் மாற்றத்தில் அத்துணை நம்பிக்கை வச்சிருக்கான்.
1: செல்வங்கள் வாசிக்கும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: தொடர்வது திரையிசை பாடல் ஒன்று, சங்கர் மகாதேவன் சித்ரா குரல்களில். பொன்னியின் செல்வன் திரைப்படத்தில் இருந்தே ஒலிக்கிறது நேயர்களே.

0: விளம்பரத்தை தொடர்ந்து மாநில செய்திகள் இடம்பெறும்.
1: நாள்தோறும் வாழ்க்கை ஓட்டத்துல நாம பல விஷயங்களை மறந்து போறோம், ஆனா யாராவது நம்ம கவனிக்கிறாங்கன்னா ரொம்ப நிம்மதியா இருக்கும் இல்லையா? அப்படிதான் ஆர்பிஐயும் உங்க அன்கிளைம் டெபாசிட்ஸ் கவனிச்சுக்கிறாங்க.
2: அதாவது 10 ஆண்டுகளா எந்த பரிவர்த்தனையும் நடக்காத வங்கி கணக்குகள், அந்த மாதிரி கணக்குகள் இந்திய ரிசர்வ் வங்கியின் நிதிக்கே மாத்திடுவாங்க. நீங்க உங்க வங்கியின் எந்த கிளையிலும் போய் KYC அப்டேட் பண்ணிட்டு உங்க பயன்படுத்தப்படாத வைப்பு தொகையை திரும்ப பெறலாம்.
1: இந்திய ரிசர்வ் வங்கி சொல்றது என்னன்னா, விவரமா இருங்க,
2: எச்சரிக்கையாக இருங்க.
0: மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். தேயிலை துறையில் நவீன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். டெங்கு காய்ச்சல் பரவலை தடுப்பதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். சென்னை பட்டினப்பாக்கத்தில் புதிய தலைமைச் செயலகம் அமைக்கும் முடிவினை கைவிடுவதாக தாவேக அரசு வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும் என்று திமுக கோரியுள்ளது. தமிழகத்தின் ஒருசில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று 2 வெள்ளி 2 வெண்கல பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். தேயிலை துறையில் நவீன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் தென்னிந்திய தோட்ட அதிபர்கள் கூட்டமைப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். உலக சந்தையில் இந்திய தேயிலையின் பங்கினை அதிகரிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். தேயிலை தொடர்பான ஆராய்ச்சி, தர மேம்பாடு மற்றும் வர்த்தக வாய்ப்புகளிலும் தொழிலாளர்கள் நலனிலும் இந்த கூட்டமைப்பு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார். தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு நவீன பயிற்சிகள் வழங்கப்பட வேண்டியதன் அவசியத்தையும் குடியரசு துணைத் தலைவர் வலியுறுத்தினார். டெங்கு காய்ச்சல் பரவலை தடுப்பதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். சென்னையில் இது தொடர்பாக ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். கொசு ஒழிப்பு பணிகளை தீவிரப்படுத்துமாறும் இதுகுறித்து விழிப்புணர்வு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் முதலமைச்சர் இக்கூட்டத்தில் அறிவுறுத்தினார். இப்பணிகளை மக்கள் நல்வாழ்வுத் துறையோடு இணைந்து இதர துறைகளும் மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக அரசு மருத்துவமனைகள் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் தயார் நிலையில் இருப்பதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு விஜய் இந்த கூட்டத்தில் வலியுறுத்தினார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் தாவேக வெற்றி பெறும் என்று மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இன்று ஈரோட்டில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
3: வாய்ப்பு ரொம்ப பிரகாசமா இருக்கு, கண்டிப்பா வெற்றி தான். 60-70 வருஷமா ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு ஏங்கிட்டு இருந்த மக்களுக்கு பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு மாற்றம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம தேர்தலுக்கு முன்னாடி நம்ம சொல்லிதான் நம்ம வாக்கு கேட்டோம், ஜெயிச்சோம். இப்ப அந்த மாற்றத்தை நம்ம செஞ்சிட்டோம். மக்களோட எண்ணம் எப்படி இருக்கு நமக்கு நல்லா தெரியும். அவங்களுக்கான இந்த முதலமைச்சர் தலைமையிலான இந்த அரசு ரொம்ப சிறப்பா பண்ணிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. அதனால அவங்களுக்கும் அந்த தொகுதியிலையும் தமிழக வெற்றி கழகத்தின் வேட்பாளர் ஜெயிக்கணும் தான் சொல்றாங்க. திட்டமிட்டு நான் திரும்ப பெரிய குற்றச்சாட்டை ஓப்பனாவே சொல்றேன். நான் திட்டமிட்டு சில கட்சிகள், அது எந்த கட்சியும் உங்களுக்கு

0: தெரியும். நம்ம தவக்க வேட்பாளர் போற இடத்துல போய் இந்த மாதிரி கோஷம் எழுப்புறாங்க. ஆனா அங்க இருக்கிற மக்கள், அந்த பகுதி மக்கள் அனைவரும் நம்ம தலைவர் அவர்கள் ஆதரவா தான் இருக்காங்க. புதிய தலைமைச் செயலகம் கண்டிப்பாக அவசியம் கருதிதான் நம்ம முதலமைச்சர் ஒரு தெளிவான ஒரு அறிக்கை கொடுத்திருக்காரு.
1: சென்னை பட்டினப்பாக்கத்தில் புதிய தலைமைச் செயலகம் அமைக்கும் முடிவினை கைவிடுவதாக முதலமைச்சர் திரு விஜய் வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இன்று சென்னையில் மீனவர் சங்க நிர்வாகிகளின் கோரிக்கை மனுவை பெற்றுக்கொண்ட பின்னர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். தாவேக அரசின் இந்த முடிவுக்கு எதிராக மீனவர்கள் நடத்தி வரும் போராட்டத்திற்கு திமுக முழு ஆதரவளிக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். பட்டினப்பாக்கத்தில் தலைமைச் செயலகம் கட்டுவதற்கான அரசாணை வெளியிட்ட பின்னர் இது தொடர்பாக முடிவெடுக்கப்படவில்லை என்று அமைச்சர்கள் கூறுவது உண்மைக்கு மாறானது என்றும் திரு மு க ஸ்டாலின் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். இதற்கிடையே அரசாணை வெளியிட்ட பின்னர் மீனவர்கள் மற்றும் பொதுமக்களிடம் பெறப்பட்ட கருத்துக்களின் அடிப்படையில் அதனை செயல்படுத்துவது தொடர்பாக இறுதி முடிவெடுக்கவில்லை என்று தெரிவிக்கப்பட்டதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதன் அடிப்படையில் மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்த கருத்தில் தவறேதும் இல்லை என்றும் தெளிவுபடுத்தினார். போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தாவேக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். இன்று நெல்லையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பால் மற்றும் மின்சாரத்திற்கு தட்டுப்பாடு நிலவும் சூழலில் போதைப்பொருள் மட்டும் தடையின்றி கிடைப்பதாக குறை கூறினார். மின்வெட்டை தாவேக அரசு நியாயப்படுத்தக்கூடாது என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டார். தமிழக மீனவர்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட படகுகளை உடைக்கும் நடவடிக்கையில் இலங்கை அரசு ஈடுபடுவது கண்டிக்கத்தக்கது என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த இரண்டு நாட்களில் ஏராளமான படகுகள் உடைக்கப்பட்டதாக வெளியான செய்திகளை சுட்டிக்காட்டியுள்ளார். இப்பிரச்சினையில் மத்திய மாநில அரசுகள் உடனடியாக தலையிட்டு படகுகள் உடைக்கப்படுவதை தடுத்து நிறுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். தாவேக அரசுக்கு அளித்து வரும் ஆதரவு தொடரும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் கூறியுள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சென்னை பட்டினப்பாக்கத்தில் தலைமைச் செயலகம் கட்டும் முடிவினை தாவேக அரசு கைவிட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சாதனைகள்.
1: தமிழகத்தில் நடப்பு கொள்முதல் பருவத்தில் இதுவரை 117,000 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது. நெல் கொள்முதல் நிலையங்களில் உள்ள குறைபாடுகள் குறித்து விவசாயிகள் புகார் அளிக்க ஏதுவாக வாட்ஸ்அப் சேவை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக தமிழக அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. விவசாயிகள் தங்கள் புகார்களை 9500801465 என்ற வாட்ஸ்அப் எண்ணில் தெரிவிக்கலாம் என்று அதில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தமிழகத்தில் சேவல் சண்டைக்கு தடை விதிக்கப்படவில்லை என்று காவல்துறை தலைவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான வழக்கு நீதிபதி லட்சுமி நாராயணன் முன்பு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது காவல்துறை தலைவர் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட பதில் மனுவில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது. சேவல் சண்டையை முறைப்படுத்தும் நோக்கில்தான் சுற்றறிக்கை பிறப்பிக்கப்பட்டதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனை பதிவு செய்து கொண்ட நீதிபதி இந்த சுற்றறிக்கை குறித்து காவல்துறைக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்று உத்தரவிட்டார். சேவல் சண்டைக்கு தடை இல்லாததால் மனுதாரர் சம்பந்தப்பட்ட காவல் நிலைய அணுகி அனுமதி பெற்றுக் கொள்ளலாம் என்றும் அந்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
3: மத்திய மேற்கு மற்றும் அதை ஒட்டிய மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 24 மணி நேரத்தில் மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடையும். இது மேலும் வலுவடைந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மத்திய மேற்கு மற்றும் அதை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவக்கூடும். இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வடக்கு ஆந்திரா, தெற்கு ஒடிசா கடலோர பகுதிகளை சென்றடையும். மத்திய தமிழகம் மற்றும் அதை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று வேலூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும்.

0: மாவட்ட செய்திகள். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூர் அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் சேர்க்கை முகாம் நாளை மறுநாள் நடைபெறும் என்று ஆட்சியர் திரு தினேஷ்குமார் கூறியுள்ளார். தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்பட்ட 5.5 லட்சம் ரூபாயை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள நீர்நிலைகளின் கரைகளில் பனை விதைகளை நடவு செய்யும் பணிகளை ஆட்சியர் திருமதி வந்தனா கர்க் இன்று தொடங்கி வைத்தார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொழில்துறையினருடன் ஆட்சியர் திரு பிரதாப் இன்று கலந்துரையாடினார். தென்காசி மாவட்டத்தில் போக்சோ மற்றும் PCR சிறப்பு நீதிமன்றங்களை சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி திரு SA தர்மாதிகாரி இன்று காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். நாமக்கல் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திரு மதுபாலன் இன்று வழங்கினார். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியில் தூய்மை இந்தியா மற்றும் அன்னையின் பெயரில் மரம் நடும் இயக்கத்தின் கீழ் 3000 மரக்கன்றுகள் இன்று நடப்பட்டன. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று 2 வெள்ளி 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 10 மீட்டர் துப்பாக்கிச் சுடும் பிரிவில் ஹிமான்ஷு தில்லான் வெள்ளிப்பதக்கத்தையும் ருத்ராங்ஷ் பாட்டீல் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். ஆடவர் 10 மீட்டர் குழு பிரிவிலும் இந்தியாவிற்கு வெள்ளிப்பதக்கம் கிடைத்தது. மகளிர் 60 கிலோ எடைப்பிரிவு தற்காப்பு கலை போட்டியில் சுச்சிகா தரியால் வெண்கலப் பதக்கம் வென்றார். குத்துச்சண்டை போட்டியின் ஆடவர் 70 கிலோ எடைப்பிரிவில் சுமித் குண்டு காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 17-1 என்ற கோல் கணக்கில் இந்தோனேஷியாவை வென்றது. ஆடவர் பேட்மிண்டன் பிரிவில் இந்தியா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் 56 கிலோ எடைப்பிரிவு உஷு போட்டியில் ஆர்யன் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 4 வெள்ளி 2 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 12வது இடத்தில் உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேயிலை துறையில் நவீன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசு துணைத் தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். டெங்கு காய்ச்சல் பரவலை தடுப்பதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். சென்னை பட்டினப்பாக்கத்தில் புதிய தலைமைச் செயலகம் அமைக்கும் முடிவினை கைவிடுவதாக தாவேக அரசு வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும் என்று திமுக கோரியுள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று 2 வெள்ளி 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: இனி விளம்பரம்.
2: நிறைய இருக்கு.
3: இருக்கு
1: ஆகாஷ்வாணியின் சென்னை மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸ் நேயர்கள் கேட்க இருப்பது மனதில் நின்றவை. துவக்கமாக தம்பி படத்திற்காக உன்னிகிருஷ்ணன் ஹரிணி பாடிய பாடல்.

இனி மொழி படத்திற்காக ஒலிக்கும் குரல் எஸ்பி பாலசுப்ரமணியம். பாடல் ஒலிக்கும் நேரம் 6:50. 25 நொடி.

0: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில் அங்கக வேளாண்மை தொடர் நிகழ்ச்சியில்
1: அங்கக சான்றிதழ் பெற விரும்பும் வேளாண் உற்பத்தியாளர்கள் மத்திய வர்த்தக அமைச்சகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட சான்றளிப்பு நிறுவனத்தை தொடர்பு கொள்ள வேண்டும். விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்து அதனுடன் கடந்த 3 வருடங்களாக பண்ணையில் கடைபிடித்த மண், நீர், பூச்சி, நோய், களை நிர்வாக முறைகள், பதப்படுத்தும் முறைகள், இடுபொருட்கள், விளைபொருட்களை பதிவு செய்யும் முறைகள் குறித்த தகவல்களையும் அனுப்ப வேண்டும்.
0: அங்கக சான்று பெறும் வழிமுறைகள் குறித்து திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய பேராசிரியர் முனைவர் ஏ ஷீபா அவர்கள் கூறும் கருத்துக்கள் தொடர்ந்து வேளாண் செய்திகள் ஆகியன இன்று 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன் பெறுங்கள்.
2: நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் எம்மகன் படத்திற்காக ஒலிக்கும் குரல்கள் கார்த்திக் கல்யாணி.

0: அங்க குறையுது இங்க நிறையுது
1: மனம் இணைக்கும் இனிய திரையிசை பாடல்களை கேட்டு மகிழ்ந்தீர்கள். தொடர்வது திரைகானம். மதுபாலகிருஷ்ணன் சுஜாதா குரல்களில் சிவப்பதிகாரம் திரைப்படத்திலிருந்து

0: கேட்ட பாடலோடு திரைகானம் நிறைவு பெறுகிறது. நேயர்களே, மீண்டும் திரைகானம் இன்றிரவு 8:05 ஒலிக்கும். நேரம் 7:10. ஆகாஷ்வாணி திண்டுக்கல் மாவட்ட செய்திகள் வழங்குபவர் எஸ் ராஜசேகரன் அவர்கள்.
1: திண்டுக்கல் மாவட்ட நிலக்கோட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அரசு சமூக நீதி கல்லூரி மாணவியர் விடுதியில் சமூக நீதித்துறை சார்பில் 47,88,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட கற்றல் கற்பித்தல் கூடம் மற்றும் அழகர்நாயக்கன்பட்டியில் 1,27,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள கிராம அறிவு மையத்தையும் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வுத்துறை அமைச்சர் விக்னேஷ் திறந்து வைத்தார். பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் இந்த வசதிகளை முழுமையாக பயன்படுத்தி தங்கள் கற்றல் திறன்களை வளர்த்துக்கொண்டு வாழ்வில் சிறந்து விளங்க வேண்டும் என அமைச்சர் கேட்டுக்கொண்டார். வத்தலகுண்டுவில் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்ட பணிகள் சார்பில் நடைபெற்ற சமுதாய வளைகாப்பு விழாவை மதுவிலக்கு மற்றும் ஆயத்தெருவுத்துறை அமைச்சர் விக்னேஷ் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர், திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள 15 வட்டாரங்களில் மொத்தம் 1,500 கர்ப்பிணி தாய்மார்களுக்கு 375,000 ரூபாய் மதிப்பில் சமுதாய வளைகாப்பு விழா நடத்தப்பட உள்ளதாக தெரிவித்தார். மேலும் கர்ப்பிணிகள் அரசு மருத்துவமனைகளில் முறையான பரிசோதனை மேற்கொண்டு உடலையும் குழந்தைகளையும் ஆரோக்கியமாக பேண வேண்டும் என கேட்டுக்கொண்டார். பழனி வட்டம் ராஜம்பட்டி கிராமத்தில் மக்கள் தொடர்பு முகாம் மாவட்ட ஆட்சித்தலைவர் துர்காமூர்த்தி தலைமையில் நடைபெற்றது. இம்முகாமில் வருவாய்த்துறை, கூட்டுறவுத்துறை மற்றும் வேளாண்மைத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் சார்பில் 69 பயனாளிகள் மற்றும் 4 மகளிர் சுயுதவி குழுக்களுக்கு மொத்தம் 71,00,000 மதிப்பீட்டிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் பேசிய மாவட்ட ஆட்சித்தலைவர், கடைக்கோடி கிராம மக்களுக்கும் அரசின் நலத்திட்டங்கள் நேரடியாக சென்றடையும் வகையில் இத்தகைய முகாம்கள் நடத்தப்பட்டு வருவதாகவும், குடிநீர் தேவையை பூர்த்தி செய்ய காவேரி மற்றும் வைகை கூட்டு குடிநீர் திட்டங்கள் மூலம் தீவிர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும், நிலத்தடி நீரை உயர்த்த பொதுமக்கள் மழைநீரை சேகரிப்பு அமைப்புகளை ஏற்படுத்த வேண்டும் என அறிவுறுத்தினார். தொடர்ந்து பேசிய அவர், சுகாதாரத்தை பேணிக்காக்கும் வகையில் மக்கும் குப்பை, உலர்குப்பை, சுகாதார கழிவு மற்றும் மின்கழிவு என 4 வகைகளாக குப்பைகளை தரம் பிரித்து வழங்கி தூய்மை பணியாளர்களுக்கு ஒத்துழைக்குமாறும் கேட்டுக்கொண்டார். உலக புகழ்பெற்ற பழனி அருள்மிகு தண்டாதிபனை சுவாமி திருக்கோயிலில் பக்தர்கள் எளிதாக சென்று வர ரோப்கார் எனப்படும் கம்பிவட ஊர்தியானது இயக்கப்பட்டு வருகிறது. இந்த ரோப்கார் சேவையானது மாதத்திற்கு 1 நாளும் வருடத்திற்கு 1 மாதமும் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்வது வழக்கம். இந்நிலையில் ஆண்டு பராமரிப்பு பணிக்காக கடந்த ஜூலை 20 ரோப்கார் சேவை நிறுத்தப்பட்டு பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. அதில் நவீன பரிசோதனைகள், புதிய பாகங்கள் பொருத்துதல் மற்றும் மணல் மூட்டைகளை வைத்து சோதனை ஓட்டங்கள் ஆகியவை வெற்றிகரமாக நிறைவடைந்து வல்லுநர் குழுவின் தகுதி சான்றும் பெறப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து செப்டம்பர் 22 நாளை முதல் ரோப்கார் சேவை மீண்டும் இயக்கப்படும் என திருக்கோயில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. திண்டுக்கல்லில் பொதுமக்களுக்கு விரைவான மற்றும் தடையற்ற சேவைகளை வழங்கும் வகையில் இந்திய அரசின் மின்னணுவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் இந்திய தனித்துவ அடையாள ஆணைய அமைப்பின் சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே புதிதாக அமைக்கப்பட்ட ஆதார் சேவை மையத்தை மாவட்ட வருவாய் அலுவலர் ஜெயபாரதி திறந்து வைத்தார். இந்த மையத்தில் புதிய ஆதார் பதிவு, ஆவணங்கள் புதுப்பித்தல் மற்றும் பெயர், முகவரி, பாலினம், பிறந்த தேதி, கைபேசி எண், மின்னஞ்சல் முகவரி போன்ற விவரங்களில் திருத்தம் செய்யவும், மேலும் புகைப்படம், கைரேகை மற்றும் விழித்திரை உள்ளிட்ட பயோமெட்ரிக் விவரங்களை மீண்டும் பதிவேற்றம் செய்யும் வசதியும் இங்குள்ளது. அரசு விடுமுறை தினத்தை தவிர்த்து வாரத்தின் 7 நாட்களும் இந்த மையம் செயல்படும் என்பது இதன் சிறப்பம்சமாகும். மேலும் மாற்றுத்திறனாளிகள் எளிதில் சென்று வர சாய்தள வசதியும் ஏற்படுத்தியுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. எனவே திண்டுக்கல் மாவட்ட பொதுமக்கள் இந்த சேவை மையத்தினை முழுமையாக பயன்படுத்த

0: நடத்திக் கொள்ளுமாறு இந்திய தனித்துவ அடையாள ஆணைய அதிகாரிகள் கேட்டுக் கொண்டுள்ளனர்.
1: பயோமெட்ரிக்கு நம்ம 125 ரூபாயும், புதுப்பிக்கிறதுக்கான டெமோகிராஃபிக் அப்டேட்னு சொல்லக்கூடிய அந்த அப்டேட்டுக்கு பார்த்தீங்கன்னா 75 ரூபாயும், புதிதாக ஆதார் எடுக்கிறதுக்கு இலவசமாகவும் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். சிறப்பம்சமாக நம்மளோட ஆதார் சேவை மையத்தில் கிரிவன்ஸ், அதாவது ரொம்ப நாள்பட்ட குறைகளோடு இருக்கிறவங்க இங்கே வந்து கிரிவன்ஸ் வந்து கொடுத்து அந்த கம்ப்ளைண்ட்ஸை எடுத்து நமக்கு வந்து சீக்கிரமாக சர்வீஸ் பண்ணி அதை சரி பண்ணி கொடுத்துட்ருக்கோம்.
0: பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மக்களுடன் உரையாற்றும் மனதின் குரல் நிகழ்ச்சியில் தமிழ்நாட்டில் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் கீழ்மலை கிராமமான பண்ணைக்காடு என்ற பகுதியில் சந்திரசேரன் என்ற விவசாயி அவகேடோ சாகுபடி செய்து நல்ல லாபம் ஈட்டி வருகிறார் என மேற்கோள் காட்டி உரையாற்றினார். இது குறித்து விவசாயி சந்திரசேரன் தெரிவிக்கையில்,
2: பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் என்னை பற்றி பேசியிருக்கிறார். அதில் என்னை பற்றி பேசியதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. அவர்களுக்கு மிகவும் நன்றி.
3: திண்டுக்கல் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் எஸ் ராஜசேகரன் அவர்கள். சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
4: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நியூசிலாந்துடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் அடுத்த மாதம் 20 தேதி முதல் செயல்பாட்டுக்கு வரும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. கேரளத்தின் ரயில் மேம்பாட்டு பணிகளுக்கான நிதி ஒதுக்கீடு 10 மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். சிமெண்ட், மின்சாரம் உள்ளிட்ட முக்கிய தொழில் துறைகள் கடந்த மாதம் 4.8% வளர்ச்சி கண்டுள்ளன. இந்தியா மங்கோலியா இடையேயான கூட்டு ராணுவ பயிற்சி இன்று உத்தரகண்டில் தொடங்கியது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 2வது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 103 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. இனி விரிவான செய்திகள். நியூசிலாந்துடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் அடுத்த மாதம் 20 முதல் செயல்பாட்டுக்கு வரும் என்று மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த ஒப்பந்தத்தின் மூலம் நியூசிலாந்துக்கு எவ்வித கட்டணமும் இன்றி ஏற்றுமதி செய்ய வகை செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். இரு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தகம் அடுத்த 4 முதல் 5 ஆண்டுகளுக்குள் 35,000 கோடி ரூபாயை எட்டும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். இதன் மூலம் சிறு குறு தொழில்துறையினரும் விவசாயிகளும் கைவினை கலைஞர்களும் கைத்தறி நெசவாளர்களும் பயனடைவார்கள் என்று அவர் கூறினார். இந்த ஒப்பந்தம் மூலம் 2,00,000 கோடி ரூபாய் முதலீடு செய்ய நியூசிலாந்து உறுதியளித்துள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். ஏற்றுமதியாளர்களுக்கும் பெரிய அளவில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் என்றும் திரு பியூஷ் கோயல் கூறினார். கேரளத்தில் ரயில் மேம்பாட்டு பணிகளுக்கான நிதி ஒதுக்கீட்டினை பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு 10 மடங்கு அதிகரித்துள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இது தொடர்பாக தம்மை சந்தித்த கேரள நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் அவர் கலந்துரையாடினார். 2014 கேரளத்தின் ரயில் திட்ட பணிகளுக்கான நிதி ஒதுக்கீடு 372 கோடி ரூபாய் அளவிற்கு மட்டுமே இருந்ததாக அவர் குறிப்பிட்டார். நடப்பு நிதியாண்டில் இந்த நிதி ஒதுக்கீடு 3,795 கோடி ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். கடந்த 12 ஆண்டுகளில் கேரளத்தின் ரயில் கட்டமைப்பு வசதிகள் வெகுவாக மேம்படுத்தப்பட்டுள்ளதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். தேசிய நெடுஞ்சாலை திட்டத்தின் கீழ் அதிவிரைவு சாலைகளை அமைப்பதற்கான புதிய நெறிமுறைகளை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. அனைத்து 4 மற்றும் 6 வழி சாலைகளுக்கு இது பொருந்தும் என்று சாலை போக்குவரத்து துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த சாலைகளுக்கான ஒருங்கிணைந்த வடிவமைப்பை மேற்கொள்ளும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சிமெண்ட், மின்சாரம் உள்ளிட்ட முக்கிய தொழில் துறைகள் கடந்த மாதம் 4.8% வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. சிமெண்ட் துறையின் வளர்ச்சி மட்டும் 12.5% உள்ளது என்று வர்த்தகத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. வேளாண் அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் அதிகாரி ஒருவர் 1,00,000 ரூபாய் லஞ்சம் கோரிய புகாரின் அடிப்படையில் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். இது தொடர்பான புகார் மனு மீது உடனடி நடவடிக்கை எடுக்குமாறு மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் உத்தரவிட்டதன் அடிப்படையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக வேளாண் துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மத்திய பிரதேசத்தில் உள்ள சேமிப்பு கிடங்கிற்கு மானியத்தை விடுவிப்பதற்காக லஞ்சம் கோரிய புகாரின்

0: அடிப்படையில் வேளாண் துறை அதிகாரி மீது இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கர்நாடகாவில் ஆளும் காங்கிரஸ் அரசின் செயல்பாடுகளில் பல்வேறு அம்சங்கள் ஏற்புடையதாக இல்லை என்று மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி குற்றஞ்சாட்டியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வந்தே மாதரம் முழுமையாக பாடப்போவதில்லை என்ற கர்நாடக அரசின் முடிவு கண்டிக்கத்தக்கது என்றார். இப்பிரச்சினையை பிஜேபி நாடாளுமன்றத்தில் எழுப்பும் என்றும் அவர் கூறினார். காங்கிரஸ் கட்சியின் இந்த அணுகுமுறைக்கு கர்நாடக மக்கள் உரிய பதிலடி கொடுப்பார்கள் என்றும் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்தார். நாட்டின் வளர்ச்சியில் இளையோர் முக்கிய பங்கு வகிப்பதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் கூறியுள்ளார். உத்தரப்பிரதேசத்தின் மீரட்டில் உள்ள பல்கலைக்கழகத்தில் மாணவர்களுடன் கலந்துரையாடுகையில் அவர் இவ்வாறு கூறினார். போதைப் பொருட்களின் தீமை குறித்து மாணவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். சமூக வலைதளங்களில் அதிக நேரம் செலவிடுவதை மாணவர்கள் தவிர்க்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். திட்டமிட்டு பணியாற்றினால் வெற்றி நிச்சயம் என்பதை மாணவர்கள் உணர வேண்டும் என்றும் திரு நிதின் நபின் கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள். மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்துள்ள நிலையில், அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. இதன் காரணமாக மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. இது தொடர்பான சிறப்பு தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது டிஜிட்டல் கட்டமைப்பு வசதிகள்.
1: டிஜிட்டல் பண பரிவர்த்தனையில் இந்தியா முன்னணியில் உள்ளது. மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக டிஜிட்டல் கட்டமைப்பு வசதிகள் பெரிய அளவில் மேம்படுத்தப்பட்டது. நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்வதிலும் திட்டங்களை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதிலும் டிஜிட்டல் கட்டமைப்பு முக்கிய பங்கு வகித்து வருகிறது. ஆதார் மற்றும் டிஜிட்டல் பண பரிவர்த்தனை அன்றாட வாழ்க்கையில் பெரும் மாற்றங்களை கொண்டு வந்துள்ளது. தேனி தொடங்கி போக்குவரத்து வரை அனைத்து கட்டணங்களையும் டிஜிட்டல் பண பரிவர்த்தனை மூலம் எளிதாக மேற்கொள்ள முடிவதாக பட்னாவைச் சேர்ந்த சரண்யம் சிங் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார். வங்கிகளுக்கு சென்று பண பரிவர்த்தனை மேற்கொள்வதற்கு மாறாக தற்போது கைபேசி வாயிலாக எளிதாக பண பரிவர்த்தனையை செய்ய முடிவதாக பத்தேபூரைச் சேர்ந்த திவ்ய பிரதாப் சிங் கூறினார். தமிழகத்திலும் பூ விற்பனை செய்பவர் தொடங்கி பெரிய உணவு விடுதிகள் வரை கட்டணங்கள் டிஜிட்டல் பண பரிவர்த்தனை மூலம் எளிதாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது.
0: இந்தியா மங்கோலியா இடையேயான கூட்டு ராணுவ பயிற்சி இன்று உத்தராகண்டில் தொடங்கியது. பித்தோராகடில் அடுத்த மாதம் 3 தேதி வரை இந்த கூட்டு ராணுவ பயிற்சி நடைபெறவுள்ளது. இரு நாடுகளுக்கு இடையேயான ராணுவ ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் நோக்கில் இந்த கூட்டு பயிற்சி நடைபெறுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பீகாரில் தொகுதி மறுசீரமைப்பு பணிகளுக்கு பின்னரே உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி கூறியுள்ளார். இன்று பட்னாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், தொகுதி மறுசீரமைப்பு பணிகள் தற்போது நடைபெற்று வருவதை சுட்டிக்காட்டினார். மாநிலத்தின் வளர்ச்சியில் உள்ளாட்சி அமைப்புகள் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். மீன்வளத்துறையின் வளர்ச்சிக்கான மத்திய அரசின் திட்டத்தில் மேற்கு வங்க அரசு இணைந்துள்ளது. இன்று கொல்கத்தாவில் மத்திய மீன்வளத்துறை அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங்குடன் நடத்திய பேச்சுகளுக்கு பின்னர் மேற்கு வங்க முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி இதற்கான அறிவிப்பை வெளியிட்டார். இந்த திட்டத்தை முந்தைய திரிணாமுல் காங்கிரஸ் அரசு செயல்படுத்தவில்லை என்றும் அவர் குறை கூறினார். மீனவர்கள் நலனுக்கான இந்த திட்டம் அவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த உதவிடும் என்றும் திரு சுவேந்து அதிகாரி தெரிவித்தார். ஐக்கிய அரபு எமிரேட்டின் துணை அதிபர் திரு ஷேக் அகமது பின் ரஷீத் அல் மக்தூம் இன்று துபாயில் காலமானார். அவருக்கு வயது 76. அவரது மறைவுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். ஐக்கிய அரபு எமிரேட்டின் வளர்ச்சிக்காக அவர் ஆற்றிய பங்களிப்பு என்றென்றும் நினைவில் நிற்கும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங் 3 அரசுமுறை பயணமாக நாளை மறுநாள் அமெரிக்கா செல்கிறார். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பின் அழைப்பை ஏற்று

0: சீன அதிபர் இந்த பயணத்தை மேற்கொள்வதாக அந்நாட்டு வெளியுறவுத்துறை கூறியுள்ளது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான இரண்டாவது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 103 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. ராஜ்கோட்டில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 341 ரன் எடுத்தது. யஷ்வர்தன் சௌஹான் அபாரமாக ஆடி சதமடித்து 122 ரன்னுக்கு ஆட்டமிழந்தார். 342 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பின்னர் பேட் செய்த ஆஸ்திரேலியா 41.1 ஓவரில் 238 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. சிகுருபதி வெங்கடா அபாரமாக பந்து வீசி 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். 3 போட்டிகளை கொண்ட இந்த தொடரை முதல் 2 ஆட்டங்களிலும் வெற்றி பெற்று இந்தியா கைப்பற்றியுள்ளது. எகிப்தில் நடைபெற்ற ஃபாரஸ் கோப்பைக்கான ஜிம்னாஸ்டிக் போட்டியில் இந்தியாவின் கரிஷ்மா ராஜ்புத் வெள்ளிப்பதக்கம் வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நியூசிலாந்துடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் அடுத்த மாதம் 20 தேதி முதல் செயல்பாட்டுக்கு வரும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. கேரளத்தின் ரயில் மேம்பாட்டு பணிகளுக்கான நிதி ஒதுக்கீடு 10 மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். சிமெண்ட், மின்சாரம் உள்ளிட்ட முக்கிய தொழில்துறைகள் கடந்த மாதம் 4.8% வளர்ச்சி கண்டுள்ளன. இந்தியா மங்கோலியா இடையேயான கூட்டு ராணுவ பயிற்சி இன்று உத்தராகண்டில் தொடங்கியது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான இரண்டாவது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 103 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 7:15 ஆகாஷ்வாணி பண்ணை செய்தி. கரும்பு சாகுபடியாளர்கள் நீடித்த நவீன கரும்பு சாகுபடி தொழில்நுட்பங்களை கடைபிடிக்கலாம். ஒரு விதைப்பரு சீவல்களில் இருந்து நாற்றுகளை தயாரித்தல், இளம் நாற்றுகள் 25 முதல் 30 நாள் வயதுடைய நாற்றுகளை எடுத்து நடவு செய்தல், இடைவெளி வரிசைக்கு வரிசை 5 அடி, பயிருக்கு பயிர் 2 அடி இடைவெளி கொடுத்து கரும்பு நாற்றுகளை நடவு செய்தல், சொட்டு நீர் பாசனம் அமைக்க வேண்டும், அதன் மூலம் உரமிட வேண்டும், ஊடுபயிர் சாகுபடி செய்து மண்வளம் மற்றும் மகசூலை அதிகரிக்க வழிவகை செய்தல், இயற்கை சார்ந்த உரங்கள் மற்றும் பயிர் பாதுகாப்பு முறைகளுக்கு முக்கியத்துவம் அளித்தல், இவையே நீடித்த நவீன கரும்பு சாகுபடி தொழில்நுட்பங்கள். இதன் மூலம் அதிக விளைச்சல், அதாவது ஏக்கருக்கு 80 முதல் 120 டன்கள் வரை பெற முடியும். சாதாரண முறையில் சாகுபடி செய்யும் போது ஒரு பரு விதை என்றால் 60,000, இரு பரு விதை என்றால் 30,000 தேவைப்படும். நீடித்த நவீன முறையில் 5,000 ஒரு பரு விதை சீவல்களே போதுமானது. ஏக்கருக்கு சாதாரண முறையில் நாற்றங்கால் தயாரிப்பு இல்லை. நீடித்த நவீன சாகுபடி முறையில் நாற்றங்கால் உண்டு. நடவு முறையை பொறுத்தவரை சாதாரண முறையில் விதை கரணைகளை நேரடியாக நிலத்தில் நடவு செய்தல் வேண்டும். நீடித்த நவீன முறையில் 25 முதல் 30 நாட்கள் வயதுடைய நாற்றுகளை நடவு செய்தல் வேண்டும். சாதாரண முறையில் தண்ணீர் தேவை அதிகம், நீடித்த நவீன முறையில் குறைவு. கிளைவிடும் முளைகளின் எண்ணிக்கை சாதாரண முறையில் 8 முதல் 10, நீடித்த நவீன முறையில் 15 முதல் 20 கிளைகள் கிடைக்கும். ஊடுபயிர் சாத்தியக்கூறுகள் சாதாரண முறையில் குறைவு, நீடித்த நவீன முறையில் வாய்ப்புகள் அதிகம். எனவே விவசாயிகள் நீடித்த நவீன கரும்பு சாகுபடி முறையினை கடைபிடிக்க வேண்டும். இதில் நீர் உபயோகத்திறன் கூடுகிறது, கரும்பில் சர்க்கரை கட்டுமானம் அதிகரிக்கிறது, ஊடுபயிர் சாகுபடி மூலம் அதிக வருமானம் பெற முடியும், கரும்பிலும் அதிக விளைச்சல் பெற முடியும். இது குறித்த விவரங்களுக்கு உங்கள் பகுதியில் உள்ள வேளாண்மை அறிவியல் நிலையத்தையோ அல்லது சர்க்கரை ஆலையின் கரும்பு அலுவலர்களையோ தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். உழவர் பெருமக்களே, வருடம் முழுவதும் மக்காச்சோள சாகுபடி மேற்கொள்ளலாம். இதன் வயது 110 நாட்கள். கோ 6 என்கே 6240 போன்ற ரகங்களை சாகுபடி செய்யலாம். நிலத்தை நன்றாக உழவு செய்து 2 அடி இடைவெளியில் பார்சால்கள் அமைக்க வேண்டும். ஏக்கருக்கு 8 கிலோ விதை போதுமானது. பயிர் இடைவெளி வரிசைக்கு வரிசை 2 அடி, அதாவது 60 சென்டிமீட்டர், பயிருக்கு பயிர் 20 சென்டிமீட்டர் இடைவெளி கொடுக்க வேண்டும். ஒரு ஏக்கருக்கு 2 டன் மண்புழு உரம் இட்டு நன்றாக உழவு செய்த பிறகு ரசாயன உரம், அதாவது தழைச்சத்து 100 கிலோ, மணிச்சத்து 30 கிலோ, சாம்பல் சத்து 30 கிலோ ஒரு ஏக்கருக்கு என்ற அளவில் இட வேண்டும். விதை விதைத்த பின் களை கொல்லி தெளித்து களைகளை கட்டுப்படுத்த வேண்டும். சரியான நேரத்தில் இலை வழி தெளிப்பு, உரம், பூச்சி நோய் மேலாண்மை கடைபிடித்து விளைச்சலை அதிகப்படுத்தலாம். நீர் மேலாண்மையை பொறுத்தவரை 5 முதல் 7 நாட்களுக்கு ஒருமுறை நீர் பாய்ச்ச வேண்டும். விளைச்சல் ஏக்கருக்கு 2,800 முதல் 3,500 கிலோ வரை கிடைக்கும். நிகர வருமானம் ஏக்கருக்கு 25,000 ரூபாய் வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. எனவே விவசாய

விவசாயிகள் வீரிய ஒட்டு மக்காச்சோள சாகுபடியில் ஈடுபடுங்கள். நிகர லாபத்தை அதிகமாக பெறுங்கள். உழவர் நண்பர்களே, முயல் வளர்த்தால் வாழ்வில் முன்னேற முடியும். முயல் வளர்ப்பினால் ஏற்படக்கூடிய பயன்கள். முயலுக்கு தீவனமாக எளிதில் கிடைக்கும் தாவரங்களையும் வீட்டில் வீணாகின்ற காய்கறிகளையும் அளிக்கலாம். இறைச்சி முயல்களை 3 மாத வயதிலிருந்து இறைச்சிக்கு பயன்படுத்தலாம். உடல் எடையில் 50% மேல் இறைச்சி கிடைக்கும். முயல் இறைச்சியில் குறைந்த அளவு கொழுப்பும் அதிக அளவு புரதமும் உயிர் சத்துக்களும் உள்ளன. முயல்களின் தோலை பதனிட்டு அதிக விலைக்கு விற்பனை செய்யலாம். முயல்களின் கழிவுப் பொருட்கள் பயிர்களுக்கு சிறந்த எருவாகும். முயல்களை வீட்டு கொல்லைப்புறத்திலும் மொட்டை மாடியிலும் தோட்டத்திலும் வளர்க்கலாம். கிராமப்புற இளைஞர்களுக்கு முயல் வளர்ப்பு ஓர் உகந்த தொழில், சிறந்த தொழில். மேலும் விவரங்களுக்கு உங்கள் பகுதியில் உள்ள வேளாண்மை அறிவியல் நிலையங்களை தொடர்பு கொள்ளுங்கள். அல்லது கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி ஆராய்ச்சி மையத்தை அணுகுமாறு கேட்டுக்கொள்கிறோம். பண்ணை செய்தி கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 7:30. ஆகாஷ்வாணி. இப்போது கேட்போம்

0: அங்கக வேளாண்மை தொடர் நிகழ்ச்சி.
1: அக்கா, காய்கறி விக்கிற அக்கா, சத்த நில்லுங்க, இத வாரேன். ஆஹா, உங்க கடை காய்கறி எல்லாமே பார்க்கவே பளிச்சுன்னு இருக்கே.
2: பரவு, அண்ணனுக்கு பறிச்ச காய்கறிகளை அன்னைக்கே இல்ல விற்பனைக்கு கொண்டு வரோம்.
1: ஓ, இதெல்லாம் உங்க தோட்டத்து காய்கறிகளா?
2: ஆமாங்க்கா, அதுவும் ரசாயனம் பூச்சிக்கொல்லி மருந்துங்கன்னு எதுவும் போடாம இயற்கை இடுபொருட்களை மட்டுமே பயன்படுத்துறோம்.
1: அட, இதுதான் இந்த காய்கறிகளோட ரகசியமா? அதான் காய்கறி எல்லாம் நல்லா பளிச்சுன்னு இருக்கு. அக்கா, தினம் தினம் இந்த பக்கம் வருவீங்களா?
2: ரெண்டு மூணு நாளுக்கு ஒருக்கா இந்த பக்கம் வருவேன். கழனி பக்கத்திலேயே மச்சான் கடை போட்டிருக்காங்க. நான் இந்த தள்ளு வண்டியில ஒரு நாளைக்கு ஒரு நாலஞ்சு வீதிக்கு காய்கறிகளை கொண்டு வரேன்.
1: நீங்க விக்கிற விலையும் ரொம்ப நியாயமாத்தான் இருக்கு. ஏங்க்கா, நீங்க ஏன் இந்த காய்கறிகளை பெரிய பெரிய சந்தைக்கு எடுத்துட்டு போக கூடாது? ஏன் சொல்றேன்னா, இப்ப இது போல இயற்கை விளைபொருட்களுக்கு நல்ல வரவேற்பு இருக்கு. நீங்க நிறைய லாபமும் எடுக்கலாம்.
2: நீங்க சொல்றத கேட்க நல்லா தான் இருக்கு. ஆனா அதை எப்படி செய்யறது அப்படின்னு ஒன்னும் தெரியாதுல்ல
1: அக்கா? அப்படின்னா அதை முத தெரிஞ்சுக்கங்க. அங்கக சான்று பெறும் வழிமுறைகளை பத்தி திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய பேராசிரியர் முனைவர் ஏ ஷீபா அவங்க எடுத்து சொல்றாங்க. இது கேளுங்க.
3: தமிழ்நாட்டில் அங்கக சான்றளிப்பு மத்திய அரசின் தேசிய அங்கக வேளாண்மை செயல்திட்டத்தின்படி அபேட்டா நிறுவனத்தின் வழிகாட்டுதல் மற்றும் அங்கீகாரத்தின் மூலம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அங்கக வேளாண்மையில் ஈடுபட்டுள்ளோர் பொதுவாக தனி நபராகவோ குழுவாகவோ இதில் பதிவு செய்து கொள்ளலாம். பெரு வணிக நிறுவனங்களும் அங்கக சான்றளிப்பில் பதிவு செய்து கொள்ளலாம். மேலும் அங்கக விளைபொருட்களை பதன் செய்வோரும் வணிகம் மற்றும் ஏற்றுமதி செய்வோரும் பதிவு செய்து கொள்ளலாம். இந்த அங்கக சான்றளிப்பு பதிவு செய்வதற்கு கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள். அங்கக முறைப்படி இயற்கை வேளாண்மை சாகுபடி மேற்கொள்ளப்பட வேண்டும். குறிப்பாக ரசாயன உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள் மற்றும் மரபணு மாற்றம் செய்யப்பட்ட விதைகள் எக்காரணம் கொண்டும் பயன்படுத்த அனுமதிக்கப்பட மாட்டாது. அங்கக வேளாண்மை சாகுபடி செய்யும் பண்ணை தனிமைப்படுத்தியிருக்க வேண்டும். அருகில் விவசாய நிலங்களினாலோ அல்லது இதர சூழ்நிலைகளின் மூலமாகவோ அங்கக பண்ணை மாசுபடுவது இதன் மூலம் தடுக்கப்படுகிறது. அங்கக சான்று முழுமையாக பெற மாறுதல் காலம் முடியும், அதாவது கன்வர்ஷன் பீரியட் முடிகிற வரைக்கும் காத்திருக்க வேண்டும்.

இந்த மாறுதல் கால அளவு சுற்றுச்சூழலையும் முந்தைய நில பயன்பாட்டையும் பொறுத்து அமையும். சான்று செய்யப்பட உள்ள பயிர் விதைப்பதற்கு குறைந்தது 2 ஆண்டுகளுக்கு முன்பிருந்து தேசிய அங்கக உற்பத்தி தரங்கள் அனைத்தும் பராமரிக்கப்பட்டிருக்க வேண்டும். பல்லாண்டு பயிர்கள், அதாவது பெரனியல் கிராப்ஸ் என்று சொல்லக்கூடிய மரப்பயிர்களுக்கு முதல் அறுவடை தொடங்க குறைந்தது 3 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே அங்கக தரங்கள் பராமரிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஏற்கனவே அங்கக முறையில் தொடர்ந்து சாகுபடி செய்பவராக இருந்தாலும் குறைந்தது 12 மாதங்கள் காத்திருக்கும் காலத்திற்கு பிறகுதான் சான்று வழங்க ஏதுவாகும். அதனால் தொடர்ந்து அங்கக சாகுபடி செய்தமைக்கு உரிய பதிவு ஆவணங்களை காண்பிக்க வேண்டும். அங்கக வேளாண்மை சாகுபடியின் போது பயறு வகை பயிர்கள் சாகுபடி வருடாந்தர பயிர் சுழற்சி முறையில் இருக்க வேண்டும். இதனால் மண்வளம் பாதுகாக்க வழிவகிக்கிறது. இயற்கை உரம், தாவர பூச்சிக்கொல்லிகள் ஆகியன பண்ணைக்கு வெளியிலிருந்து வாங்கி உபயோகிக்கப்படும் பட்சத்தில் அது ரசாயன உரம், பூச்சிக்கொல்லி மற்றும் வேறு மாசுபடுத்தும் பொருட்கள் இல்லாதது என்பதனை எழுத்து மூலம் சம்பந்தப்பட்ட நிறுவனத்திடமிருந்து பெற்ற பின்னரே பயன்படுத்தப்பட வேண்டும். நன்கு மக்கிய பின்னரே இயற்கை உரங்களை நாம் இட வேண்டும். அங்கா சான்றுக்கு விண்ணப்பிக்கும் பண்ணையில் பதிவு ஆவணங்கள் பராமரிக்கப்பட வேண்டும். அவைகள் ஒவ்வொரு ஆய்வின் போதும் காண்பிக்கப்பட வேண்டும். மண் அரிமான தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்க வேண்டும். தொழிற்சாலை கழிவுநீர் ஓடைகள், அதிக உரம் பூச்சி மருந்து பயன்படுத்தும் பண்ணைகள் அருகில் அங்கக சான்று பண்ணைகள் இருக்கக்கூடாது. கால்நடைகள் பண்ணையிலேயே பராமரிக்கப்பட வேண்டும். கால்நடைகளுக்கு தீவனமாக தினமும் பண்ணையில் விளைந்தவற்றையே பயன்படுத்த வேண்டும். வெளியிலிருந்து தீவனம் பெறப்படின் மாசு இல்லாத இடங்களில் விளைந்ததாக இருத்தல் வேண்டும். அங்கக வேளாண்மைக்கு பயன்படுத்தும் பண்ணை கருவிகள், எந்திரங்கள், வாகனங்கள், டிராக்டர், லாரி இவைகளின் மூலம் அங்கக பொருட்கள் மாசுபடாதவாறு அவ்வப்போது சுத்தப்படுத்தி பராமரிக்கப்பட வேண்டும். அங்கக விளைபொருட்கள் சேமிக்கும் இடங்கள் தனியாகவும் சுத்தமாகவும் பராமரிக்கப்பட வேண்டும். அங்கக பொருட்கள் அனுப்பும் கொள்கலன்கள் எளிதில் மட்கக்கூடிய பொருளால் தயாரிக்கப்பட்டிருக்க வேண்டும். மேலும் அங்கக பொருட்களின் கொள்கலனில் பொருட்களின் முழு விபரங்கள் குறிக்கப்பட்டிருக்க வேண்டும். அங்கக விவசாயம் மற்றும் ரசாயன முறை விவசாயம் ஆகிய 2 முறைகளிலும் விளைபொருட்கள் உற்பத்தி செய்யப்படும் பட்சத்தில் இரண்டையும் தனியாக பிரித்து கலப்பு ஏற்படாதவாறு முறையாக கையாள வேண்டும். அங்கக சான்றளிப்பு மத்திய வர்த்தக அமைச்சக விதிமுறைகளின்படி நம் நாட்டில் அங்கக வேளாண் சான்றளிப்பு வழங்கி வருகின்ற அல்லது வழங்க விரும்புகிற எந்த ஒரு உள்நாட்டு அல்லது வெளிநாட்டு நிறுவனமும் மத்திய வர்த்தக அமைச்சகத்தின் அங்கீகாரத்தை பெற்றிருத்தல் வேண்டும். இப்போது இந்த சான்றிதழ் பெறும் முறைகள் குறித்து பார்க்கலாம். சான்றிதழ் பெற விரும்பும் அங்கக வேளாண் உற்பத்தியாளர்கள் மத்திய வர்த்தக அமைச்சகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட சான்றளிப்பு நிறுவனத்தை தொடர்பு கொள்ள வேண்டும். அந்நிறுவனங்கள் விண்ணப்ப படிவம், கட்டண முறைகள், உற்பத்தி முறைகள், ஆய்வு மேலும் சான்றளிப்பு வழிமுறைகள், தண்டனைகள் மற்றும் மேல்முறையீடு இது குறித்த தகவல்களை அனுப்பி வைக்கும். உற்பத்தியாளர்கள் விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்து அதனுடன் கடந்த 3 வருடங்களாக பண்ணையில் கடைபிடித்த மண், நீர், பூச்சி, நோய், களை நிர்வாக முறைகள், பதப்படுத்தும் முறைகள், இடுபொருட்கள், விளைபொருட்களை பதிவு செய்யும் முறைகள் குறித்த தகவல்களையும் அனுப்ப வேண்டும். அதன்பின் சான்றளிப்பு நிறுவனத்திற்கும் உற்பத்தியாளர்களுக்கும் இடையே சான்றளிப்பு ஒப்பந்தம் கையெழுத்திடப்படுகிறது. பின்னர் சான்றளிப்பு நிறுவனம் தனது ஆய்வாளரை அனுப்பி பண்ணையை ஆய்வு செய்யும். ஆய்வாளர் தனது சிபாரிசுடன் கூடிய ஆய்வு அறிக்கையை சான்றளிப்பு நிறுவனத்திற்கு அனுப்பி வைப்பார்கள். பண்ணை ஆய்வின் போது தேவைப்பட்டால் மண், இழைத்தழை, விளைபொருட்கள், இடுபொருட்கள் மாதிரிகளை எடுத்து ஆய்வகத்திற்கு அனுப்பி ரசாயன பொருட்கள் அல்லது பூச்சி மருந்துகள் கலந்துள்ளனவா என்று கண்டறியப்படும். அதன் பின்பு சான்றளிப்பு நிறுவனம் ஆய்வறிக்கையை மதிப்பீடு செய்து அதன் அடிப்படையில் சான்றிதழ் வழங்குகிறது. இச்சான்றிதழ் ஓராண்டுக்கு மட்டுமே வழங்கப்படும். ஆண்டுதோறும் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு மீண்டும் சான்றிதழ் வழங்கப்படும். சான்றளிப்பு நிறுவனம் அங்கக வேளாண் சான்றிதழை தனிநபருக்கோ அல்லது குழுக்களுக்கோ வழங்கி வருகிறது. தனிநபர் சான்றளிப்பில் சான்றளிப்பு பெற விரும்பும் தனிநபர் உற்பத்தியாளர்கள் நேரடியாக சான்றளிப்பு நிறுவனத்தை அணுகி சான்றளிப்பு ஒப்பந்தம் செய்து கொள்ளலாம். சான்றளிப்பு நிறுவனம் ஆய்வுக்கு பின் சான்றிதழை தனிநபர் பெயரில் வழங்குகிறது. தனிநபர் சான்றளிப்பு எளிதானது, ஆனால் கட்டணம் சற்று அதிகம். எனவே தனிநபர் உற்பத்தியாளர் சிறு விவசாயியாக இருக்கும் பட்சத்தில் அங்கக வேளாண் விளைபொருட்களின் அளவும் குறைவாக இருக்கும். எனவே

0: விளை பொருட்கள் விற்பனை செய்வதில் பிரச்சனை ஏற்படும். குழுவாக சான்றளிப்பு பெறுதல். விவசாய குழுக்கள், விவசாய சங்கங்கள், தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் மற்றும் அரசு சாரா நிறுவனங்கள் குழு சார்பின் கீழ் வருகிறது. குழுவில் உள்ள அங்கக விவசாயிகள் சார்பில் குழுவானது சான்றளிப்பு நிறுவனத்தை அணுகி சான்றளிப்பு ஒப்பந்தம் செய்து கொள்கிறது. சான்றளிப்பு நிறுவனம் ஆய்வுக்கு பின் சான்றிதழை குழுவின் பெயரில் வழங்குகிறது. குழு சான்றளிப்பில் உள்கட்டுப்பாட்டு அமைப்பு மிகவும் சிறப்பாக செயல்பட வேண்டும். குழுவில் உள்ள ஒவ்வொரு உறுப்பினர்களும் விவசாயியின் தோட்டத்தை தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் மற்றும் விவசாய சங்கங்கள் தங்களுக்குள்ளே ஆய்வு செய்து ஆய்வறிக்கையை பராமரிக்க வேண்டும். சான்றளிப்பு நிறுவனம் குழுவில் உள்ள தோட்டங்களை அங்கொன்றும் இங்கொன்றுமாக தேர்வு செய்தும் ஆய்வு செய்தும் ஆவணங்களை சரிபார்த்தும் சான்றிதழை வழங்குகிறது. குழுவில் உள்ள அனைத்து உறுப்பினர்களும் உண்மையுடனும் பொது நம்பிக்கையுடனும் செயல்பட வேண்டும். யாரேனும் ஒருவர் அங்கக விவசாய விதிமுறைகளை கடைபிடிக்க தவறினால் குழுவின் சான்றளிப்பு பாதிக்கப்படும். குழு சான்றளிப்பில் சான்று கட்டணம் மிகவும் குறைவு. அதிக அளவில் அங்கக வேளாண் விளைபொருட்கள் கிடைக்கும் என்பதால் குழுவின் பெயரில் சான்றிதழ் பெறுவது நல்லது. அங்கக வேளாண்மை செய்யும் விவசாயிகள் அங்கக சான்றளிப்பு பெறுவதற்கு சொல்லப்பட்ட விவரங்களை கருத்தில் கொண்டு செயல்படுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.
1: என்னக்கா, அங்கக சான்று பெறும் வழிமுறைகளை திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய பேராசிரியர் முனைவர் ஏ ஷீபா அவங்க தெளிவா எடுத்து சொல்லிட்டாங்கல்ல?
2: ஆஹா, விவரங்க எல்லாமே தெளிவா இருந்துச்சே. அங்கக விளைபொருட்களை எப்படி பக்குவமா சேகரிக்கணும், கலப்பு இல்லாம எப்படி பாதுகாக்கணும், குறிப்பா அங்கக சான்றிதழை எங்க எப்படி வாங்கணும் அப்படின்னு இப்ப நல்லாவே புரிஞ்சுகிட்டேனே.
1: அங்கக பொருட்களுக்கான தேவையும் அதிகரிச்சுக்கிட்டே வருது, அதை சரியா பயன்படுத்திக்கங்க.
2: கண்டிப்பா. அடுத்ததா நான் என்ன செய்யணும்னு நீங்க தெளிவா புரிய வச்சிட்டீங்களே. எங்க விளைபொருட்களுக்கு அங்கக சான்றிதழை வாங்கி எங்க தோட்டத்துக்கு பக்கத்திலேயே புதுசா கடையை போட்டுறேன்.
1: நல்லதுக்கா, அவசியம் உங்க கடைக்கு வாரேன். ஆனா இப்ப இந்த காய்கறிகள்ல எவ்வளவு வாங்க முடியுமோ அவ்வளவு வாங்கிக்கிறேன்.

இனி தொடர்வது வேளாண் செய்திகள். குறுவை சாகுபடிக்கேற்ற உயர் விளைச்சல் நெல் ரகங்கள். உலக அளவில் நெல் மிக முக்கிய உணவு பயிர்களில் ஒன்றாகும். தமிழகத்தில் நெல் உற்பத்தியை மேம்படுத்துவதில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் முக்கிய பங்காற்றுகிறது. நெல் ஆராய்ச்சிக்காக கோயம்புத்தூர், ஆடுதுறை, அம்பாசமுத்திரம், திரூர், திருச்சி, கிள்ளிக்குளம், வைகை அணை, பரமக்குடி ஆகிய இடங்களில் ஆராய்ச்சி நிலையங்கள் செயல்படுகின்றன. இந்த ஆராய்ச்சி நிலையங்கள் தமிழ்நாடு முழுவதும் உள்ள நெல் உற்பத்தியாளர்களுக்கு பெரும் ஆதரவாக உள்ளது. இந்நிலையங்களில் வெளியிடப்படும் நெல் ரகங்கள் பருவநிலை மாற்றத்திற்கு ஏற்ற அதிக விளைச்சல்

தரும் ரகங்களாகும். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் இந்நிலையங்களின் மூலம் தீவிர ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு வறட்சி, வெள்ளம், களர் உவர் நிலங்களில் பயிரிட ஏற்ற உயர் விளைச்சல் ரகங்களையும், பூச்சி நோய் தாக்குதலுக்கு எதிர்ப்பு திறன் கொண்ட ரகங்களையும் சமீப காலங்களில் வெளியிட்டுள்ளது. இனி குறுவை பருவத்திற்கு ஏற்ற ரகங்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம். குறுவை பருவத்தில் தட்ப வெப்ப சூழல், பெரும் மழை, பூச்சி நோய் தாக்குதல் போன்ற காரணிகளின் தாக்கம் மற்ற பருவங்களை காட்டிலும் குறைவாக உள்ளதால் பயிர் நன்கு வளர்ந்து அதிக விளைச்சல் பெற ஏதுவாகிறது. சொர்ணவாரி, கார், குறுவை, நவரை பருவத்திற்கு 110 முதல் 115 நாட்கள் வயதுடைய குறுகிய கால நெல் ரகங்கள் மிகவும் ஏற்றவையாகும். குறுவை பருவத்திற்கு ஏற்ற உயர் விளைச்சல் ரகங்கள், வீரிய ஒட்டு நெல் ரகங்கள் மற்றும் அவற்றின் சிறப்பியல்புகளை தெரிந்து கொள்ளலாம். கோ 54, இதன் சராசரி விளைச்சல் ஹெக்டருக்கு 6364 கிலோவாகும். கோ 51 விட 10.81% மற்றும் ADT 53 விட 10.50% அதிக விளைச்சல் தரவல்லது. மத்திய சன்ன அரிசியை உடைய இந்த ரகம் அதிக அறவை திறனும் முழு அரிசி காணும் திறனும் உடையது. அமைலோஸ் என்ற மாவு பொருள் இடைப்பட்ட அளவில் இருப்பதால் சமைப்பதற்கு மிகவும் சிறந்தது. புகையான், குலைநோய், இலையுறை அழுகல், இலையுறை கருகல் மற்றும் பழுப்பு புள்ளி நோய் ஆகியவற்றிற்கு மிதமான எதிர்ப்பு திறன் உடையது. கோ 55, கோ 55 என்ற இந்த ரகம் ADT 43 மற்றும் GEP 24 ஆகிய ரகங்களை இனக்கலப்பு செய்து உருவாக்கப்பட்டது. ஹெக்டருக்கு 6057 கிலோ விளைச்சல் தரவல்ல மிக சன்ன அரிசியை உடைய இந்த ரகம் அதிக அறவை திறனும் முழு அரிசி காணும் திறனும் உடையது. அமைலோஸ் என்ற மாவு பொருள் இடைப்பட்ட அளவில் இருப்பதால் சமைப்பதற்கு மிகவும் சிறந்தது. மேலும் நெல் துங்க்ரோ வைரஸ் நோய்க்கு மிதமான எதிர்ப்பு திறன் உடையது. அடுத்து ADT 56, இது வாரங்கள் 1-4-3-7-7 மற்றும் MTU 5 ஆகிய ரகங்களின் இனக்கலப்பு மூலம் உருவாக்கப்பட்டது. ஹெக்டருக்கு 5220 கிலோ விளைச்சல் மற்றும் நீண்ட பரும அரிசி வகையை கொண்ட இந்த ரகத்தின் 1000 நெல் மணிகளின் எடை 16.6 கிராம் ஆகும். சிறந்த சமையல் பண்புகளை உடைய இந்த ரகம் குலைநோய், தானிய நிறம் மாறல், துங்க்ரோ நோய்களுக்கு மிதமான எதிர்ப்பு திறன் உடையது. அடுத்து ADT 57, இது ஆடுதுறை 45 மற்றும் ACK 03-002 ஆகிய ரகங்களின் இனக்கலப்பு மூலம் உருவாக்கப்பட்டது. ஹெக்டருக்கு சுமார் 6502 கிலோ விளைச்சல் தரவல்லது. குத்தான செடி, நீண்ட மற்றும் நேரான குருத்திலை, உறுதியான செடி அமைப்பு உடையது. மத்திய சன்ன அரிசியை கொண்ட இந்த ரகத்தின் 1000 நெல் மணிகளின் எடை 15.4 கிராம் ஆகும். அதிக அறவை திறனும் முழு அரிசி காணும் திறனும் உடையது. குலைநோய்க்கு எதிர்ப்பு திறன், இலையுறை கருகல், பழுப்பு புள்ளி மற்றும் துங்க்ரோ நோய்க்கு மிதமான எதிர்ப்பு திறன் கொண்டது. குருத்துப்பூச்சி, இலைமடக்கு புழு மற்றும் புகையானுக்கு எதிர்ப்பு திறன் கொண்டது. அடுத்ததாக ADT 59, இது அதிக அறவை திறன் மற்றும் முழு அரிசி காணும் திறன் கொண்டது. பாக்டீரியா, இலையுறை கருகல், குலைநோய், துங்க்ரோ நோய்களுக்கு எதிர்ப்பு திறன் உடையது. குருத்துப்பூச்சி, இலைமடக்கு புழு, பாக்டீரியா இலைக்கருகல், இலையுறை அழுகல் மற்றும் மஞ்சள் கரிப்பூட்டை நோய்களுக்கு மிதமான எதிர்ப்பு திறன் உடையது. இட்லி மற்றும் பலகாரங்கள் செய்ய ஏற்ற இந்த ரகத்தில் 19.4 PPM துத்தநாக சத்து உள்ளது. அடுத்து ASD 21, ASD 16 மற்றும் மஞ்சள் சாரடை ஆகிய ரகங்களின் இனக்கலப்பின் மூலம் இது உருவாக்கப்பட்டது. முன்குறுவை, முன்கார், பிந்திய பிசானம் ஆகிய பருவங்களில் பயிரிட ஏற்ற 120 நாட்கள் வயதுடைய ரகமாகும். குட்டை, பருமன், வெள்ளை அரிசியை கொண்ட இந்த ரகத்தின் 1000 மணிகளின் எடை 24.4 கிராம் ஆகும். தண்டு துளைப்பான், இலைமடக்கு புழு, குலைநோய் மற்றும் இலையுறை அழுகல் நோய்க்கு மிதமான எதிர்ப்பு திறன் கொண்டது. கோ RH 5, இது மத்திய குறுகிய கால வயதுடைய வீரிய ஒட்டு நெல் ரகமாகும். சராசரி விளைச்சல் ஹெக்டருக்கு சுமார் 6467 கிலோ. வெப்பநிலைக்கேற்ப மாறுபடும். புகையான், தண்டு துளைப்பான், இலையில் வரும் குலைநோய், கதிரின் கழுத்து பகுதி குலைநோய் மற்றும் விதையுறை நிறமாற்றம் ஆகியவற்றிற்கு எதிர்ப்பு திறன் உடையது. நடுத்தர அளவில் அமைலோஸ் என்ற மாவு பொருள் கொண்டுள்ளதால் சமைப்பதற்கு உகந்தது. கேழ்வரகில் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள். கேழ்வரகில் கார்போஹைட்ரேட்டும் அரிசிக்கு சம அளவில் புரதமும் கொழுப்பும் உள்ளது. தேவையான

அமினோ அமிலங்களை கொண்ட தரமான புரதம் உள்ளது. பெரும்பாலான மாவுச்சத்துள்ள உணவுகளில் மிக குறைவாக காணப்படும் அமினோ அமிலங்கள் கேழ்வரகில் உள்ளன. கந்தகம் கொண்ட அமினோ அமிலங்கள் அதிக அளவில் உள்ளன. அரிசி மற்றும் கோதுமையை விட அதிகமான தாது உப்புக்கள் மற்றும் நுண்ணூட்ட சத்துக்கள் இதில் உள்ளன. பி வகை வைட்டமின்களும் உள்ளன. இரும்பு, கால்சியம், மெக்னீசியம், மாங்கனீசு, ஃபாஸ்பரஸ், துத்தநாகம், காப்பர், குரோமியம் ஆகியவையும் உள்ளன. எல்லா தானியங்களையும் விட நார்ச்சத்தும் கால்சியமும் அதிக அளவில் உள்ளது. அரிசியை விட 2 மடங்கு மெக்னீசியம் உள்ளது. கோதுமையை விட 2 மடங்கு அதிகமான பொட்டாசியம் உள்ளது. அரிசி மற்றும் கோதுமையை விட 4 மடங்கு அதிகமான இரும்பும் 10 மடங்கு கால்சியமும் இதில் உள்ளது. அரிசியை விட 3 மடங்கு அதிகமான நார்ச்சத்து உள்ளது. இரத்த கொலஸ்ட்ராலை குறைக்கக்கூடிய ஃபைட்டிக் அமிலம் இதில் உள்ளது. இவ்வாறு ஊட்டச்சத்து நிறைந்த கேழ்வரகிலிருந்து தயார் நிலை உணவுகள், பானங்கள், சேமியா, சீவல்கள், மால்ட், பிஸ்கட், கேக், அப்பளம், ரொட்டி, கூழ் போன்றவை தயாரிக்கப்படுகின்றன. முதலில் கேழ்வரகு சத்து பானம் தயாரிப்பது பற்றி தெரிந்து கொள்ளலாம். கேழ்வரகு 60%, கோதுமை 15% மற்றும் பச்சை பயறு 15% ஆகிய தானியங்களை நன்கு கழுவி சுத்தம் செய்து கேழ்வரகு மற்றும் கோதுமையை 24 மணி நேரமும் பச்சை பயரை 8 மணி நேரமும் தண்ணீரில் ஊற வைக்க வேண்டும். பின்பு தண்ணீரை வடித்துவிட்டு கேழ்வரகு மற்றும் கோதுமையை 48 மணி நேரமும் பச்சை பயரை 24 மணி நேரமும் முளை கட்ட வேண்டும். முளை கட்டிய தானியங்களை 60°C வெப்பநிலையில் 8 மணி நேரம் உலர வைக்க வேண்டும். பிறகு உலர்ந்த தானியங்களை உலர் முறையில் வறுக்க வேண்டும். அரவை இயந்திரத்தில் அரைக்க வேண்டும். பிறகு கொழுப்பு நீக்கப்பட்ட சோயா மாவு 5% மற்றும் பால் பவுடர் 5%, 1 கிலோ மாவுக்கு 10 கிராம் ஏலக்காய் தூள் சேர்க்க வேண்டும். பிறகு சல்லடையில் சலித்து கேழ்வரகு சத்துபானம் தயாரிக்கப்படுகிறது. அடுத்ததாக கேழ்வரகு மால்ட் தயாரிப்பது பற்றி தெரிந்து கொள்ளலாம். கேழ்வரகு தானியங்களை 10 முதல் 12 மணி நேரம் தண்ணீரில் ஊற வைக்க வேண்டும். தண்ணீரை வடித்துவிட்டு 2 நாட்களுக்கு காட்டன் துணி அல்லது பாத்திரத்திலிட்டு மூடி முளை கட்ட வேண்டும். பின்பு சூரிய ஒளியில் அல்லது மின் உலர்த்தியில் 80°C வெப்பநிலையில் 8 முதல் 10 மணி நேரம் உலர வைக்க வேண்டும். 110 முதல் 115°C வெப்பநிலையில் வறுக்க வேண்டும். அரவை இயந்திரத்தில் அரைத்து 100 முதல் 125 கன்னி மைக்ரான் அளவு சல்லடையில் சலித்து பால் பவுடர் மற்றும் வெல்லம் சேர்த்து உபயோகிக்கலாம். மேலும் இவற்றை வைத்து முதியவர் மற்றும் குழந்தைகள் உணவுகள், பால் பானங்கள், மால்ட், சர்க்கரை, சத்துபானம், அதிக சக்தி மற்றும் அதிக புரத பானங்கள் இணை உணவுகள் தயாரிக்கலாம். அடுத்ததாக கேழ்வரகு பொரி. முழு கேழ்வரகு தானியங்களை 18 முதல் 20% ஈரப்பதம் வரும் வரை தண்ணீர் சேர்த்து நிழலில் 4 முதல் 6 மணி நேரம் வைக்க வேண்டும். 230 முதல் 250°C வெப்பநிலைக்கு உட்படுத்த வேண்டும். கொப்பளித்து பொரித்த கேழ்வரகு தானியங்களின் ஈரப்பதம் 3 முதல் 5% ஆகும். இதற்கு பேக்கிங் இயந்திரம் பயன்படுத்தப்படுகிறது. அடுத்ததாக கேழ்வரகு அவல் எவ்வாறு செய்வது? நன்கு சுத்தம் செய்த கேழ்வரகு தானியங்களை 8 மணி நேரம் தண்ணீரில் ஊற வைக்க வேண்டும். தண்ணீரை வடித்துவிட்டு நீராவியில் 20 நிமிடம் வேக வைக்க வேண்டும். பிறகு நிழலில் உலர வைக்க வேண்டும். உலர்த்திய பிறகு அவல் தயாரிக்கும் இயந்திரத்திலிட்டு பிறகு உலர்த்தியில் உலர வைக்க வேண்டும். இனி கேழ்வரகு இட்லி மிக்ஸ் தயாரிப்பது பற்றி தெரிந்து கொள்ளலாம். கேழ்வரகு தானியங்களை 20 மணி நேரம் தண்ணீரில் ஊற வைக்க வேண்டும். பிறகு மாவாக அரைக்க வேண்டும். உளுந்து பருப்பை 4 மணி நேரம் தண்ணீரில் ஊற வைத்து மாவாக அரைக்க வேண்டும். 2 மாவுகளையும் ஒன்றாக சேர்த்து அரிசி மாவுடன் கலக்க வேண்டும். தேவையான மசாலா பொருட்களை இதில் சேர்க்க வேண்டும். மேலும் தண்ணீர் சேர்த்து மாவை கலக்க வேண்டும். 29°C வெப்பநிலையில் 5 மணி நேரம் நொதிக்க வைக்க வேண்டும். பின்பு அவனில் உலர்த்த வேண்டும். இதனை பாலித்தீன் பைகளில் அடைத்து 5°C வெப்பநிலையில் குளிர்சாதன பெட்டியில் சேமிக்க வேண்டும். இனி கேழ்வரகு கேக் செய்வது பற்றி தெரிந்து கொள்ளலாம். கேழ்வரகு மாவு 100 கிராம், எசன்ஸ் 3 மில்லி, பேக்கரி கொழுப்பு 100 கிராம், பேக்கிங் பவுடர் 3 கிராம், முட்டை 2, கொக்கோ பவுடர் 5 கிராம், சர்க்கரை 100 கிராம், உப்பு 2 கிராம், பால் 20 மில்லி ஆகிய அனைத்து உலர் பொருட்களையும் சலிக்க வேண்டும். சர்க்கரை பவுடர் மற்றும் முட்டை வெள்ளை கரு பகுதியை சேர்த்து கலக்க வேண்டும். பால் எசன்ஸ், முட்டை மஞ்சள் கரு பகுதி ஆகியவற்றை சேர்த்து கலக்க வேண்டும். பின்பு கேழ்வரகு மாவு, உப்பு, கொக்கோ பவுடர், பேக்கிங் பவுடர் சேர்த்து கலக்க வேண்டும். பேக்கிங் பாத்திரத்தில் இட்டு 180°C வெப்பநிலையில் அடுமனை அடுப்பில் 15 முதல் 20 நிமிடம் வைக்க வேண்டும்.

0: அடுத்து கேழ்வரகு பிஸ்கட் செய்முறை. கேழ்வரகு மாவு 750 கிராம், மைதா மாவு 250 கிராம், பேக்கரி கொழுப்பு 250 கிராம், சர்க்கரை 500 கிராம், உப்பு 1 தேக்கரண்டி, பேக்கிங் பவுடர் 1/2 தேக்கரண்டி, பேக்கிங் சோடா 1/2 தேக்கரண்டி ஆகியவற்றுடன் தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து கலக்க வேண்டும். மாவை தேய்த்து விரும்பிய வடிவங்களில் வெட்டி கொள்ள வேண்டும். அடுமனை அடுப்பில் 200°C வெப்பநிலையில் 10 நிமிடம் வைக்க வேண்டும். இனி கேழ்வரகு சேமியா செய்முறையை பற்றி தெரிந்து கொள்ளலாம். கேழ்வரகு மாவு, சோயா மாவு மற்றும் மால்டோடெக்ஸ்ட்ரின் ஆகியவற்றை 35% ஈரப்பதம் வரும் வரை தண்ணீருடன் சேர்த்து நன்கு கலக்கி நீராவியில் வேக வைத்து சேமியா பிழியும் இயந்திரத்தின் மூலம் பிழிந்தெடுத்து பின்னர் மின் உலர்த்தியில் உலர வைக்க வேண்டும். இனி கேழ்வரகு நூடுல்ஸ் பற்றி தெரிந்து கொள்ளலாம். கேழ்வரகு மாவு 150 கிராம், முட்டை வெள்ளைக்கரு பகுதி 15 கிராம், சோயா மாவு 15 கிராம், உப்பு 4 கிராம், பேக்கிங் சோடா 0.5 கிராம், பேக்கிங் பவுடர் 0.5 கிராம், சிஎம்சி 2.5 கிராம், எண்ணெய் 5 மில்லி, பூண்டு மற்றும் மிளகு 2 கிராம், ஈஸ்ட் 2.5 கிராம் ஆகியவற்றை சேர்த்து மாவு கலவையாக்கி 2 மடங்கு பொங்கி வரும் வரை 10 முதல் 15 நிமிடம் நொதிக்க வைக்க வேண்டும். எக்ஸ்ட்ரூடர் என்ற பிழியும் இயந்திரத்தில் இட்டு நூடுல்ஸ் பிழிந்தெடுக்க வேண்டும். பிறகு மின் உலர்த்தியில் உலர வைக்க வேண்டும். இது போன்ற தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி ஊட்டச்சத்துள்ள உணவுகளை தயாரிக்கலாம். மேலும் கேழ்வரகினை மதிப்பு கூட்டி விற்பனை செய்து அதிக லாபம் ஈட்டலாம்.
1: இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள்.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தேயிலை துறையில் நவீன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் தென்னிந்திய தோட்ட அதிபர்கள் கூட்டமைப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். உலக சந்தையில் இந்திய தேயிலையின் பங்கினை அதிகரிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். தேயிலை தொடர்பான ஆராய்ச்சி, தர மேம்பாடு மற்றும் வர்த்தக வாய்ப்புகளிலும் தொழிலாளர்கள் நலனிலும் இந்த கூட்டமைப்பு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார். தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு நவீன பயிற்சிகள் வழங்கப்பட வேண்டியதன் அவசியத்தையும் குடியரசு துணைத் தலைவர் வலியுறுத்தினார். நியூசிலாந்துடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் அடுத்த மாதம் 20ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வரும் என்று மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த ஒப்பந்தத்தின் மூலம் நியூசிலாந்துக்கு எவ்வித கட்டணமும் இன்றி ஏற்றுமதி செய்ய வகை செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். இரு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தகம் அடுத்த 4 முதல் 5 ஆண்டுகளுக்குள் 35,000 கோடி ரூபாயை எட்டும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். இதன் மூலம் சிறு குறு தொழில்துறையினரும் விவசாயிகளும் கைவினை கலைஞர்களும் கைத்தறி நெசவாளர்களும் பயனடைவார்கள் என்று அவர் கூறினார். இந்த ஒப்பந்தம் மூலம் 2 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு செய்ய நியூசிலாந்து உறுதியளித்துள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். ஏற்றுமதியாளர்களுக்கும் பெரிய அளவில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் என்றும் திரு பியூஷ் கோயல் கூறினார். சிமெண்ட், மின்சாரம் உள்ளிட்ட முக்கிய தொழில்துறைகள் கடந்த மாதம் 4.8% வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. சிமெண்ட் துறையின் வளர்ச்சி மட்டும் 12.5% உள்ளது என்று வர்த்தகத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. டெங்கு காய்ச்சல் பரவலை தடுப்பதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். சென்னையில் இது தொடர்பாக ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். கொசு ஒழிப்பு பணிகளை தீவிரப்படுத்துமாறும் இதுகுறித்து விழிப்புணர்வு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் முதலமைச்சர் இக்கூட்டத்தில் அறிவுறுத்தினார். இப்பணிகளை மக்கள் நல்வாழ்வுத்துறையோடு இணைந்து இதர துறைகளும் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக அரசு மருத்துவமனைகள் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் தயார் நிலையில் இருப்பதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு விஜய் இந்த கூட்டத்தில் வலியுறுத்தினார். போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தவைக்கு அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றஞ்சாட்டியுள்ளார். இன்று நெல்லையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பால் மற்றும் மின்சாரத்திற்கு தட்டுப்பாடு நிலவும் சூழலில் போதைப்பொருள் மட்டும் தடையின்றி கிடைப்பதாக குறை கூறினார். மின்வெட்டை தவைக்கு அரசு நியாயப்படுத்தக்கூடாது என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டார். தவிக்கு அரசுக்கு அளித்து வரும் ஆதரவு தொடரும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் கூறியுள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சென்னை பட்டினப்பாக்கத்தில் தலைமைச் செயலகம் கட்டும் முடிவினை தவிக்கு அரசு கைவிட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். தமிழகத்தில் நடப்பு கொள்முதல் பருவத்தில் இதுவரை 1,17,000 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது. நெல் கொள்முதல் நிலையங்களில் உள்ள குறைபாடுகள் குறித்து விவசாயிகள் புகார் அளிக்க ஏதுவாக வாட்ஸ்அப் சேவை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக தமிழக அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. விவசாயிகள் தங்கள் புகார்களை 9500804565 என்ற வாட்ஸ்அப் எண்ணில் தெரிவிக்கலாம் என்றும் அதில் அறிவிக்கப்பட்டுள்ளது.

அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தமிழகத்தில் சேவல் சண்டைக்கு தடை விதிக்கப்படவில்லை என்று காவல்துறை தலைவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார். இத்தொடர்பான வழக்கு நீதிபதி லட்சுமி நாராயணன் முன்பு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது காவல்துறை தலைவர் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட பதில் மனுவில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது. சேவல் சண்டையை முறைப்படுத்தும் நோக்கில்தான் சுற்றறிக்கை பிறப்பிக்கப்பட்டதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனை பதிவு செய்து கொண்ட நீதிபதி இந்த சுற்றறிக்கை குறித்து காவல்துறைக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்று உத்தரவிட்டார். சேவல் சண்டைக்கு தடை இல்லாததால் மனுதாரர்

0: ஒரு நாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 103 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. 3 போட்டிகளை கொண்ட இந்த தொடரை முதல் 2 ஆட்டங்களிலும் வெற்றி பெற்று இந்தியா கைப்பற்றியுள்ளது. எகிப்தில் நடைபெற்ற ஃபாரோஸ் கோப்பைக்கான ஜிம்னாஸ்டிக் போட்டியில் இந்தியாவின் கரிஷ்மா ராஜ்புத் வெள்ளிப்பதக்கம் வென்றார். நியூபர்க் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஷஹஜா யாமலப்பள்ளி இங்கிலாந்தின் நைக்தா பெயின்ஸ் இணை பட்டம் வென்றது. IPL கிரிக்கெட் போட்டிக்கான சென்னை அணியின் முதன்மை பயிற்சியாளராக ஜாகிர்கான் நியமிக்கப்பட்டுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 8:05 நிமிடம். ஆகாஷ்வாணி திரைகானம் கேட்கலாம். எஜமான் திரைப்படத்தில் SP பாலசுப்ரமணியம் S. ஜானகி பாடியுள்ள பாடல்.

ஒலித்துக் கொண்டிருக்கும் திரைகானத்தில் தொடர்வது சிங்காரவேலன் திரைப்படத்திலிருந்து பாடல். எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்கள் ஒலிக்கிறது.

எஸ்பி பாலசுப்ரமணியம், சொர்ணலதா குரல்களில் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் மன்னன். தொடரும் பாடல் புன்னகை மன்னன் திரைப்படத்தில் இருந்து. எஸ்பி பாலசுப்ரமணியம், சித்ரா குரல்களில்.

0: மாநில செய்தி பிரிவு வழங்கும் செய்தி தொடர்.
1: வணக்கம் நேயர்களே, இன்றைய டிஜிட்டல் காலகட்டத்தில் கையில் பணம் இல்லை அப்படின்னா கூட செல்போன் மூலமாக பணம் செலுத்தக்கூடிய வசதி நம்ம அன்றாட வாழ்க்கையில் ஒரு அங்கமாக மாறிடுச்சுன்னே சொல்லலாம். பெட்டி கடை தொடங்கி பெரிய வணிக நிறுவனங்கள் வரைக்கும் இன்றைக்கு டிஜிட்டல் பண பரிவர்த்தனை முக்கிய இடத்தை பிடிச்சிருக்குன்னே சொல்லலாம். குறிப்பாக யூபிஐ மூலம் பணம் செலுத்துவது அப்படின்றது மக்களுடைய வழக்கமான நடைமுறையாக மாறியிருக்க இந்த காலகட்டத்தில் 2000 ரூபாய்க்கும் மேற்பட்ட குறிப்பிட்ட வணிக பரிவர்த்தனைக்கு புதிய கட்டண அமைப்பு அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த குறிப்பிட்ட அதிக மதிப்பிலான வணிக யூபிஐ பரிவர்த்தனைகளுக்கு வணிக தள்ளுபடி கட்டணம் அப்படின்னு சொல்லக்கூடிய எம்டிஆர் கட்டணம் அறிமுகப்படுத்துவது குறித்து மத்திய அரசு விளக்கம் அளிச்சிருக்காங்க. இது குறித்து பொதுமக்களுக்கும் வணிகர்களுக்கும் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் குறித்து நம்ம கிட்ட விரிவா பேசுறதுக்காக மூத்த பத்திரிகையாளர் திரு குமார் ராமசாமி ஆதித்தன் அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார்.
2: வணக்கம்.
1: சார், இப்போ யூபிஐ பண பரிவர்த்தனை அப்படின்றது நம்ம வாழ்க்கையில தவிர்க்க முடியாத ஒரு அங்கமா மாறிடுச்சு. முதல்ல இந்த எம்டிஆர்னு சொல்லக்கூடிய வணிக தள்ளுபடி கட்டணம் அப்படின்னா என்ன சார்?
2: தனிப்பட்ட ஒரு மனிதர் வந்து யூபிஐ மூலம் பொருள் வாங்கும் போது பணம் செலுத்துறாரு. முதல்ல வந்து பிசிக்கல் மணி வச்சுட்டு இருந்தோம், அடுத்தது பிளாஸ்டிக் மணி மாதிரி கார்டு அந்த மாதிரி வச்சிருந்தோம். இப்போ அடுத்தது இந்த இதோ 10 வருஷமா இந்தியாவில் கொண்டு வந்திருக்கோம் யூபிஐ. பிரைம் மினிஸ்டர் மோடியோட முயற்சியால் தான் இன்னைக்கு 11 நாடுகளில் நம்ம யூபிஐ வந்து அக்செப்ட் பண்ணி நடைமுறையில் இருக்கு. இந்த யூபிஐ வந்த பிறகு அந்த பிளாஸ்டிக் கார்டு மணி பிசிக்கல் மணியோட யூசேஜ் வந்து குறைஞ்சிட்டு உடனடியாக பணம் கிடைக்குது, பணம் செலுத்த முடிகிறது, எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் பண்ண முடியுது. வணிகர்களுக்கும் பணம் வாங்குறது, சில்லறை கொடுக்க, சாதாரண ஒரு 100 ரூபாய் ஜமாவான சில்லறை வாங்குற பெரிய பிரச்சனையாக இருக்கும், இப்போ அதெல்லாம் இல்லை. இந்த மாதிரி யூபிஐயில் போகும்போது அந்தந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வரும்போது அப்போ நம்ம கவர்மெண்ட்டுக்கும் ஒரு இது தெரிய வருது, எவ்வளோ பணம் போகுது, எவ்வளோ பொருள் இது, பணம் சுழற்சியினை கேள்விப்பட்டிருப்பீங்க. பிசிக்கல் மணி அது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4-5 முறை தான் ஆகும். பட் இப்போ டிஜிட்டல் மணி வந்த பிறகு அந்த பணம் வந்து பல மடங்கு சுழற்சி ஆகுது. அப்போ நம்ம எக்கனாமியினுடைய ஸ்பீடு கூடுறது, அதுக்கெல்லாம் இது வந்து உதவியாது. இப்போ நம்ம திட்டமிடல் எல்லாத்துக்குமே யூபிஐ வந்த பிறகு ஒரு ஹெல்ப்பாக இருக்குது. அது எத்தனையோ ட்ரில்லியன் தாண்டி போயிட்டோம். இப்போ வரைக்கும் இந்த யூபிஐ வந்த பிறகு இந்த வருஷம் மட்டும் கிட்டத்தட்ட 24,162 கோடி டிரான்சாக்ஷன் ஆகியிருக்கு. மக்களும் அதுக்கு பழக்கப்பட்டாங்க. ரூரல் ஏரியாவில் கூட சாதாரண ஒரு கூடையில் போய் தலைச்சொம்மையாக போய் இருக்கிறவங்க கூட அதை ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கும் அது வசதியாக இருக்குது. எல்லாருமே இதனால் ஜன்தன் அக்கௌண்ட் ஆரம்பித்தாங்க. அது இது அணைச்சிக்கிட்டு கவர்மெண்ட் உதவிகள் வாங்குறதுக்கும் லோன் வாங்குறதுக்கும் இது ஹெல்ப்பாக இருக்குது.
1: சார், இப்போ டிஜிட்டல் இந்தியாவை நோக்கி நம்ம நகர்ந்துட்டு இருக்கோம். யூபிஐ பரிவர்த்தனை அப்படின்றது ஆரம்பமாகி 10 ஆண்டுகள் தாண்டிடுச்சு. இதுவரைக்கும் யூபிஐ பரிவர்த்தனைக்கு எந்த விதமான சேவை கட்டணமும் இல்லாத போது குறிப்பாக இப்போ இதற்கு ஒரு சேவை கட்டணம்னு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இது வாடிக்கையாளர் செலுத்தக்கூடிய கட்டணமா அல்லது வணிகர் செலுத்தக்கூடிய கட்டணமா சார்?
2: வாடிக்கையாளர் வந்து அவங்க செலுத்த வேண்டிய அவசியமே கிடையாது. 90% சிறு வாடிக்கையாளர் தான் பண்ணிட்டு கிடக்குறாங்க. வணிகர்களுக்கு தான் அதுவும் ரொம்ப மினிமம் நெக்லிஜிபிள் அமௌண்ட் சொல்லுவாங்க. மினிமம் அமௌண்ட் தான் வணிகர்களுக்கு. அவங்க வந்து அவங்க அடுத்த 1 லட்சத்துக்கு மேலே வந்தால் தான் அதுக்கு மேலே 300 ரூபா கொடுக்கணும். அந்த மாதிரிலாம் அவங்க செல்ல வேண்டியிருக்கு. 0.4% மேலே தான் அவங்களுக்கு அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதனால் தனிப்பட்ட பொதுமக்களுக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது. நம்ம வந்து வணிக வந்து குறிப்பாக இந்த எரிபொருள் அந்த மாதிரி சொல்கிறாங்களே அதெல்லாம் பண்ணும்போது பெட்ரோல் வாங்கும் போதோ அதுக்கெல்லாம் ஃப்ளாட் ரேட்னு சொல்லி 5 ரூபா போட்டிருக்காங்க. அது 2000 ரூபாய்க்கு மேலே தான். அது வந்து பெரிய அளவு 2000 ரூபாய்க்கு மேலே பண்ணுறவங்க 70% என்னமோ பண்ணுறாங்க. அவங்க பெரும்பாலான மக்களுக்கு அது ஒன்றும் பாதிப்பே வராது. மக்களுக்கு வணிகர்களுக்கும் வந்து சேவை வரி மாதிரி தான் அது வருது. இது ஏன்னா யூபிஐ வந்து 10 வருஷம் வந்தால் கூட எவ்ரி இயர் பட்ஜெட்டில் நமக்கு வந்து ஆகி 20,700 கோடி நம்ம ஒதுக்குறாங்க கவர்மெண்ட். இப்போ 10 வருஷம் ஒதுக்கிறாங்க, எவ்வளோ ஒதுக்கிருப்பாங்க பாருங்கள். அதை வந்து 4 விதமாக சொல்கிறாங்க. அதை வந்து பேங்க் அந்த பராமரிப்பு, அந்த யூபிஐ பராமரிப்பு, சைபர் செக்யூரிட்டி, அப்புறம் டேட்டா கலெக்ஷன், டேட்டா சென்டர், இந்த மாதிரி இதெல்லாத்தையும் நம்ம கொடுக்க வேண்டியிருக்கு. பேமெண்ட் ஆப்புக்கெல்லாம் கொடுக்க வேண்டிய, இதுக்கெல்லாம் கொடுக்க தான் இந்த செலவாகுது. ஆனால் அது கவர்மெண்ட் வந்து பே பண்ணியிருக்கு. இப்போ வந்து முதல் முதலாக இந்த சேவை கட்டணம் போடும்போது அந்த 100% அந்த மணி வந்து பேங்க் தான் போகுது. பேங்க் பராமரிப்பு சேவை அவங்க தான் போகுது, கவர்மெண்ட் எடுக்கல. இதுவரைக்கும் கவர்மெண்ட் கையில இருந்து பணம் போட்டா கூட இப்போ ஜெனரேட் பண்ற மணி வந்து அந்த பேங்க் இவங்களுக்கு தான் போகுது இல்லையே, கவர்மெண்ட்க்கு வரல. அந்த ஆப் அந்த இதெல்லாம் பிரிச்சு எடுத்துக்கிறாங்க இல்லையே, கவர்மெண்ட்க்கு வரல. இப்போ போடுறதுனால ஒரு 1,800 கோடி மாசம் ஜெனரேட் ஆகும். வருஷத்துக்கு சுமார் 18,000-20,000 கோடி வரைக்கும் ஜென்ரேட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பண்ணுறதுனால இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் வரும்போது சைபர் செக்யூரிட்டி ரொம்ப பாதுகாக்க வேண்டியிருக்கு. அதற்கு வந்து டெக்னாலஜி மேம்பாட்டில் இதை வந்து யூஸ் ஆகும். அதுக்காக தான் அந்த பணத்தை கொண்டு வராங்க. இதில் வந்து கிராமப்புற உள்ள ரூரல் ஏரியாவுக்கு அந்த வணிகர்களுக்கெலாம் உதவுறக்காண்டி ஒரு ஃபண்டு எல்லாம் கொண்டு வர போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. தனி மனிதர்களுக்கு ஒன்றும் இல்லை, வணிகர்களுக்கு கொஞ்சம் சின்ன அளவில் தான் ஒரு அமௌண்ட் மாதிரி போடுறாங்க.
1: சரி சரி, இப்போ இந்த கட்டண இது வந்து மேம்படுத்துவதற்காக அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ இந்த யூபிஐ அமைப்போட பராமரிப்பு பாதுகாப்பு அப்படின்றது நம்மளோட தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு எந்த மாதிரியாக உதவும் சார்? அது எந்த மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்?
2: நம்ம யூபிஐ பராமரிப்பு நல்லா இருந்ததுனால தான் 11 நாடுகள் வெளிநாடுகள்லாம் ஏற்றுக்கொண்டிருக்கு. அதில் வந்து சைபர் செக்யூரிட்டியும் அந்த

0: வங்கிகள் தான் இதை வந்து பண்ணுறாங்க. வங்கிகளும் அந்த பிளாட்ஃபார்ம் சொல்கிறோம்ல, அவங்களும் தான் பண்ணுறாங்க. இவங்களுக்கும் தொழில்நுட்பத்துக்கு செலவாகுது, அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். மெயினாக சைபர் செக்யூரிட்டி தான் கவர்மெண்ட் அதை வந்து ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணுறாங்க. ஏன்னா இந்தியாவோட சைபர் செக்யூரிட்டி கிளியராக இருந்ததுனால தான் வெளிநாடுகள்லாம் நம்மளுடைய இதை யூபிஐ வந்து ஆதரவு பண்ணி வரவேற்று அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க, அங்கேயும் சப்போர்ட் பண்ணுறாங்க. அதனால் அதுக்காக தான் இந்த இது சைபர் செக்யூரிட்டியை வந்து நாளுக்கு நாள் வந்து அந்த டெக்னாலஜி வந்து முன்னேறிட்டே போகுது. புது புது டெக்னாலஜி வரும்போது அதுக்கு நம்ம புதுசாக இனோவேஷன் பண்ணுறதுக்கு அதை ஃபண்டிங் வேணும். அதை வந்து கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுறதுக்காக தான் இதை வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. டைரெக்டாக கவர்மெண்ட்டுக்கு இந்த பணம் போகிறதில்லை, எல்லாமே அந்த பேங்கு பிளாட்ஃபார்ம்ஸு இந்த மாதிரி சைபர் செக்யூரிட்டி அதுக்கு தான் போகுது.
1: சார், இப்போ குறிப்பாக ரயில்வே தொலைத்தொடர்பு காப்பீடு எரிபொருள்னு சொல்லி இந்த துறைகளுக்கு மட்டும் ₹5 அப்படின்ற கட்டணம் வந்து நிர்ணயிச்சிருக்காங்க. ஏன் சார் குறிப்பாக இந்த துறைக்கு மட்டும் அந்த கட்டணத்தை வச்சுருக்காங்க?
0: இந்த ரயில்வே இந்த மாதிரி தொலைத்தொடர்பு காப்பீடு எரிபொருள் இந்த மாதிரி துறைகளுக்கு வந்து நம்ம 0.04% போடும்போது அது வந்து மாறிக்கிட்டு இருக்குங்கிறக்காக பொதுமக்களுக்கும் இந்த சிரமம் வரக்கூடாது, அதுக்காக தான் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு நிலையான கட்டணம் அப்படின்னு வச்சுருக்காங்க. இன்னொன்று இதில் வந்து 2000 மேலேங்கிறது இந்த மாதிரி துறைகள் வந்து பெரும்பாலும் குறைவு தான். அதனால் நம்ம 2000 வரும்போது யாருக்குமே எதுவுமே கிடைக்காது. நான் ஏற்கனவே சொன்ன 70% to 90% செலவுலலாம் பொதுமக்கள் இந்த லிமிட்டுக்கு கீழே தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால் அவங்களுக்கு எந்த இதுவுமே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால தான் இதை வந்து அந்த 2 பைசா 4 பைசான்னு வரலாம், அந்த இதுக்காக ஃப்ளாட் ரேட் மாதிரி வச்சுருக்காங்க.
1: எதிர்காலத்தில் இந்த வணிக தள்ளுபடி கட்டணம் அப்படின்றது உயர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்?
0: ஆமாம், இது வந்து இப்போ சர்வீஸ் டேக்ஸ் வந்துச்சு, அது எப்படி அப்படியே போயிட்டே இருக்குது. அதே மாதிரி நம்ம இது கூடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த அப்போ உள்ள கவர்மெண்ட்ஸுனுடைய பாலிசி எப்படி வருதோ, ஃபிஸ்கல் டெபிசிட் எப்படி அவங்க பட்ஜெட்டில் எப்படி பண்ண, ஏன்னா இது வந்து இப்போ 100% நம்ம வந்து கவர்மெண்ட் எடுக்க போகிறோம் இல்லை, இவங்க தான் சொல்கிறாங்க. ஆனால் இப்போ நம்ம கூட இப்போ நிர்மித்த கட்டணத்தோட இந்த இவங்க கிரெடிட் கார்டெலாம் அதிகமாக வசூல் பண்ணுறாங்க. பேங்க்லாம் பாருங்கள், ஒரு 5 தடவைக்கு மேலே ஏடிஎம் எடுத்த போனோம் அப்படிலாம் ரொம்ப கட்டணம் வசூல் பண்ணுறாங்க. இப்போ இவங்கள்ட்ட தான் நம்ம டீல் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்க வந்து தங்களுடைய செலவை கூடும்போது கூட்டி கேட்பாங்க. அவங்களுடைய செலவுகள்லாம் அதிகரிக்கும் போது, பட்ஜெட் அதிகரிக்கும் போது இதை கூட்டணும்னு சொல்லிருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா டெக்னாலஜி மாறிக்கிட்டே இருக்குது, சைபர் செக்யூரிட்டி இதுக்கெலாம் அதிகமாக செலவழிக்க வேண்டியிருக்கு. ஒரு டேட்டா சென்டர் நம்ம வைக்கணும்னா கூட எவ்வளோ, இப்போ இந்தியாவில் வைக்கணும்னா எவ்வளோ பிரச்சனைலாம் வருது. அதுக்கான செலவுலாம் அதிகரிக்கும் போது இது கூடுதல் வாய்ப்பு இருக்குது. அது அந்த டைமில் கூடுதல் வாய்ப்பு இருக்குது. அப்போ எப்படி மக்கள் ரீட் பண்ணுறாங்கன்னு
1: பார்க்கணும். சார், இப்போ சிறு கடைக்காரர்கள், தெருவோர வியாபாரிகள் போன்றவர்களுக்கு வந்து யூபிஐ பரிவர்த்தனை அப்படின்றது ரொம்பவே ஒரு முக்கியமான எளிதான ஒரு விஷயமாக இருந்தது இப்போ கடந்த ஒரு 5 ஆண்டுகளில். ஸோ இந்த மாற்றம் வந்து குறிப்பாக அவர்களுடைய அன்றாட வியாபாரத்தில் இல்லை வணிகத்தை எதுவும் பாதிக்குமா?
0: இல்லை, இந்த சிறு வியாபாரிகளுக்கும் பெரிய ஒரு மாற்றம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா இத்தனைக்கும் இந்த யூபிஐ வந்த பிறகு அவனுடைய வியாபாரனுடைய இதே அதிகமாக இருக்கும். இப்போ பலருக்கு சாதாரண ஒரு ரயிலில் போகும்போது கூட நம்ம டீ குடித்தோம்னா அந்த டீம் நல்லா பிசிக்கல் பணம் கொடுப்போம். இப்போ அவங்க பக்கத்தில் இந்த கியூஆர் கோடை வச்சுக்கிட்டே இருக்காங்க, அதுக்கெலாம் கட்டணம் கிடையாது இல்லைன்னு சொல்லிட்டாங்க. காமிச்சு வாங்கிட்டு போயிடறாங்க, குயிக் மணி வந்துடுது அவங்களுக்கு, யாரோ ஒருத்தர் எப்படியோ அவங்களுக்கு போயிடுது. அதனால் அவங்களுடைய வியாபாரம் வந்து அதிகமாக தான் இருக்குது. அவங்க யாரும் பெரிய மாற்றத்தை உணர்வாங்களாங்கிறது எனக்கு தெரில. அந்தளவுக்கு இதில் ஆரம்ப நிலை தானே இது. அதனால் ஒன்றும் இப்போதைக்கு ஒன்றும் அவங்களை உணர்ற மாதிரி இல்லை.
1: எதிர்காலத்தில்
0: எதிர்காலத்துல மாறுறதுக்கு வாய்ப்புகள் வரலாம்.
1: மக்கள்கிட்ட இருக்க பெரிய கேள்வியே, அதாவது மக்களை ஒரு நடைமுறைக்கு பழக்கப்படுத்தி அதுக்கு ஒரு கட்டணம் வசூலிக்கிறாங்க அரசு அப்படின்றது அவங்களுக்குள்ள இருக்க ஒரு கேள்வியா இருக்கு. எதிர்காலத்துல இது மக்களுடைய பரிவர்த்தனைக்கான அதுக்கும் கட்டணம் வசூலிக்கப்படுமா அப்படின்ற கேள்வி அவங்களுக்குள்ள இருந்துட்டே இருக்கு.
0: மக்கள் வந்து அதிகம் பயன்படுத்துறத வந்து அதில் கட்டணம் கொடுக்கும்போது முதல்ல கொஞ்சம் எஸ்டேட் பண்ணுவாங்க. பிறகு இப்போ நம்ம செல்போன் கட்டணம் பண்றோம், டாக்ஸ் ஜிஎஸ்டிலாம் வருது. அதே மாதிரி யூபிஐ வந்து ஒரு செல்போன் எப்படி தவிர்க்க முடியாத ஒன்றா, அதே மாதிரி யூபிஐ அப்படி மாறிட்டு இருக்கு.
1: சரி சார், அதாவது தனிநபருக்கு வந்து இப்போ தற்போது வரைக்கும் எந்த கட்டணமும் வசூலிக்கப்படல, அதையும் நீங்கள் தெளிவாக சொன்னீங்க. இப்போது சிறு வணிகரை வந்து யூபிஐ மூலமாக பணம் பெறும்போது இந்த வணிக தள்ளுபடி கட்டணம் இருக்கு இல்லைங்க சார், அது வசூலிக்கப்படுதா அப்படின்றத அவங்க எப்படி தெரிஞ்சுக்கலாம்? வங்கியிடமிருந்து எவ்வாறு அவங்க தகவல்களை தெரிஞ்சுக்கலாம், கட்டணம் பிடிச்சிருக்காங்களா இல்லையா அப்படின்ட்டு?
0: சிறு வணிகர் வந்து அவங்களுக்கு அந்த ஸ்டேட்மெண்ட் அதில் மேலே பார்க்கணும். அவங்களுக்கு வேறு 1 லட்சத்துக்கு மேலே போனால் தானே அவங்களுக்கு அந்த கட்டணம் வருது. அப்போ அவங்க வங்கியர் மூலமாக தான் அவங்க தெரிஞ்சுக்க முடியும் அவங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்க வாங்கலாம் சொல்லி. தனிப்பட்ட முறையில் அவங்க சாதாரண மக்களுக்கு அது ஒன்றும் இது பிரச்சனை இல்லை. வணிகர்கள் அவங்க ஸ்டேட்மெண்ட்டை அந்த வங்கி கணக்குகள் மூலம் அவங்க தெரிஞ்சுக்கிற வாய்ப்பு இருக்குது.
1: சரி சரி, இப்போ இந்த கட்டண மாற்றம் யூபிஐ பயன்பாட்டோட எதிர்காலத்தில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க சார்? இது குறையுமா இல்லை அவங்க வேற ஏதாவது ஒரு நடைமுறைக்கு போக வாய்ப்பு இருக்கா வணிகர்கள் அந்த மாதிரி?
0: இல்லை, இது வந்து இது இப்போ இதே இது வந்து கட்டாயம் இந்த பராமரிப்பு செலவுங்கிறது உயரத்தான் செய்யும். ஒன்று சைபர் செக்யூரிட்டி செலவும்

0: அதிகரிக்க தான் செய்யும், பிளாட்ஃபார்ம் செலவு அதிகரிக்கும். அப்போ இவங்க உயரத்தான் கட்டாயம் உயரத்தான் செய்யும். கவர்மெண்ட்டுக்கு வரல, இது நாலு பேருக்கு தான் போகுது, பேங்க் இதுக்கெல்லாம் போகுதுன்னு சொல்கிறாங்க. இன் ஃபியூச்சரில் இப்போ கவர்மெண்ட்டில் இதே ஒரு இதாக பண்ணுற வரும்போது தான் அது வந்து மக்கள் மத்தியில் நேரடியாக கவர்மெண்ட் அதை டேக் ஓவர் பண்ணும்போது கட்டணம் தான் எடுக்கும்போது தான் பிரச்சனை வரும்.
1: சிறு வணிகர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லைன்னு சொல்கிறீங்க சார், எதிர்காலத்தில் அவங்களுக்கு கூடுதல் சுமை வந்து ஏற்படாமல் இருக்க இந்த விதிமுறைகளில் எதுவும் விலக்கு அளிக்கப்படுமா?
0: இல்லை, அது அது அந்த டைமில் வந்து வணிகர்கள் எப்படி அவங்க கேட்குறாங்க பொறுத்து இருக்குது. ஏன்னா இப்போ ஜிஎஸ்டி ஒரு சைடில் போயிட்டே இருக்குது. ஜிஎஸ்டி பாருங்கள், இப்போ ஸ்லாப் வந்து நாலஞ்சு ஸ்லாப் வந்து இப்போ ஸ்லாப்பை குறைச்சிருக்காங்க, டேக்ஸ் குறைக்காங்க. இப்போ சில இடங்களில் ஒரு ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் பார்த்தீங்கன்னா 18% ஜிஎஸ்டி போட்டு ப்ளஸ் இன்னொரு டேக்ஸ் போடுறாங்க, அப்படி 40% வருது அந்த டேக்ஸ்லாம். அந்த மாதிரி அதோட அந்த மாதிரி இதெல்லாம் சேர்ந்து வரும்போது கூடும். அப்படிலாம் அதிகமாக கூட வரும்போது அதை வந்து நம்ம கன்சியூமர் தான் ஏற்றுக்கணும். ஏன்னா அது இன்டைரக்டாக மட்டும் தான் அவங்க ஏற்றுவாங்க, டைரெக்டாக சொல்ல முடியாது. பட்டு கவர்மெண்ட்டில் தப்பிச்சுக்கலாம், அவங்க வந்து எங்களுக்கு ஒன்றும் இல்லை இல்லை, இது பராமரிப்புக்கு அவங்க வாங்குறாங்க. ஏன்னா நம்ம வந்து ஒரு கிரெடிட் கார்டை போகும்போது அவங்க வாங்குறாங்க, வருஷம் ஆனுவல் ஃபீஸ் வாங்குறாங்க, எல்லாமே அதெல்லாம் நம்ம யாரும் கேட்குறே இல்லை. ஏன்னா அது ப்ரைவேட்டைஸ். இது கவர்மெண்ட் வரும்போது தான் நம்ம வந்து அதை கேட்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அதனால தான் அப்படி மினிமலாக ஆரம்பிச்சிருக்காங்க நினைக்கிறேன்.
1: சரி சார், இந்த இறுதியாக இந்த மூன்று விதிகள் குறித்தும் ஒரு மக்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு எளிதான உதாரணத்தோட தெளிவுபடுத்த முடியுமா சார்?
0: அதாவது இப்போ நான் வந்து ஒரு பெட்ரோல் போட போய் பெட்ரோல் பங்கில் போகும்போது ஒரு 2000 ரூபாய் வரைக்கும் உள்ளே நான் பணம் போட்டேன்னா எனக்கு வந்து எந்த கட்டணமும் கிடையாது. இது நம்ம தனிநபருக்கு. பெட்ரோல் நமக்கு விற்கிற மெர்ச்சன்ட் வந்து அவன் வந்து 1 லட்ச ரூபாய்க்கு மேலே போயிட்டுனா அவன் அங்கே அவங்களுக்கு அடுத்தது அவங்களுக்கு போய் அவங்களுக்கு அவங்க கொடுத்து ஆகணும். அப்படியே அந்த நம்ம தனிநபர்லேருந்து மெர்ச்சன்ட் டு மெர்ச்சன்ட் போகும்போது தான் அந்த கட்டணம் வந்து அதிகமாக வருது.
1: யூபிஐ பரிவர்த்தனை கடந்த 10 ஆண்டுகளாக நடைமுறையில் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் மத்திய அரசினுடைய இந்த 3 முக்கிய விதிகள் எந்த மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்த போதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். யூபிஐ பரிவர்த்தனைகளில் அறிவிக்கப்பட்டுள்ள புதிய கட்டண அமைப்பு குறித்த பல்வேறு பயனுள்ள தகவல்களை இங்கு கூட பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார்.

0: நேரம் 9:30.
1: ये आकाशवाणी है। आज के क्षेत्रीय लोक एवं सुगम

நேரம் 10:30. காற்றோடு கலந்திடவா. பன்னீர் புஷ்பங்கள் திரைப்படத்துக்காக எஸ்.பி. பாலசுப்ரமணியம், எஸ். ஜானகி பாடிய பாடலை கேட்கலாம்.

0: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று.
1: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி.
0: மூலை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
1: இந்த கதையில் மாற்றமில்லை,
0: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
1: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
0: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை.
1: இலவசமாக கண்டுகளிப்போம்.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காற்றோடு கலந்திடவா. நிறைவாக தூங்காதே தம்பி தூங்காதே திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியுள்ள பாடலை கேட்போம்.

நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 34.8°C, இயல்புக்கு 0.5°C கூடுதல். குறைந்த அளவு வெப்பநிலை 25.6°C, இயல்புக்கு 0.2°C குறைவு. பெய்த மழை அளவு 22.4 mm, பதிவான ஈரப்பதம் 98%. சென்னை மீனம்பாக்கத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 35.2°C, இயல்புக்கு 1°C கூடுதல். குறைந்த அளவு வெப்பநிலை 25.5°C, இயல்புக்கு 0.2°C கூடுதல். பெய்த மழை அளவு 6.3 mm, பதிவான ஈரப்பதம் 93%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் மாலையிலோ இரவிலோ லேசானது முதல் மிதமான

0: மின்னலுடன் கூடிய இடிமழை தூறலுக்கு வாய்ப்புண்டு. அதிகளவு வெப்பநிலை 36 முதல் 37 டிகிரி செல்சியஸும், குறைந்த அளவு வெப்பநிலை 25 முதல் 26 டிகிரி செல்சியஸை ஒட்டி காணப்படும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். நாளை இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் கோ கமலக்கண்ணன் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம் வானிலை, 7 மணி முதல் 9 மணி வரை புத்தம்புது காலை. நாளும் அறிவோம் பறவைகளின் திசை அறியும் திறன், எழுதி வழங்கியவர் எஸ் சித்ரா அவர்கள். தமிழமுதம் வழங்குபவர் முனைவர் சி ஆர் மஞ்சுளா அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு மகப்பேறு மருத்துவர் ராஜப்பிரியா ஐயப்பன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 10வது பகுதி. 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 திரைகானம். 7:45 நகர்வலத்தில் மழைக்கு முன் சீரமைப்பு, மழைக்கு பின் புதிய சாலைகள், பி விஜயலட்சுமி அவர்கள் எழுதிய செய்தி கோவை. 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8:00 முதல் 8:30 திரைகானம். காலை 9:00 அரங்கிசை நிகழ்ச்சியில் நாகை ஆர் முரளிதரன் அவர்களின் வயலினிசை டாக்டர் டி பத்ரிநாராயணன் அவர்கள் உடன் வாசித்துள்ளார். ஸ்ரீமுஷ்ணம் வி ராஜாராவ் அவர்கள் மிருதங்கம், டாக்டர் வி சுரேஷ் அவர்கள் கடம். நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். காலை 10:00 ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 அன்றாட நிகழ்வுகளின் தொகுப்பு தொடர்ந்து முத்துச்சிதறல். 11:00 தேன் சிந்தும் நேரம். நண்பகல் 12:10 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் வி ருக்மிணி அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள் கேட்கலாம். மேலக்காவேரி கே தியாகராஜன் அவர்கள் வயலின், தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை. 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் அமைப்பு சாரா தொழிலாளர்களின் மையப்படுத்தப்பட்ட தரவுத்தளத்தை உருவாக்கும் திட்டம் குறித்த தகவல்கள். பிற்பகல் 1:10 எண்ணுயிர் தோழி, வழக்கறிஞர் எஸ் ஆர் நிவ்யா அவர்களுடன் நேர்முகம் நிறைவு பகுதி. உடன் உரையாடுபவர் கே பரமேஸ்வரி அவர்கள். 2:15 திரைகாணம். 2:40 சமஸ்கிருத நிகழ்ச்சியில் ஷாகேந்திர விலாசத்தில் வேட்டை பயணம் உரை வழங்குகிறார் துணை பேராசிரியை டாக்டர் எஸ் மதுராம்பிகா அவர்கள். 2:55 வானிலை. மாலை 5:30 திரைகாணம். 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 6:55 திரை இசை. 6:40 மனதில் நின்றவை. 7:00 திரைகானம். நாளை 7:10 தேனி மாவட்ட செய்திகள் எழுதியவர் ராஜ்குமார் அவர்கள். 7:25 பண்ணை செய்தி. 7:30 உழவர் உலகம். இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி, கை கொடுக்கும் காளான் சாகுபடி. திருவள்ளூர் மாவட்டம் ஆரணி ஏஎன் கௌதம் அவர்களுடன் நேர்முகம். ரோஸ்மெரி மற்றும் தைம் ஆகிய நறுமணப் பயிர்களின் சாகுபடி முறைகள், மதிப்பு கூட்டுதல் மற்றும் சந்தை வாய்ப்புகள் குறித்து நீலகிரி மாவட்டம் உதகமண்டலம் வேளாண் அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் பி ஜெய்ஸ்ரீதர் அவர்கள் வழங்கும் உரை. 8:05 9:15 திரைகானம். 9:30 அறிவியல் நேரம் நிகழ்ச்சியில் படைப்பாற்றல் ஒரு விஞ்ஞான பார்வை, மனநல மருத்துவர் யாமினி கண்ணப்பன் அவர்களுடன் நேர்முகம் முதல் பகுதி. 10:00 காற்றோடு கலந்திடவா. 101.4 FM ரெயின்போ அலைவரிசையில் நாளை பிற்பகல் 3:02 ஹலோ டாக்டர் உலக இதய தினத்தை ஒட்டி இதய ஆரோக்கியம் குறித்து இதய நல மருத்துவர் டாக்டர் துர்காதேவி அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். நாளை இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை டெல்லி அஞ்சல்.
1: This is Akashwani. The news read by R.S. Raghu. India-New Zealand Free Trade Agreement FTA will come into force from 20th of October this year on the occasion of Vijay Dashami. Addressing a press conference in New Delhi today, Commerce and Industry Minister Piyush Goyal said the agreement will provide duty-free access for 100% of Indian exports to New Zealand.
2: This strategic partnership and the roadmap to 2030 reflects our shared ambition to deepen this cooperation and includes the aspirational goal of doubling bilateral trade in goods and services to almost 35,000 crore rupees in the next 4 or 5 years. The entry into force of the India-New Zealand Free Trade Agreement will translate